நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 KHz மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 9 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 14 தேதி, 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 1 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: அடுத்தவர் குற்றத்தை பார்ப்பது போலவே நம்முடைய குற்றத்தையும் பார்க்க தொடங்கினால் இந்த உலக உயிர்களுக்கு தீமையே விளையாது. குறள் எண் 190, அதிகாரம் புறங்கூறாமை.
1: ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு.
0: அடுத்தவர் குற்றத்தை பார்ப்பது போலவே நம்முடைய குற்றத்தையும் பார்க்க தொடங்கினால் இந்த உலக உயிர்களுக்கு தீமையே விளையாது. குறள் எண் 190, அதிகாரம் புறங்கூறாமை.

0: நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் தொலைபேசி வாயிலாக விவாதித்தார். மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு தின கொண்டாட்டத்தில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ரஷ்ய இராணுவத்தில் சேருவதற்காக இந்திய குடிமக்கள் தாமாக முன்வந்து தங்களுடைய குடியுரிமையை இழக்க வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். உலகத்திறன் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நியாயவிலைக் கடைகளில் EKYC மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கும், சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கும், தாம்பரத்திலிருந்து மானாமதுரைக்கும் இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. காந்தி ஜெயந்தி தினமான நாளை சென்னை மாவட்டத்தில் மதுபானம் விற்கக்கூடாது என்றும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. நாமக்கலில் பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வாலிபால் பிரிவில் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஸ்குவாஷ் அரையிறுதி ஆட்டத்தில் ஆடவர் பிரிவில் இந்தியா மலேசியாவையும், மகளிர் பிரிவில் ஹாங்காங்கையும் எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:03. நேயர்கள் கேட்க இருப்பது இன்றைய நிகழ்ச்சிகளும் அதன் நேரங்களும். இன்று காலை 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலயா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். முதலாவதாக சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் இ எட்வின் அவர்கள். காலை 7:00 வணக்கம் வரணியில் முதலாவதாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். காலை 7:15 தம்

தமிழே அமுதே உரை வழங்குபவர் முனைவர் கு. கதிரேசன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் பாஸ்கர் அவர்கள். இன்று காலை 7:45 இன்றைய தினம் சர்வதேச முதியோர் தினம் பற்றி கேட்க இருக்கிறோம். காலை 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள். காலை 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. காலை 8:50 சைபால் வழங்கும் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.

நேர்களே, காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு: வாழ்த்து அட்டையில் இருந்து வாட்ஸ்அப் வரை வாழ்த்தும் முறை மாறுகிறதா, வாழ்த்தும் மனது மாறுகிறதா என்ற தலைப்பில் நேயர்கள் பேச இருக்கிறீங்க. நேயர்களின் கவனத்திற்கு, இன்று காலை 9:30, 10:30, முற்பகல் 11:30, பிற்பகல் 12:30, 1:30, மாலை 4 மணி, மாலை 4:05, 6:30, 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம். காலை 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்று தேயிலை தோட்டங்களின் சொர்க்கம் மூணாறு பற்றி கேட்க இருக்கிறீங்க. 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள்: பிற்பகல் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு: குடும்பத்தில் தலைமுறைகளுக்கு இடையிலான இடைவெளியை எப்படி குறைக்கலாம் என்ற தலைப்பில் சிநேகிதிகள் பேச இருக்கிறீங்க. பிற்பகல் 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் முதலாவதாக காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 1:05 காலநிலை மாறுபாடால் ஏற்பட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை வட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து சர்வதேச முதியோர் தினம் முதியோர் நலன் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் டாக்டர் சரவணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலை உணவின் அவசியம் பற்றி கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:05 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். இன்று 1999 வெளிவந்த படங்கள் பற்றிய தகவல்களோடு பாடல்கள் கேட்கலாம். மாலை 6:02 பக்தி மாலை. மாலை 6:35 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் துறை இசை கேட்கலாம். இரவு 7:35 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள். இரவு 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கிய சாரல். இலக்கிய சாரலில் இன்றைய தலைப்பு: மணி மேகலை உணர்த்தும் வாழ்வியல் நெறி பயணம். இரவு 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வின் முக்கிய

0: நேயர்களே, இன்றைய தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய எண்கள் 2561132 அல்லது 2561133. இணைப்பெண்ணாக 0462. இன்றைய நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் எனைத்தானும் நல்லவை கேட்க.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
3: ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்பது உடல், மனம், உணர்ச்சி நல்வாழ்வை சமநிலையில் வைத்திருப்பதாகும். முறையான உணவு, உடற்பயிற்சி, மன அமைதி மூலம் மட்டுமே நாம் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைய முடியும். சத்தான சமச்சீர் உணவு தேவை. நம் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், தாதுக்கள், புரதங்கள், நார்ச்சத்து ஆகியவை நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். பழங்கள், பச்சை காய்கறிகள், முழு தானியங்கள், கீரை ஆகியவற்றை உண்ண வேண்டும். துரித உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது நல்லது. தினமும் குறைந்தது 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்வதன் மூலம் உடலை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். தினமும் போதுமான அளவு, குறைந்தது 3 லிட்டர் தண்ணீர் அருந்துவது உடலின் நச்சுக்களை வெளியேற்றி ஆற்றலை அதிகரிக்கும். உடலின் சீரான இயக்கத்திற்கும் மன அமைதிக்கும் தினமும் 7 முதல் 8 மணி நேர ஆழ்ந்த உறக்கம் மிகவும் அவசியம். தியானம், பிடித்தமான பொழுதுபோக்குகள், நேர்மறை எண்ணங்கள் மூலம் மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கலாம். சரிவிகித உணவை தினமும் சாப்பிடுவது உடலுக்கு நல்லது. ஒரு சில உணவுகள் மனதுக்கும் பயன்தரக்கூடியவை. ஒமேகா 3 என்ற ஆரோக்கியமான கொழுப்புகள் மனச்சோர்வை குறைக்கின்றன. எனவே ஒமேகா 3 அதிகமுள்ள மீன்கள், ஆளிவிதை, சியாவிதை, அக்ரூட் பருப்புகளை உணவில் சேர்க்கலாம். புத்தகம் வாசித்தல், தியானம், தோட்டங்களில் செடிகளை பராமரித்தல், செல்ல பிராணிகளுடன் விளையாடுதல் போன்றவற்றுக்கும் சிறிது நேரத்தை ஒதுக்குங்கள். இவை மன அழுத்தத்தை குறைத்து உங்களை புத்துணர்ச்சியுடன் வைக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்பது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வதை உள்ளடக்கியுள்ளது. வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு வீட்டிலேயே உணவு சமைத்து உண்பதால் ஆரோக்கியம் மேம்படுகிறது. இதனால் உடல்நல பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு குறைவதுடன் வீண் செலவுகளும் தவிர்க்கப்படுகின்றன. தமிழ் இலக்கியம் வெறும் காவியங்களையும் அழகியலையும் மட்டும் பேசாமல் மனிதன் எவ்வாறு நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்கான வாழ்வியல் நெறிகளையும் ஆரோக்கிய செய்திகளையும் மிக ஆழமாக பதிவு செய்துள்ளது. வள்ளுவர் மருந்து என்ற தனி அதிகாரத்திலே ஆரோக்கியத்திற்கான பொன்னான விதிகளை கூறியுள்ளார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின் என்பது குறள். முன் உண்ட உணவு நன்றாக செரித்ததை அறிந்து அடுத்த வேளை உணவை உண்டால் உடம்பிற்கு மருந்து என்ற ஒன்றே தேவையில்லையாம். அளவுக்கு மீறி உண்டால் வாதம், பித்தம், கபம் ஆகியவை மிகுந்து நோய் உண்டாகும். பசி எடுத்த பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும். இது நல்ல செரிமானம், உடல் நலம், நீண்ட ஆயுள் ஆகிய நன்மைகளை தருகிறது. பசியுடன் சாப்பிடும்போது எந்த உணவும் மிகச் சுவையாக இருக்கும். பசி இல்லாமல் சாப்பிடுவது உடலுக்கு நச்சாக மாறும். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் என்பது தமிழ் பாரம்பரிய மருத்துவத்தில் கூறப்படும் பிரபல மூலிகை பாடல் வரிகளாகும். இதனை உண்டு வந்தால் என்றும் இளமையோடு வாழலாம் என்பது சித்தர் வாக்கு. திரிகடுகம், ஏலாதி என்பன 3-6 மூலிகைகளின் கூட்டு போல உடல் நோயை நீக்கி மனதையும் ஆரோக்கியமாக வைக்கும் கருத்துக்களை பேசுகிறது. ஆசாரக்கோ

0: அவை தினசரி வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய சுகாதார முறைகளை மிக தெளிவாக விளக்குகிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று முதல் உங்கள் உடலையும் மனதையும் நேசிக்க தொடங்குங்கள். வரும் நாட்கள் ஆரோக்கியமான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ். வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:16. நேயர்கள் கேட்க இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேயர்களை உங்கள் இமகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகுமாயமைய வாழ்த்துக்கள்.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக 6:28. திட்டவட்டமான குறிக்கோளை மனதில் பதிய வைத்து அது நிறைவேறும் வரை அதில் விடாப்படியாக இருந்தால் எப்படிப்பட்ட வெற்றிகளை எல்லாம் நம்மால் நிகழ்த்த முடியும்.

நேர்களை நேரம் சரியாக காலை 6:35 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. சரியான கேள்விகளை நாம் கேட்க ஆரம்பித்தால் நமக்கு நாமே குரு.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. மௌனமே பல இடங்களில் நமது மரியாதையை உயர்த்துகிறது. உடலில் அணியும் ஆடையை விட முகத்தில் அணியும் மலர்ச்சி மேலானது.
4: பாத்தி முத்து ஜோஹராவின் பரம்பரையில்

தன் உடல் குளித்து ஒலுவடுத்து சுமுக தொழுகுவாள். கடல் கிழித்து கதிரவன் தான் உதிக்கும் முன்னாலே தன் உடல் குளித்து ஒலுவடுத்து சுமுக தொழுகுவாள். கடல் தாழை கரங்களிலே மறைய ஏந்துவாள், மடல் தாழை கரங்களிலே மறைய ஏந்துவாள். தன் மனம் வாக்கும் இணைந்திருக்க இறையை வேண்டுவாள். தீங்குல கண்ணு

கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள், மனையறத்தில் பாத்திமாவின் மறுபதிப்பாவாள். வறுமை வாட்டும் போது வாழ்க்கையிலே பொறுமை காட்டுவாள்.

வறுமையுற்ற ஏழைக்கு வள் வாரி வழங்குவாள், வறுமையுற்ற ஏழைக்கு வள் வாரி வழங்குவாள், நமது வரலாற்று பெருமை கூறும் சரிதமாகுவாள். தீன்புற கண்ணு

நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள், பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள், வகை வகையாய் உணவு செய்து இன்பம் ஊட்டுவாள். கணவன் வரவறிந்து

0: நேர்களை நேரம் சரியாக காலை 6:45 நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. தொடர்ந்து கேட்கலாம் உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கரீர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: கொய்மலர் பசுமை இல்லங்களில் வளர்க்கப்படுது. பசுமை இல்லங்களில் வளர்ப்பதன் மூலமா மலர்களோட விளைச்சல் பல மடங்கு அதிகரித்து தரமும் மேம்படும். எனவே பசுமை இல்லங்களை சுற்றி பாலித்தீன் தாள்களை அல்லது மெலிதான நிழல் வலைகளை கொண்டு மூடுவதன் மூலமா வெப்பநிலையை குறைக்க முடியும். வெயில் காலங்களில் வெப்பத்தை குறைப்பதற்கும் ஈரப்பதத்தை அதிகரிக்கவும் அடிக்கடி நீர்த்தெளிப்பான்கள் மூலம் எல்லா இடமும் பரவுமாறு நீரை தெளிக்கணும். இதன் மூலமா வெப்பத்தை குறைக்க முடியும். கொய்மலருக்கான ரோஜா ரகங்கள் அதிகமாக மகசூல், நீண்ட வாழ்நாள், தண்டுகள் வளையாமல் நேராக வளரும் தன்மை, முட்கள் இல்லாமல் இருப்பது, கண்ணை கவரும் அழகிய வண்ணம், மிதமான வாசனை, நோய் எதிர்ப்பு சக்தி போன்ற குணங்களை கொண்டிருக்கணும். லாவன்சியா, அமோரோசா, ஓசியானா, தாஜ்மஹால், ஃபர்ஸ்ட் ரெட், ரேவல், கிராண்ட் காலா, விர்சீலியா போன்ற ரகங்களும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட ஏற்காடு 1, ஏற்காடு 2, ஏற்காடு 3 என 3 ரகங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. நீண்ட தண்டோட கூடிய ரோஜா மலர் 60 சென்டிமீட்டரிலிருந்து 120 சென்டிமீட்டர் நீளமுள்ளதாக இருக்கும். இந்த வகையில் ஏற்ற ரகம் ஹைபிரிட் டீ. இவை வருடத்திற்கு 100 to 150 மலர்களை 1 சதுர மீட்டருக்கு கொடுக்க வல்லது. நடுத்தர தண்டுடன் கூடிய ரோஜா மலர் 40 to 60 சென்டிமீட்டர் நீளமுள்ள தண்டுகளில் தோன்றும். 1 சதுர மீட்டருக்கு 220 மலர்களை கொடுக்கும். புளோரிபாண்டா ரகங்கள் இந்த வகையை சார்ந்தது. குட்டையான தண்டுடன் கூடிய ரோஜா மலர் 30 to 40 சென்டிமீட்டர் நீளமுள்ள தண்டுல மலர்கள் தோன்றும். ஸ்வீட் ஹார்ட் ரகங்கள் இந்த வகையை சேர்ந்தது. இந்த ரகம் 1 சதுர மீட்டருக்கு 250 to 350 மலர்களை கொடுக்கக்கூடியது. இந்த ரக மலர்களின் வாழ்நாள் அதிகமாகும். ஸ்ப்ரே ரோஜா மலர் வகையில ஒரு தண்டுல நிறைய மலர்கள் கொத்தாக தோன்றும். ஆனால் மகசூல் இந்த ரகத்துல மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். மினியேச்சர் ரோஜா மலர் தண்டுகள் 20 to 40 சென்டிமீட்டர் உயரமே இருக்கும். இந்த வகை 500 மலர்களை 1 சதுர மீட்டருக்கு உற்பத்தி செய்ய வல்லது. மலர்கள் மிகவும் சிறியவை. இந்த ரகம் தொட்டிகளில் வைத்து வளர்ப்பதற்கு ஏற்றது. பசுமை இல்லங்களின் நீள அகலத்திற்கேற்ப 0.85 மீட்டர் அகலத்துல பாத்திகள் அமைக்கப்படுது. செடிகள் 2 வரிசையாக நடப்பட்டு வரிசைக்கு வரிசை 30 மீட்டர் இடைவெளியும் செடிக்கு செடி 25 மீட்டர் இடைவெளியும் இருக்க வேண்டும். நல்ல வடிகால் வசதியுடைய மண்ணாக இருந்தால் சாதாரண பாத்தியும், குறைந்த வடிகால் வசதியுடைய மண்ணுல 25 to 30 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட மேட்டு பாத்திகளும் அமைக்கணும். 6 to 18 மாதம் வயதான முட்டுக்கட்டிய செடிகளை நடவிற்கு பயன்படுத்தலாம். போதிய இடைவெளியில் செடியின் வேர்கள் மடங்காமல் முழுவதுமாக குழிக்குள் இருக்குமாறு நடவு செய்யணும். 1 சதுர மீட்டர் இடத்திற்கு 5 கிலோ வைக்கோல், 25 கிலோ தொழு உரம், 2 கிலோ மக்கிய தென்னையேறு கலந்த கலவையில செடிகளை நடணும். அந்த கலவையின் கார அமிலத்தன்மை 5.5 to 6.5 என்ற அளவுல இருக்கணும். பாத்திகள்ல செடிகளை நட்டவுடனே மிதமான வெப்பநிலையில பராமரிக்கணும். காற்றின் ஈரப்பதத்தை கூட்டுவதால செடிகளின்

0: வளர்ச்சி அதிகமாக இருக்கும். கோடை காலங்களில் கோடை வெயிலின் உக்கிரத்தை குறைக்க செடிகள் மீது நீர் தெளிக்கணும். நடவு செய்தவுடன் பாத்திகளில் ஈரப்பதம் குறையாதவாறு பார்த்து கொள்ளணும். பாத்திகளின் இரு பக்கமும் 3 மீட்டர் இடைவெளியில பெரிய களி கொண்டோ அல்லது கான்கிரீட் தூண் அமைத்து 30 முதல் 40 சென்டிமீட்டர் இடைவெளியில் கம்பிகளை கொண்டு இணைக்கணும். இந்த கம்பிகளில் செடிகளை படர விடுவதன் மூலமா வளையாத நேரான தண்டுல மலர்களை பெறலாம். முதன்மை குச்சியின் முடிவுல மொட்டுகள் தோன்றியவுடன் அருகினில் அல்லது அதற்கு சற்று கீழ்ப்புறமாக பக்கமொட்டுகள் தோன்றினால் அவற்றை உடனடியாக நீக்கிவிடணும். இவ்வாறு நடவு செய்த 4 வாரங்களுக்கு பின்னர், அதாவது மொட்டு பட்டாணி அளவு இருக்கும்போது அதை நீக்கணும். அவ்வாறு நீக்கிய பிறகு பக்க கிளைகள் ஏதாவது தோன்றினால் அவற்றையும் நீக்கிவிடணும். இவ்வாறு செய்த 3 அல்லது 4 வாரங்களில் செடி வளர்ந்து நிற்கும். அப்போது முதன்மை குச்சியை கீழ்ப்புறமாக வெட்டிவிட்டு தேவையான பக்க கிளைகளை வளர்த்து கொய்மலர் பெற முடியும். முதன்மை குச்சியை வெட்டிவிடுவதற்கு பதிலாக வளைத்து கட்டியும் பராமரிக்கலாம். பயர் வகை பயிர்களுக்கு மகசூலை அதிகரிக்கவும், பூக்கள் உதிர்வதை தடுக்கவும், காய்கள் திரட்சியாக வளரவும் DAP உரத்தை திரவ வடிவில் விதை நேர்த்தியாகவோ அல்லது இலைவழி தெளிப்பாகவோ பயன்படுத்துவதன் மூலம் பாரம்பரிய DAP பயன்பாட்டை குறைத்து பயிர்களுக்கு தேவையான நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்களை அளித்து பயிர் வளர்ச்சி மற்றும் விளைச்சலை அதிகரிக்க முடியும். மேலும் விதை நேர்த்தியாக பயன்படுத்தும் போது 1 கிலோ விதைக்கு 3 முதல் 5 மில்லி நானோ DAP பயன்படுத்தலாம். வேர் நேர்த்தியாக பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 முதல் 5 மில்லி நானோ DAP கலந்து வேர் நேர்த்தியாக பயன்படுத்தலாம். அல்லது இலை தெளிப்பாக பயன்படுத்தும் போது முதல் தெளிப்பு பயிர் வளர்ச்சியடையும் நிலையில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 முதல் 4 மில்லி நானோ DAP கலந்து தெளிக்கலாம். இரண்டாவது தெளிப்பு 15 நாட்கள் இடைவெளி விட்டு பூக்கும் தருணத்தில் தெளிக்கலாம். இவ்வாறு நானோ DAP பயன்படுத்துவதன் மூலம் வழக்கமான DAP பயன்பாட்டை 50 முதல் 75% வரை குறைக்கலாம். மேலும் விளைச்சலை 20% வரை அதிகரிக்க முடியும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 45 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 59 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் DAP உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. DAP உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 7 முதல் 18 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 73% முதல் 84% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் உழவர்களுக்கான தகவல். நேரம் சரியாக காலை 6:55. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. தொடர்ந்து கேட்கலாம் சூழல் காப்பது சுகம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவி.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் லே தேவஜென்சி. நீங்கள் ஆசையாக சாப்பிடும் ஒவ்வொரு கிலோ சாக்லேட் உருவாக 17 லிட்டர் தண்ணீர் தேவை. நீங்கள் ஒரு தட்டு சாதத்தை வீணாக்கினால் அந்த அரிசியை விளைவிக்க 3000 லிட்டர் தண்ணீரை பையில் கொட்டுவதற்கு சமம். நீங்கள் அணியும் ஒரு சாதாரண காட்டன் டிஷர்ட் உருவாக 2700 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. இது ஒரு மனிதன் 3 வருடங்கள் குடிக்கும் தண்ணீருக்கு சமம். நன்றி.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்
2: லே தேவஜென்சி.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் ஒளி. வழங்குகிறார் முனைவர் இ எட்வின் லாரன்ஸ் அவர்கள்.
3: நான் எட்வின் லாரன்ஸ். மீண்டும் உங்கள் இல்லங்களுக்கும் இதயங்களுக்கும் அலைவரிசைகள் வழியே வருவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் மனித கண்களுக்கு தெரியாத ஆனால் கடலின் ஆழத்தில் மிக துல்லியமாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பேரு அதிசயத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். அதுதான் கடலின் இயற்கை கடிகாரம் பவளப்பாறைகளின் ஒத்திசைவு. ஆஸ்திரேலியாவின் கிரேட் பேரியர் ரீஃப், அதாவது உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை தொகுதி, ஆண்டுதோறும் ஒரு வித்தியாசமான நிகழ்வுக்கு சாட்சியாகிறது. பல வகையான பவளப்பாறைகள் பொதுவாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களின் பௌர்ணமிக்கு பிறகு வரும் குறிப்பிட்ட இரவுகளில் தங்களுடைய முட்டைகளையும் விந்தணுக்களையும் கடல் நீரில் ஒரே நேரத்தில் வெளியிடுகின்றன. இதை மாஸ் கோரல் ஸ்பானிங் என்று அறிவியலாளர்கள் அழைக்கின்றனர். கடலுக்கு அடியில் அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? கோடிக்கணக்கான சிறிய முட்டை தொகுப்புகள் நீரின் மேற்பரப்பை நோக்கி மிதந்து வருகின்றன. அதை நேரில் பார்ப்பவர்கள் கடலுக்குள் பனிப்பொழிவு நடப்பது போல இருக்கிறது என்று வர்ணிக்கிறார்கள். சில நேரங்களில் அந்த முட்டை தொகுப்புகள் இளஞ்சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு போன்ற நிறங்களில் தோன்றுகின்றன. ஆனால் இங்கேதான் நம்முடைய மிகப்பெரிய கேள்வி வருகிறது. கடிகாரம் இல்லாத பவளப்பாறைகளுக்கு இன்று இரவு இனப்பெருக்கம் செய்ய வேண்டிய நேரம் என்று எப்படி தெரிகிறது? இதற்கான பதில் நிலவு. பவளப்பாறைகளின் இனப்பெருக்க சுழற்சியில் நிலவின் ஒளி முக்கியமான இயற்கை சமிஞையாக செயல்படுகிறது. மேலும் ஆச்சரியம் என்னவென்றால், பவளப்பாறைகளில் கிரிப்டோக்ரோம் என்று அழைக்கப்படும் ஒளி உணர் புரதங்கள் இருப்பதை அறிவியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இவை ஒளியுடன் தொடர்புடைய உயிரியல் கடிகார செயல்பாடுகளில் பங்கு வகிக்கக்கூடும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. நில ஒளி பவளப்பாறைகளில் உயிரியல் சுழற்சியுடன் எவ்வாறு இணைகிறது என்பதை பற்றி இன்னும் ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. இங்கே இன்னொரு அற்புதமான விஷயம் இருக்கிறது. ஏன் இவ்வளவு ஒத்திசைவு? ஒரு பவளப்பாறை தனியாக முட்டைகளை வெளியிட்டால் கடலில் இருக்கும் பல உயிரினங்களுக்கு அது எளிதான உணவாகிவிடும். ஆனால் ஆயிரக்கணக்கான பவளப்பாறைகள் ஒரே காலகட்டத்தில் கோடிக்கணக்கான இனப்பெருக்க அணுக்களை வெளியிட்டால் அது ஒரு வகையான எண்ணிக்கையின் பாதுகாப்பு. வேட்டையாடுபவர்கள் அனைத்தையும் உண்ண முடியாது. ஒரு பகுதி உயிர் வாழ்கிறது. அந்த உயிரணுக்கள் இணைந்து சிறிய பிளானுலா எனப்படும் பவளப்புழுக்களாக உருவாகி பின்னர் பொருத்தமான இடங்களில் ஒட்டி கொண்டு புதிய பவள குடியிருப்புகளாக வளரத் தொடங்கின்றன. இது இயற்கையின் அற்புதமான தற்காப்பு பொறியியல். இப்போது ஒரு முக்கியமான உண்மையை பார்ப்போம். பவளப்பாறைகள் கடலின் மிக சிறிய பகுதியை மட்டுமே ஆக்கிரமித்துள்ளன. ஆனால் அவற்றை சுற்றியுள்ள பவளப்பாறை சூழல் அமைப்புகள் கடல்வாழ் உயிரினங்களில் சுமார் 25% வாழிடமாக உள்ளன என்று NOAA குறிப்பிடுகிறது. அதனால்தான் பவளப்பாறைகள் கடலின் மழைக்காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த அற்புதம் ஆஸ்திரேலியாவில் மட்டுமல்ல, நம் இந்தியாவிலும் குறிப்பாக கல்ஃப் ஆஃப் மன்னார், அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் முக்கியமான பவளப்பாறை சூழலமைப்புகள் உள்ளன. ஆனால் இன்று இந்த இயற்கை கடிகாரத்திற்கு மனித செயல்பாடுகள் சவாலாக மாறியுள்ளன. நீண்டகால வெப்ப அழுத்தம் தொடர்ந்தால் பவளப்பாறைகள் இறந்து போகவும் முடியும். அது மட்டுமல்ல, நாம் கடற்கரைகளில் இரவு முழுவதும் எரியவிடும் செயற்கை விளக்குகளும் கடலின் இயற்கை இருள் ஒளி சூழ்ச்சியை மாற்றக்கூடும். சற்று சிந்தித்து பாருங்கள். மனிதன் உருவாக்கிய ஒரு சிறிய மின்விளக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை உருவாக்கிய ஒரு உயிரியல் கடிகாரத்தின் சமிஞையை மாற்றக்கூடும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை தன் கடிகாரத்தை சரியாக இயக்கிக் கொண்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அந்த கடிகாரத்தை நாம் குழப்பாமல் இருப்பதுதான். நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் இ எட்வின் லாரன்ஸ் அவர்கள்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7 மணி. நேர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நேர்களே, இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும். நீங்கள் நினைச்ச எல்லா நல்ல விஷயங்களும் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துக்களோட நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்க இருக்கிறோம் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர், தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள்.
2: இன்று உங்கள் பகுதியில் ஜெராக்ஸ், டைப்பிங், அச்சிடுதல், ஸ்பைரல் பைண்டிங் போன்ற அனைத்தையும் இணைத்த ஒரு வணிக அமைப்பை உருவாக்குவது எப்படி, அதற்கு எவ்வளவு செலவாகும், முதலீடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் பேச இருக்கிறோம். இதற்கு வங்கி கடன் கூட பெற்றுக்கொள்ளலாம். இத்திட்டம் சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு குறு நகரங்களுக்கு பொருந்தும். இங்கு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வைத்து பிளாக் அண்ட் ஒயிட் அண்டு கலர் ஜெராக்ஸ் எடுப்பது, பல்வேறு ஆவணங்களை டைப்பிங் செய்வது, பண்ணத்தில் அச்சிடுவது, மொத்தமாக பிரிண்ட் செய்த பின்பு ஸ்பைரல் பைண்டிங் போடுவது, பேப்பரை கொடுத்தால் கட்டிங் மிஷினில் கட் பண்ணி கொடுப்பது போன்ற அனைத்து சேவைகளும் அடங்கும். கையில் கூடுதல் 50,000 முதல் 1.5 லட்சம் இருந்தால் இ சென்டர் என்ற அரசின் அனுமதியோடு இ சென்டரும் தொடங்கலாம். ஆனால் தற்போது அரசு அதற்கு அனுமதி கொடுப்பதில்லை. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் அதையும் இணைத்து கொள்ளுங்கள். அதற்கு பெரிய கட்டணம் எதுவும் அரசுக்கு செலுத்த வேண்டியதில்லை. 2,000 முதல் 5,000 ரூபாய் வரை மட்டும் ஆரம்பத்தில் செலுத்த வேண்டியிருக்கும். இதற்கு தேவையான உபகரணங்கள் என்னவென்றால், ஒரு ஜெராக்ஸ் மிஷின், கலரிலும் அச்சிடக்கூடிய ஸ்கேன் செய்யக்கூடிய ஒரு மிஷின், 1,55,000 ரூபாய். கணினி அமைப்புகள், தட்டச்சு மற்றும் டிடிபி செய்வதற்கு 30,000 ரூபாய். ஸ்பைரல் பெயிண்டிங் போடுவதற்கான இயந்திரம் 5,000 ரூபாய். பேப்பர் கட்டிங் மற்றும் லேமினேஷன் 10,000 ரூபாய். இதற்கு கவுண்டர்கள், தளவாடங்கள் மொத்த செலவு 2,30,000 வரை ஆகலாம். அதோடு நீங்கள் இ சென்டர் வைக்க வேண்டும், அரசு அனுமதி இல்லாமலே கூட நீங்கள் தொடங்கி அரசாங்கத்தினுடைய பல்வேறு கடன் திட்டங்களுக்கு விண்ணப்பிப்பது, பல ஐடி கார்டுகளை எடுத்து கொடுப்பது போன்ற பல பணிகளை செய்தால் கூடுதல் வருமானம் கிடைக்கும். இதற்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் வாடகை உள்ள இடம் தேவைப்படும். இதற்கு தேவையான காகிதம், மை மற்ற இதர பொருட்களை வாங்க ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். இது ஒரு அருமையான துறை, நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பில்லாத துறை. ஆனால் மக்கள் அதிகம் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியாக நீங்கள் தொடங்க வேண்டும். இதற்கு வண்ண கலர் பிரிண்ட்டுக்கு 10 ரூபாயும், சாதாரண பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு 1 ரூபாய் முதல் 2 ரூபாய் வரை நீங்கள் வாங்கலாம். அந்த சுருள் பிணைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்பைரல் பைண்டிங்க்கு 25 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை பக்கத்தை பொறுத்து நீங்கள் கட்டணம் பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு மாதத்திற்கு 20,000 முதல் 50,000 வரை நிகர லாபத்தை ஈட்ட முடியும். இதில் பல்வேறு கடன் திட்டங்களில் 80% வரை நீங்கள் கடன் பெறலாம். அதற்கு உங்களுடைய பங்காக 20% செலுத்தினால் பல்வேறு திட்டங்களில் 20 முதல் 50% மானியம், நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்தீர்களோ அதில் மானியமாக மத்திய

0: மாநில அரசுகள் அளிக்கின்றன. இது ஒரு ஒரு ஒரு சிலருக்கு வேலையும் கொடுக்கலாம். நீங்களும் அந்த அனைத்தையும் டைப்பிங் முதல் எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டால் நல்லதொரு தொழிலாக இது அமையும். இதற்கு தமிழ்நாடு அரசும் ஆதரவு கொடுக்கிறது. மத்திய அரசு மானியம் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் வட்டி தள்ளுபடி, மீண்டும் கடனுதவி பெறுவதற்கான வாய்ப்பு, புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி வேறு இயந்திரங்கள் வாங்குவதற்கு கடனுதவி என்று பல்வேறு கடனுதவி திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். காலம் செல்ல செல்ல வேறு சில இயந்திரங்களையும் நீங்கள் வாங்கி கொண்டால் மேலும் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புள்ள துறையாகும். இதற்கு மாவட்ட தொழில் மையம் மூலம் விண்ணப்பங்களை கொடுத்து கடனுதவி பெறலாம். இதற்கு பயிற்சி கொடுத்தல், வழிகாட்டுதல், திட்டறிக்கை தயாரிப்பதற்கு எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் என்று மத்திய அரசு வைத்திருக்கிறது அல்லவா, அங்கு சென்றால் இதற்குரிய திட்டறிக்கை தயாரிப்பது, எங்கே இந்த இயந்திரம் கிடைக்கும், சிலர் வெளிநாட்டு இயந்திரங்களை வெளிநாடுகளிலிருந்து கலர் ஜெராக்ஸ் எடுப்பது, இன்விடேஷன் அடிப்பது, அட்டை பெட்டிகள் அடிப்பது கூட இப்போ பெரிய ஜெராக்ஸ் மிஷின்கள் வந்துவிட்டன. அப்படிப்பட்ட பெரிய இயந்திரங்கள் வாங்குவதற்கும் எதிர்காலத்தில் இந்த வங்கிகளிலும் கடனும் மானியமும் பெற்று பெரிய அளவில் செயல்படலாம். இன்று அப்படி பெரிய இயந்திரங்கள் வைத்திருப்பவர்கள்தான் ஒரு பக்கம் சின்ன A4 ஷீட்டில் கலரிலே பிரிண்ட் செய்வதிலிருந்து பெரிய அட்டை பெட்டி, திருமண அழைப்புதல்கள், பல்வேறு வகை அரசு போன்ற நிறுவனங்களுக்கு அழைப்புதல்கள் எல்லாமே இந்த பெரிய ஜெராக்ஸ் மிஷினிலே தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறது. அப்படி வெளிநாட்டு இயந்திரங்களையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய தொழிலை விரிவாக்கி கொண்டால் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள தொழிலாகும்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க தொழில் தொடங்குவோம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் தசாவதாரம் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்கிருக்கிறோம். சாதனா சர்கம் கமல்ஹாசன் அவர்கள் பாடியிருக்காங்க, ஹிமேஷ் இசையில் வாலி அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க.

0: நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 7:14. நிகழ்ச்சியில் அடுத்து தமிழை அமுதே தான் கேட்க இருக்கிறோம். நம் தாய்மொழி தமிழ் மொழியின் இலக்கண பேரழகையும் அதன் ஆதி வரலாற்றின் மாண்பையும் தினமும் நமது தமிழை அமுதே நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று முனைவர் கு கதிரேசன் அவர்கள் தமிழை பற்றி நமக்காக என்னென்ன அரிய தகவல்களை பகிர இருக்கிறார்கள் என்று கேட்கலாம்.
1: ஆயகலைகள் 64. ஆயகலைகள் 64 என்பார்கள். அப்படியானால் 64 தவிர வேறு கலைகள் இல்லையா? இருக்கின்றன. கலைகள் எல்லை இல்லாதவை. ஆனால் ஒரு வரையறைக்கு உட்பட்டு மக்கள் மனதில் நிலைத்து செயல்பாட்டில் இருந்து வருவதுமாகிய கலைகள் 64 என கணக்கிட்டுள்ளார்கள். ஆயக்கலைகள் என்னும் சொல்லுக்கேற்ற ஓசை நயத்துடன் பொருந்திட 64 என உருவாகியிருக்கலாம். கலைகள் கல்வியினால் வருபவை. அவை கல்வியினால் மலர்ந்து கற்றவனை பண்படுத்துவதுடன் அல்லாதவனையும் வழிப்படுத்தும் இயல்பு.

உடையன. அதனால்தான் கல்விக்கும் கலைக்கும் தொடர்புபடுத்தி உள்ளோம். இரு செல்வங்களையும் தரும் தாய் தெய்வத்தை கலைவகள் என குறிப்பிடுகின்றார்கள். கல்வியின் எல்லை காண முடியாதது. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்னும் கூற்றுகள் கல்வியையும் கல்வியினால் வந்த கலையினையும் சிறிய எல்லைக்குள் அடக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்துகிறது.

புனித பூமியாக பாரதம் திகழ்கிறது. ஆய கலைகள் என்பது மக்கள் மனதில் பதிவாகிய கலைகளாகும். செம்மையடையாமல் இலக்கணக் கட்டுக்குள் அமையாமல் வழங்கும் கலைகள் எண்ணற்றவை. எனவே வரையறைக்கு உட்படுத்த வாய்ப்பிருக்கும் 64 கலைகளை அடையாளம் கண்டுள்ளோம். ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள், என் உள்ளத்தின் உள்ளே இருப்பாள், இங்கு வாராது இடர் என்னும் பாடல் இந்த கருத்தின் அடிப்படையிலேயே எழுந்திருக்க வேண்டும். இந்த 64 கலைகளை எத்தனை பேருக்கு தெரியும்? இவற்றிலே பல நாம் ஒவ்வொருவரிடமும் இருக்கும். அப்படி நம்மிடம் இருக்கும் கலைகள் எத்தனை, என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த கலைகளை தெரிந்து கொள்ளும் முயற்சியில் எத்தனை பேர் ஈடுபட்டிருப்பார்கள்? இக்கேள்விகளுக்கெல்லாம் விடை தரும் வகையிலே இக்கலைகளை தெரிந்து கொள்வது அவசியமல்லவா? நாம் பேசும் மொழியின் ஒலி வடிவத்தை கற்றுக் கொடுப்பது ஒரு கலை. அதற்கு அட்சர இலக்கணம் என்று பெயர். மொழியின் வரி வடிவத்தை, அதாவது எழுத்து வடிவத்தை கற்பிப்பது இலகித இலக்கணம் ஆகும். எண்களை பற்றி படிப்பது கணித கலையாகும். வேதங்கள் குறிப்பிடும் சட்டதிட்டங்களை பற்றி படிப்பது வேதக்கலை. புராதன கதைகளை படிப்பதும் அறிவதும் புராணக்கலை. மொழி இலக்கணத்தை படிப்பது வியாகரணமாகும். நீதி பரிபாலனம் செய்யும் உரையினை அறிவது நீதி சாத்திரமாகும். சோதிடம் என்பது ஒரு கலை. கால நேரத்தை கணிப்பது வானியலுடன் தொடர்புடையது. அறங்கூறும் நூல்களை படித்தறிவது தர்மசாஸ்திரம். யோக கலையினை அறிவது யோக சாத்திரம். மந்திரம் ஓதுவதும் பயில்வதும் மந்திர சாத்திரமாகும். சகுனம் பார்ப்பதும் அதன் பலன் அறிவதும் கூட ஒரு கலையாம். சிற்பங்களை செதுக்குவதும் தொழில்நுட்பமும் சிற்ப சாஸ்திரம். நோய்களுக்கான மருந்துகளை கண்டறிந்து மூலிகைகளை அறிந்து அதனை நமக்கு தருவது மருந்து சாத்திரமாகும். ஒருவர் தோற்றத்தினை பார்த்து அவர் பண்பை இனம் காண்பது உருவ சாத்திரம். இதிகாசங்களை பயிற்றுவிப்பதும் பயில்வதும் கலை. காவியம் புனையும் திறன் பெறுவது காவியக்கலை. அலங்காரம், அதாவது அழகு செய்வது அலங்காரக்கலை. நடிப்பது கலை. நாடகம் புனைவது சிறந்த கலை. நடனம் நிகழ்த்துவது ஒரு கலை. ஒலி மூலம் கல்வி கற்பிப்பது சந்த பிரம்மம் ஆகும். வீடை மீட்டுவது ஒரு இசைக்கலை. புல்லாங்குழல் வாசிப்பது வேணு எனப்படும் கலை. மத்தளம் முதலிய தோல் கருவிகளை இசைப்பது மிருதங்கக்கலை. இசைக்கருவிகளுக்கேற்ப தாளம் இசைப்பதும் கலையாகுமா? வில்லிலிருந்து அம்பு விடும் திறமை அத்திர பரீட்சை. தங்கத்தை தரமறிந்து பிரித்தல் கனக பரீட்சை. யானைகளை பற்றிய அறிவு பெறுவது கசப்பரீட்சை. குதிரைகள் பற்றிய அறிவு அகவப்பரீட்சை. தேர் ஓட்டும் கலையினை ரத பரீட்சை என்பார். மணி வகைகளை கண்டறியும் அறிவு பூமி பரீட்சை. படைக்கலன்களை பற்றிய அறிவு இராணுவ சாத்திரம். கருவிகள் பயன்படுத்தாது உடல் உறுப்புகளால் போரிடுவது மல்யுத்தம். மணி வகைகளை சோதிக்கும் கலைக்கு ரத்தின பரீட்சை என்று பெயர். தம் சொல்லை மற்றவர்கள் கேட்க வைக்கும் கலை ஆகருடனம். மந்திரங்களை சரியாக உச்சரித்து தீய ஆவிகளை வசியப்படுத்தி விரட்டுவதற்கு உச்சாடனம் என்று பெயராம். நளினமான பேச்சுக்கள் மூலம் மற்றவர்களை வசப்படுத்தும் கலைக்கு வித்து வேடனம் என்று பெயர். பாலியல் கலை மற்றும் கல்விக்கு மதன சாஸ்திரம் என்று பெயர். மற்றவர்கள் உள்ளம் கவர்ந்து நிற்பது வசீகரணம். அழகு கலைகளுக்கு மோகனம் என்று பெயர். உலோகங்களை உருக்கி மற்றொரு உலோகமாக மாற்றுவது ரசவாதம் ஆகும். யாழ் இசை போட்டி கந்தர்வவாதமாகும். எறும்பு முதலிய உயிரினங்கள் மொழியினை அறிந்து அதனை விளக்குவது பைபீலவாதம் ஆகும். கவலையுடன் இருப்பவரை மகிழ்விப்பது ஒரு கலையாம். அதற்கு கௌத்துவவாதம் என்று பெயர். நாடி துடிப்பை அறிந்து கூறுவது தாதுவாதமாகும். மந்திரத்தால் விடத்தை நீக்கி காப்பது காருடம். ஒருவர் இழந்த பொருளை கண்டுபிடித்து கொடுப்பது நட்டம். கைக்குள் மறைத்து வைத்திருக்கும் பொருளை கண்டு கூறுவது முட்டி. காற்றில் கலந்து மறைவது ஆகாய பிரவேசம். காற்றில் நடக்கும் திறன் ஆகாய மனம்.

0: கூடுவிட்டு கூடுபாய்வது பரகாய பிரவேசம். பிறர் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து விடுவது அதிசயம். பிறர் வியக்கும் வித்தைகள் செய்வது இந்திரஜாலம். ஆகாயத்திலும் பூமியிலும் மாறி மாறி அற்புதம் நிகழ்த்துவது மகேந்திரஜாலம். நெருப்பின் சக்தியை கட்டுப்படுத்தும் ஆற்றல் அக்னி தம்பம். நீர்மேல் நடப்பது சலத்தம்பம். காற்றின் ஆற்றலை கட்டுப்படுத்துவது வாயு தம்பம். கண்கட்டு வித்தையினை திட்டி தம்பம் என்பார். வாய் செயல்பாட்டை கட்டிவிடுவது வாக்கு தம்பம். சுக்கிலத்தை அடக்கி ஆள்வது சுக்கிலத்தம்பம். மறைத்து வைத்த பொருளை கண்டுபிடிக்க முடியாமலேயே செய்துவிடுவது கன்னதம்பம். கத்தி முதலிய ஆயுதங்களை செயல்படாமல் ஆக்குவது கட்கதம்பம். 64வதாக ஆன்மாவை விருப்பமான 5 நிலைகளிலே நிறுத்தி தேவதைகளுடன் உரையாட விடுகின்ற ஒரு கலைக்கு அதற்கு அவத்தை பிரயோகம் என பெயராம். சிற்பக்கலை, ஓவியக்கலை, நாட்டியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை ஆகிய 5 அழகு கலைகளாக நமக்கு வரையறுத்து தந்திருக்கிறார்கள். இத்தகைய அற்புத கலைகள் 64 பலவற்றை இன்று நாம் இழந்து விட்டோம். மீதமுள்ளவற்றையெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் மக்கள் வெளிப்படைந்து எஞ்சியுள்ள கலைகளை காப்பதும் மறைந்தவற்றை மீட்டெடுப்பதும் இன்றைய காலத்தின் கட்டாயமாகும். நாளை பார்க்கலாம்.
1: நேயர்கள், இதுவரைக்கும் அழகாக கேட்டீங்க தமிழே அமுதே நிகழ்ச்சி. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக 6:22 ஆயிட்ருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து கவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களே, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் பாடல் வரிகளிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி பாடப்பட்ட ஒரு பாடல் தான் கேட்டிங்க, கவன் திரைப்படத்திலிருந்து. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7:28 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க இருக்கிறோம் ஆங்கிலம் அறிவோம். உரை வழங்குபவர் பாஸ்கர் அவர்கள்.
4: ஆங்கிலம் அறிவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்பும் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய இனிதான காலை வணக்கம். இங்கிலீஷில் எல்லாருக்கும் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். எவ்ரிஒன் லவ்ஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஆனால் அந்த இங்கிலீஷை எப்படி பேசுறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்ருக்கும். பாருங்கள், இங்கிலீஷை பேசுறது ரொம்ப கஷ்டமே கிடையாது. நாம் பேசுகிற நம்மளுடைய தாய்மொழி ஆகிய தமிழை விட இங்கிலீஷ் சற்று லகுவான மொழி தான். ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா, இங்கிலீஷோட லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி, இங்கிலீஷோட கிராமர்ஸும் ரொம்ப கம்மி. ஆனால் அந்த குறுகிய சொற்றொடர்களை வைத்து, குறுகிய எழுத்துக்களை வைத்து இங்கிலீஷை நீங்களும் நானும் பேசணும் அப்படின்னா அந்த இங்கிலீஷ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு வழியை சொல்லித்தரேன். இங்கிலீஷை பேசுகிறதுக்கு மிக முக்கியமானது SVO. நீங்கள் ஸ்கூலில் உங்களுடைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சிருக்கலாம், அல்லது உங்களுடைய மிடில் எஜுகேஷனில் படிச்சிருக்கலாம். சப்ஜெக்ட், வெர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட். இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு மிகவும் தேவையானது ஒரு சப்ஜெக்ட், ஒரு வெர்பு, ஒரு ஆப்ஜெக்ட். இன்றைக்கி நான் அதை பற்றி உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லித்தரேன். சப்ஜெக்ட்னா என்ன தெரியுமா? சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு பொருள், அல்லது ஒரு நபர், ஒரு இடம், அல்லது ஒரு மிருகத்துடைய பெயர். இது எல்லாமே சேர்ந்து ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பேசுகிறது தான் சப்ஜெக்ட். இதுக்குள்ளே ரெண்டு இருக்குது, நவுன் அண்ட் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம். நவுன் அப்படின்னா டைரெக்டாக பேரை சொல்கிறது, ப்ரனவுன் அப்படின்னா நம்ம அந்த பேருக்கு பதிலாக ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் அப்படிலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதை சொல்லுகிறது பிரதி பெயர் சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் சப்ஜெக்ட். இப்போது ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறது வேர்ப். வேர்ப்னா என்ன? வேர்ப் அப்படின்னா வினைச்சொல், அதாவது ஒரு ஆக்ஷன் வேர்டு. இந்த ஆக்ஷன் வேர்டு 5 ஃபார்மில் இருக்கும். மெயின் வேர்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஃபார்மில் இருக்கும். வேர்பு 1 ப்ரெசன்ட் ஃபார்ம், வேர்பு 2 பாஸ்ட் ஃபார்ம், வேர்பு 3 பாஸ்ட் பார்ட்டி.

0: ஃப்ளெக்சிபிள் வெர்பு ஃபோர் ஜெரண்ட் வெர்பு ஃபைவ் உங்களுக்கு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோ வெண்ட் கான் கோயிங் டு கோ இந்த மாதிரி அஞ்சு ஃபார்மில் இருக்கும் சரியா. அடுத்தது ஆக்சிலரி வெர்பு இருக்குது, ஜஸ்ட் 19 வெர்ப்ஸ். இந்த வெர்ப்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது தெரியுமா? இப்போ அதில் டூ டஸ் டிட் ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் ஹாவ் ஹாஸ் ஹேட் அண்ட் வில் வுட் ஷால் ஷூட் கேன் குட் மே மைட் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். இந்த 19 வேர்ப்ஸும் அந்த மெயின் வேர்ப்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும் சரியா. மூன்றாவதாக நவுன், அதாவது ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு நவுன். ஆப்ஜெக்ட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சப்ஜெக்டோடைய மிரர் தான் இந்த ஆப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்குள்ளேயும் எப்படி நமக்கு ஒரு நவுன் இருந்துச்சோ அதே போல் ஆப்ஜெக்டுக்குள்ளேயே ஒரு நவுன் இருக்குது. எப்படி சப்ஜெக்டுக்குள்ளே ஒரு ப்ரனவுன் இருந்துச்சோ அதே போல் ஆப்ஜெக்டுக்குள்ளேயே ஒரு ப்ரனவுன் இருக்குது. என்ன மிரர்னால கொஞ்சம் மாற்றி காமிக்கும். மீ அஸ் யூ தெம் ஹிம் ஹெர் இட் இப்படின்னு சொல்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரனவுன். அவ்வளோதான், இந்த மூணு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஆங்கிலம் பேசுவது மிக சுலபமாயிரும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கவனிங்க, சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு பொருள், அதாவது ஒரு வீடு கட்டும்போது தேவைப்படுகிற ஒரு பேஸ்மெண்ட். வேர்ப் அப்படின்னா அதற்கு மேலே வைக்கிற செங்கல். ஆப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணுற அதனுடைய ஒரு ரூஃபிங். அவ்வளோதான், இந்த மூணு தெரிஞ்சிச்சா அழகான வீடு ரெடி, உங்கள் ஆங்கிலமும் ரெடி. இதை வைத்து எப்படி பேசலாம்? நான் உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை தருகிறேன். ஐ கோ டு ஸ்கூல், ஐ கோ டு மார்க்கெட், ஐ ஈட் டின்னர், ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட், ஐ ஈட் அன் ஆப்பிள், ஹீ கேவ் மீ த கிஃப்ட். இப்போ இந்த இடத்துல ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கேவ் அப்படிங்கிறது வெர்ப், ஓகே மீ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், ஓகே தானா? ஸோ இதே மாதிரி உங்கள் டெய்லி ரொட்டீனை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வேக் அப் அட் 5 o'clock, ஐ கோ டு ரெஸ்ட் ரூம், ஐ வாஷ் மை ஃபேஸ், ஐ ப்ரஷ் மை டீத், தென் அகெயின் ஐ வாஷ் மை ஃபேஸ் அண்ட் ஐ வைப் மை ஃபேஸ், ஐ டேக் அ கப் ஆஃப் டீ, ஐ ட்ரிங்க் டீ, ஐ கோ ஃபார் வாக்கிங், ஐ மீட் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ டாக் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ ரிட்டர்ன் டு மை ஹோம் அட் 7 o'clock, ஐ டேக் அ பாத், ஐ சேஞ்ச் மை ட்ரெஸ், ஐ கோ டு ஸ்கூல், ஐ ஸ்டடி மை லெசன்ஸ், ஐ ரிட்டர்ன் டு மை ஸ்கூல், ஐ ஈட் ஸ்நாக்ஸ் அண்ட் தென் ஐ ஃபீல் வெரி ஃப்ரீ அண்ட் ஐ கோ டு பெட் அண்ட் ஐ டேக் ரெஸ்ட். தட்ஸ் இட். இந்த காரியங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுது அப்படின்னா உங்களால் ஆங்கிலத்தை வெகு இலகுவாக பேச முடியும். காட் ப்ளெஸ்.
1: நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க ஆங்கிலம் அறிவோம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7:34 இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து காதல் சொல்ல வந்தேன் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். சாரதி அவர்கள் பாடல் எழுதியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா அவர்களை இசையமைத்து பாடின பாடல் இதுவும்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
4: நேரம் சரியாக காலை 7:38 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து சந்தை நிலவரம் தான் கேட்க போறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கிலோல எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்துருவோமா. முதலாவதாக தக்காளி பார்த்தோம் அப்படின்னா 42 ரூபாயில இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் 40 ரூபாயில இருக்கு. வெண்டைக்காய் 30, புடலங்காய் 30, சுரைக்காய் 12, பீர்க்கங்காய் 40, பூசணிக்காய் 12 ரூபாயில இருக்கு. தனியங்காய் 12 ரூபாயில இருக்கு. அவரைக்காய் 135 ரூபாயில இருக்கு. கொத்தவரங்காய் 22, பாகற்காய் சிறியது 65, பெரியது 45 ரூபாயில இருக்கு. பச்சை மிளகாய் 48, முருங்கைக்காய் 34, பெரிய வெங்காயம் 60, சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 90 ரூபாயில இருக்கு. காராமணி 18, கோவைக்காய் 65, தேங்காய் பெரியது 60 ரூபாயில இருக்கு, சிறியது 56. வாழைக்காய் 40 ரூபாய், வாழைப்பூ 15, வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 20 ரூபாய், கீரை வகைகள் 15 ரூபாயில இருக்கு, மல்லி இலை 85, புதினா 60, கருவேப்பிலை 35, வெள்ளரிக்காய் 26, இஞ்சி 170, மாங்காய் 100, நார்த்தங்காய் 35, முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 26, கேரட் 44, ரிங் பீன்ஸ் 140, சவுச்சோ 30, முட்டைகோஸ் 24, பீட்ரூட் 38, காலிஃபிளவர் 52, குடமிளகாய் 55 ரூபாயில இருக்கு, பஜ்ஜி மிளகாய் 60 ரூபாயில இருக்கு, வெள்ளை பூடு பார்த்தீங்கன்னா 300 ரூபாயில இருக்கு. அதே மாதிரி பீன்ஸ், பட்டர் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபாயில இருக்குது. சோயா பீன்ஸ் 120, பச்சை பட்டாணி 170, சேம்பு 45, சேனைக்கிழங்கு 40, சீனிக்கிழங்கு 60, பனங்கிழங்கு 60. பழவகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழத்தில் செவ்வாழை 115 ரூபாயில இருக்குது, ஏலக்கி 85, மட்டி 80, நேந்திரம்பழம் 90, பச்சை வாழைப்பழம் 65 ரூபாயில இருக்குது, கற்பூரவள்ளி 60 ரூபாய், கோழிக்கூடு 65 ரூபாய், நாட்டு வாழைப்பழம் 60 ரூபாயில இருக்குது, எலுமிச்சை 180, ஆப்பிள் 200, அன்னாச்சி 70, மாதுளை 200, கொய்யாப்பழம் சிவப்பு கொய்யாப்பழம் 80 ரூபாய், வெள்ளை கொய்யாப்பழம் 60 ரூபாயில இருக்கு, சப்போட்டா 50, பப்பாளி பழம் 40 ரூபாயில இருக்கு, நெல்லிக்காய் 75, திராட்சை 120, சாத்துக்குடி 70, கிர்னி பழம் 50, சீதாப்பழம் 100, தர்பூசணி 30. இதான் இன்னைக்குள்ள சந்தை நிலவரம். காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. நிகழ்ச்சியில அடுத்து சந்தோஷ் நாராயணன் இசையில சந்தோஷ் நாராயணன் கூட சேர்ந்து அனிருத்தும் விவேக்கும் பாடியிருக்காங்க. விவேக் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. ஜகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து கேட்க

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களை நேரம் சரியாக காலை 7:45 ஆயிட்டுருக்கு. இப்போது இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய தினம் என்ன, இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெஷல் டே நம்ம கடைப்பிடிச்சிட்ருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டே தான் இன்றைக்கி. இன்றைக்கி வந்து உலக முதியோர் தினம் வந்து கடைப்பிடிச்சிட்ருக்குறோம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1 தேதி

உலகெங்கும் முதியோர் தினம் கொண்டாடப்படுகிறது. நம் குடும்பத்திற்கும் சரி, உலகிற்கும் சரி, பெரியவர்கள் ஆற்றிய உழைப்பை மதிக்கும் வகையில் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் பொருட்டு இந்த நாள் வந்து உருவாக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் அவை 1990 December 14 எடுத்த முடிவின்படி October 1 சர்வதேச முதியோர் நாட்களாக அறிவித்தது. ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா October 1, 1991 ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் வந்து உலகெங்கும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்படிங்கிறது முதியோர் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அவங்க பார்க்கக்கூடிய சவால்கள் அதிகமாக இருக்குது, அதை சரி செய்ய வேண்டிய கடமைகளும் நம்மளுக்கு நிறைய இருக்குது. முதல்ல முதியோர்களின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, முதலாவதாக அனுபவ அறிவு. தங்களின் நீண்ட கால வாழ்க்கை பயணத்தில் அவர்கள் கண்ட வெற்றிகள், தோல்விகள் மற்றும் சவால்கள் இளைய தலைமுறைக்கு ஒரு சிறந்த பாடமாக இன்றும் விளங்கிட்டுருக்கு. அவங்களோட பண்பாட்டு பாதுகாப்பு, கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, நமது பாரம்பரியமாக இருந்தாலும் சரி, அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் பாலமாக அவர்கள் திகழ்கிறார்கள். முக்கியமாக சமூக பங்களிப்பு, என்னதான் ஓய்வு பெற்றாலும் சரி, அதற்கு பின்னரும் தங்களின் ஆலோசனைகள் மற்றும் தன்னார்வ பணிகள் மூலம் சமூக முன்னேற்றத்திற்கு அவர்கள் தொடர்ந்தும் வழிகாட்டி வருகிறார்கள். சரி, இவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைய நவீன மற்றும் இயந்திரமான உலகில் முதியவர்கள் தங்களின் சொந்த குடும்பங்களாலேயே புறக்கணிக்கப்பட்டு தனிமையில் வாடுகிறார்கள். அந்த சவால்கள் இப்போ இருக்கிற முதியோர்களுக்கு நிறையவே இருக்கு. வயது முதிர்வின் காரணமாக ஏற்படும் பல்வேறு நோய்கள் மற்றும் மனநல பாதிப்புகள் அவர்களின் வாழ்க்கை தரத்தை குறைக்கிறது. பொருளாதார பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது, நிலையான வருமானம் அல்லது முறையான மருத்துவ காப்பீடு இல்லாத பொழுது அவர்களே பிறரை சார்ந்து வாழ வைக்க வேண்டிய நிலைமையாக இருக்கு. முதியோர்கள் இல்லங்கள் அதிகரிப்பு, அதை நம்ம இப்ப கேட்கவே வேண்டாம். பெற்றோர்களை பாரமாக நினைத்து முதியோர் இல்லங்கள் சேர்க்கும் அவலம் வந்து இன்றும் பெருகிதான் வருகிறது. சரி, இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க, இந்த சவால்கள்லாம் அவங்க பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட கடமைகள் என்ன? முதியவர்களை பாதுகாப்பது ஒவ்வொரு தனி மனிதன் மற்றும் சமூகத்தின் கடமையாகத்தான் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அன்பும் மரியாதையும் தான் அவங்க இப்போ அதிகமாக மற்றவங்க கிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க. முதியவர்களை பாரமாக நினைக்காமல் அவர்களின் முதுமை காலத்தில் அவர்களுக்கு தேவையான அன்பும் ஆதரவையும் தர வேண்டியது நம்மளது முதன் கடமையாக இருக்குது. மற்றும் உடல்நல பராமரிப்பு, அவர்களுக்கு தேவையான முறையான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சத்தான உணவுகளை உறுதி செய்ய வேண்டும். அவங்களுடைய உரிமைகளை சிறப்பாக பாதுகாக்க வேண்டும். முதியவர்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மற்றும் புறக்கணிப்புகளை தடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும். இதெல்லாம் நம்மளோட கடமையாக இருக்கு. சரி, 2026 சர்வதேச முதியோர் தினம் இன்று வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். இதற்கான தீம் என்ன, மைய கருத்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் வச்சிருப்பாங்க இல்லையா, இந்த வருஷத்துக்கான மைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட ஆயுள் காலம், நீண்ட கால வாழ்க்கைக்கு அமைப்புகளை மறுபரிசீலனை செய்தல், அதான் வந்து இந்த வருஷத்துக்கான தீமா இருக்கு. தி ஏஜ் ஆஃப் லாங்கிட்டிவிட்டி, ரீதிங்கிங் சிஸ்டம்ஸ் ஃபார் லாங்கர் லைஃப்ஸ் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற ஓல்டர் பீப்புளுக்கான தீமா இருக்கு. அதுதான் அவசியமாகவும் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷத்துக்கு இந்த மைய கருத்தை வச்சிருக்காங்க. முதியோர்களை பேணுவது அப்படிங்கிறது நாம் நமது எதிர்காலத்தை பேணுவதற்கு சமம். மூத்த குடிமக்கள் அனைவரும் தங்களின் சொந்த இல்லங்களில் மதிக்கப்படும் ஒரு உன்னத சமூகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு இந்த நாளில் நம்ம எல்லாரும் உறுதியேற்போம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, ஜெயிலர் படத்தில் இருந்து. அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க, விஷால் மிர்ஷா பாடியிருக்காங்க, விக்னேஷ் சிவன் பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக 7:50 ஆக இருக்குது.

0: சைட்வாலின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
4: நேரம் சரியாக 7:54 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து என்ன தகவல் கேட்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் தேதி அதாவது வருகின்ற சனிக்கிழமை வந்து சில இடங்களில் மின் விநியோகம் இருக்காது அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறதான் இப்போ கேட்க போகிறோம். ஆழ்வான் துளுக்கப்பட்டி, ஓ துளுக்கப்பட்டி, செங்குளம், பாப்பாக்குடி, கபாலிப்பாறை, இடைக்கால், தாழையத்து, பனையங்குறிச்சி, காசி தர்மம், முக்குடல், சிங்கம்பாறை, அம்பாசமுத்திரம், ஊர்க்காடு, வாகைக்குளம், இடைக்கால், மன்னார்கோவில், பிரம்மதேசம், பள்ளக்கால், அடைச்சாணி, அகஸ்தியர்பட்டி, மணிமுத்தாறு, ஜமீன் சிங்கம்பட்டி, அயன் சிங்கம்பட்டி, வைராவிக்குளம், பொன் மாநகர், தெற்கு பாப்பாங்குளம், மூலஞ்சி, பொட்டல், மாஞ்சோலை, ஆலடியூர், ஏர்மாள்புரம், கலிடைக்குறிச்சி, வீரவநல்லூர், சாட்டுப்பத்து, அரிகேசவநல்லூர், வெள்ளாங்குழி, ரங்கசமுத்திரம், கூனியூர், காரக்குறிச்சி, கடையம், பொட்டல்புதூர், திருமலையபுரம், இராவணசமுத்திரம், வள்ளியம்மாள்புரம், சிவநாடனூர், மாதாபுரம், மயிலப்பபுரம், வெய்காளிப்பட்டி, மேட்டூர், கோவிந்தபேரி, இந்த பகுதிகளும் இதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் 3ஆம் தேதி அன்று மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. நேர்கள் இது வரைக்கும் கேட்டீங்க வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. எந்த திரைப்படத்திலிருந்து? கருப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். சாய் அபயங்கரும் ஞானமுத்தும் பாடியிருக்காங்க. சாய் அபயங்கர் இசையில விஷ்ணு அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க.

0: நேரம் காலை 8 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தை மற்றொரு விமானி மோதச் செய்ய முயற்சித்தபோது அதை எதிர்த்து போராடி முறியடித்து பயணிகளை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமான கேப்டன் ஸ்மித் மச்சாரால் நாடு பெருமையடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் 100 ஆண்டு தின கொண்டாட்டத்தில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் EKYC யை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு

பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கும், சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கும், தாம்பரத்திலிருந்து மானாமதுரைக்கும் இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. காந்தி ஜெயந்தி தினமான நாளை சென்னை மாவட்டத்தில் மதுபானம் விற்கக்கூடாது என்றும், மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. நாமக்கல்லில் இன்று முதல் வரும் 18 வரை புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் இன்று தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எண்ணங்கள் ஈடேறும் எண்ணாலும் நன்னாளே, இன்னாலும் அவ்வாறாயமைய வாழ்த்துக்கள். வணக்கம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.6 இப்போது நாம் கேட்க இருக்கிறோம் வழக்கென்று வந்தால். இன்றைய நிகழ்ச்சியில் உயில் ஏன் எழுத வேண்டும் என்பது பற்றி விளக்கம் அளிக்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்வது, உயில் எழுதுவது ஏன் அவசியம், உயில் எழுதுவது ஏன் அவசியம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். உயில், ஆங்கிலத்தில் இதை வில் என்று சொல்வார்கள். அந்த உயில் என்பது ஒரு நபர் தனது வாழ்நாளுக்கு பிறகு தனது சொத்துக்கள் யாருக்கு சென்று சேர வேண்டும் என்பதை சட்டப்பூர்வமாக எழுதி வைக்கும் ஒரு ஆவணமாகும். இந்த உயில் எழுதுவது ஏன் அவசியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, முக்கியமாக முதல்ல குடும்ப சண்டைகளை தவிர்க்க. ஒரு நபர் உயில் எழுதாமல் இறந்து விட்டால் அவரது சொத்துக்கள் வாரிசுரிமை சட்டத்தின்படி வாரிசுகளுக்கு பிரித்து தரப்படும். இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சொத்துக்காக பெரிய சண்டைகள், நீதிமன்ற வழக்குகளுக்கு வாய்ப்புகள் அதிகம். உயில் எழுதி வைப்பதன் மூலம் எந்த சொத்து யாருக்கு என்பதை தெளிவாக வரையறுத்து விடலாம். அதே மாதிரி தனது சொத்து தனக்கு விருப்பமானவர்களுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்வதற்காக இந்த உயில் வந்து எழுதப்படுகிறது. ஒருவருக்கு பல வாரிசுகள் இருக்கலாம், ஆனால் அவர் தனது சொத்தை ஒரு குறிப்பிட்ட வாரிசுக்கோ அல்லது ஒரு தொண்டு நிறுவனத்துக்கோ எழுதி வைக்க விரும்பலாம். உயில் மூலம் இதை சாத்தியமாக்க முடியும். அதே மாதிரி சிறு வயது வாரிசுகளை பாதுகாப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடையாத பட்சத்தில் உயில் மூலம் அவர்களுக்கு ஒரு பாதுகாவலரை நியமிக்கலாம். சில நிதி மற்றும் சட்ட சிக்கல்களை குறைக்கவும் இந்த உயில் பயன்படுகிறது. உயில் இல்லாத பட்சத்தில் வாரிசு சான்றிதழ் அல்லது சக்சஷன் சர்டிஃபிகேட் பெறுவதற்கு செலவும் காலதாமதமும் ஆகலாம். அந்த உயில் குறித்த அந்த சட்டத்துடைய முக்கிய அம்சங்களாக என்ன இருக்கிறது என்று பார்த்தால், இந்தியாவில் இந்துக்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள் மற்றும் சைனர்களுக்கு இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 பொருந்தும். இருப்பினும் உயில் எழுதுவதற்கான பொதுவான சட்ட விதிகளுக்கு இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925 வழிகாட்டுகிறது. முஸ்லீம்களுக்கு தனிப்பட்ட முஸ்லீம் சட்டமே பொருந்தும். இந்த உயிலை யார் யார் எழுதலாம் என்று பார்க்கும் பொழுது, 18 வயது நிரம்பிய மனநலம்

0: குன்றாத எந்த ஒரு நபரும் உயில் எழுதலாம். போதையில் இருக்கும்போதோ அல்லது வற்புறுத்தலின் பெயரிலோ எழுதப்படும் உயில் செல்லாது. ஒரு உயிலை வந்து எந்த மொழியிலும் எந்த வடிவத்திலும் எழுதப்படலாம். அதற்கு பதிவும் கட்டாயம் இல்லை. அதாவது சார்பதிவக அலுவலகத்துக்கு சென்று கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்ற கடப்பாடும் இல்லை. சாதாரண காகிதத்தில் எழுதி கையொப்பமிட்டாலே அது செல்லும். இருப்பினும் பிற்காலத்தில் சிக்கல் வராமல் இருக்க அதை சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்வது மிகவும் நல்லது. அதே மாதிரி உயிலில் கட்டாயமாக இரண்டு சாட்சிகள் கையொப்பமிட வேண்டும். உயிலை எழுதுபவர் கையெழுத்திடும் போது சாட்சிகள் அதை பார்த்திருக்க வேண்டும். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், உயிலில் யாருக்கு சொத்து எழுதி வைக்கப்படுகிறதோ அவரோ அல்லது அவரது கணவன் மனைவியோ சாட்சியாக கையெழுத்திடக்கூடாது. அப்படி செய்தால் அந்த உயில் செல்லாது. நல்லா தெரிஞ்சுக்கிடணும், உயிலில் யாருக்கு சொத்து எழுதி வைக்கப்படுகிறதோ அவரோ அல்லது அவரது கணவன் அல்லது மனைவி மகன் அவங்க வந்து சாட்சியாக கையெழுத்திடக்கூடாது. அப்படி கையெழுத்து செய்தால் அந்த உயில் செல்லாது. இந்த உயில் பற்றி சில முக்கியமான சங்கதிகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு நபர் தனது வாழ்நாளில் எத்தனை முறை வேண்டுமானாலும் உயிலை மாற்றி எழுதலாம். கடைசியாக அவர் எப்போது எழுதி பதிவு செய்துள்ளாரோ அந்த உயில் மட்டுமே சட்டப்படியாக செல்லும். அதே மாதிரி இந்த சுயார்ஜித சொத்துன்னு சொல்லுவாங்க, நிறைய பத்திரங்கள்லாம் பார்த்தீங்க எனக்கு சுயார்ஜிதமாக பாத்தியப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து அப்படியும் இருக்கும். சுயார்ஜிதமாக அப்படின்னா செல்ஃப் அக்வயர்டு ப்ராப்பர்ட்டி, நான் சொந்தமாக வாங்கினதுன்னு அர்த்தம். பூர்வீக சொத்துனா சொத்து அப்படின்னு சொல்லும்போது ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி, முன்னோர்களிடமிருந்து பரம்பரையாக வந்தது, வாரிசு கிரமப்படி வந்தது. ஒருவர் தனது சொந்த உழைப்பால் சம்பாதித்த சொத்தை, அதான் சுயார்ஜித சொத்துன்னு சொல்லக்கூடாது, யாருக்கு வேண்டுமானாலும் உயிலாக எழுதலாம். ஆனால் பூர்வீக சொத்தில் தனது பாகத்துக்கு வரும் பங்கை மட்டுமே உயிலாக எழுத முடியும். முழு பூர்வீக சொத்தையும் தன் இஷ்டப்படி யாருக்கும் எழுதி வைக்க முடியாது. ஒரு நபர் திருமணம் செய்வதற்கு முன் எழுதிய உயில் அவர் திருமணம் செய்தவுடன் தானாகவே ரத்தாகிவிடும், சில விதிவிலக்குகள் தவிர. எனவே திருமணத்திற்கு பிறகு புதிய உயில் கட்டாயம் எழுத வேண்டும். அதே மாதிரி உயிலில் ஏதேனும் சிறிய திருத்தங்கள் அல்லது மாற்றங்கள் செய்ய விரும்பினால் பிற்சேர்க்கை மூலம், அதை கொடிசில்னு சொல்லுவாங்க, கொடிசில் பிற்சேர்க்கை மூலம் அதை செய்யலாம். முழு உயிலையும் மாற்றி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முஸ்லீம்களுக்கான சில உயில் எழுதுறதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது, அதனை பற்றி நாம் நாளை தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நீர்கள் இதுவரை வழுக்கென்று வந்தால் கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் உயில் ஏன் அவசியம், உயில் ஏன் எழுத வேண்டும் என்பது பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: நேரம் காலை 8:15. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: 72 மேளகர்த்தா ராகங்களில் 19வது மேளம் ஜங்காரத்வனி. ஜங்காரத்வனி ராகத்தின் சுரஸ்தானங்கள் சஜ்ஜமம், சதுஸ்ருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், சுத்த நிசாதம்.

0: 19வது மேலகர்த்தா ராகமாகிய ஜங்காரத்வனியில் கோடீஸ்வர ஐயர் அவர்கள் வரம் தாரும் சுவாமிநாதா நல் வரம் தாரும் என்ற கீர்த்தனையை மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் இயற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரை கேட்டீர்கள். வழங்கினார் சுந்தரபாண்டியபுரம் சி. சக்திவேல் அவர்கள்.

ஏஆர் ரஹ்மான் இசையில் மதன் கார்க்கியின் வரிகளில் ஹரிச்சரன் அர்ஜுன் குரல்ல பாடல் கேட்டும் சர்வம் தாளமையும் திரைப்படத்திலிருந்து. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்று பிற்பகல் 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள். தொடர்ந்து 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நலக்கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். தொடர்ந்து சர்வதேச முதியோர் தினத்தை முன்னிட்டு முதியோர் நலன் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் டாக்டர் சரவணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் காலை உணவின் அவசியம் குறித்து கேட்கலாம். நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க. இப்போ பாடல் வந்துட்டுருக்கு யுவன் சங்கர் ராஜா இசையில் ஜாவத் அலி மதுஸ்ரீ பாடியிருக்கிறாங்க பாடல் சர்வம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. காலை 9:30, 10:30, 11:30, பிற்பகல் 12:30, 1:30, மாலை 4 மணி, 5:30, மாலை 6:30, இரவு 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் முக்கிய தொகுப்பு இடம்பெறும்.

0: நேரம் காலை 8:30 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.6 இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே. காலை வணக்கம் கூட சொல்லாமல் மன்னர் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறார் போல.
2: ஒருவேளை அப்படி இருக்குமோ?
1: எப்படி மன்னா?
2: சச்சச்சச்சே, இருக்காது இருக்காது. ஒருவேளை இப்படிதான் இருக்க வேண்டும்.
1: அப்படி என்றால்
2: ஒருவேளை எனது தம்பி இளவரசன் சந்திரசேனனாக இருக்குமோ?
1: எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. தெரிந்து கொள்ளாவிட்டால் என் தலையை வெடித்துவிடும் போல் இருக்கிறது. மன்னா மன்னா,
2: என்ன?
1: தாங்கள் ஏதோ குழப்பத்தில் பிதற்றிக் கொண்டிருப்பது போல் தெரிகிறது.
2: தெரிந்து கொண்டே எட்டி இருப்பது வராமல் இருப்பது குழப்பத்தில் இருக்கிறேன் என்று தெரிகிறது அல்லவா? உடனே வந்து உமது மன்னருக்கு உதவி செய்ய வேண்டாமா?
1: நான் தாங்கள் பிதற்ற

0: எனது மொபைலுக்கு ஒரு கால் வந்தது. அதில் நீங்கள் அதிகப்படியான நேரம் மொபைல் போனில் பேசி இருக்கிறீர்கள், எனவே உங்கள் மொபைல் நம்பரை பிளாக் செய்ய போகிறோம் என்று கூறினார்கள்.
1: என்ன மொபைல் நம்பர்களா? தங்களிடம் இருப்பது ஒரே ஒரு மொபைல் நம்பர் தானே மன்னா? ஒரே ஒரு சிம் கார்டு தானே?
0: மந்திரியாரி, நானும் அதைத்தான் அவர்களிடம் கூறினேன். அதற்கு அவர்கள் இன்னும் ஒரு சில நம்பர்களை கூறி, இந்த சிம் கார்டுகள் எல்லாம் உங்களது பெயரில் எடுக்கப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து நிறைய நேரம் நீங்கள் போன் பேசியிருக்கிறீர்கள், அதனால் உங்களது மொபைல் எண்ணை பிளாக் செய்யும்படி FIR போட்டிருக்கிறார்கள் என்று கூறிவிட்டார்கள்.
1: ஐயோ மன்னா, ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பில்லையே.
0: இந்த போனில் என்னை அழைத்து பேசுவது அந்த எதிரி நாட்டு மன்னன் வீரபாகு மட்டும்தான்.
1: அதுதானே, வீரபாகு தானே தங்களை அழைத்து சும்மா போருக்கு வா வா என்று மிரட்டுவார். அவரை தவிர வேறு யாரும் இந்த போனில் தங்களிடம் பேசுவது கூட இல்லையே.
0: மந்திரியாரே,
1: அது வந்து
0: சரி சரி, உம்மை பிறகு கவனித்துக் கொள்கிறேன். ஆனால் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் என்னிடம் கூறினார்கள். எனது பெயரில் இன்னும் 4 சிம் கார்டுகள் இருக்கின்றனவாம், அதிலிருந்து நான் நிறைய பேசியிருக்கிறேன், அதனால் தான் எனது போன் நம்பரை பிளாக் செய்ய இருப்பதாக கூறினார்கள். என்னிடம் 4 நம்பர்களும் இல்லை, நான் பேசுவதும் இல்லை.
1: என்ன, இந்த மன்னர் ஒரு சிம் கார்டை பயன்படுத்துவதே பெரிய விஷயம், இதில் 4 சிம் கார்டா?
0: என்ன கூறினீர்?
1: இல்லை மன்னா, அது வந்து எப்படி தங்களது பெயரில் தாங்கள் அறியாமல் 4 சிம் கார்டுகள் எடுக்கப்பட்டுள்ளன, அதை யார் எடுத்திருப்பார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன்.
0: நானும் இதைத்தான் கூறினேன். ஆனால் அவர்கள் அதற்கு, இந்த 4 சிம் கார்டுகளும் நீங்கள் உங்களது பெயரில் எடுக்கவில்லை என்பதை நிரூபிக்கும்படி கூறியிருக்கிறார்கள், நிரூபித்து விட்டால் போன் நம்பரை பிளாக் செய்ய மாட்டோம் என்று கூறினார்கள்.
1: இதற்கு ஒரு வழி இருக்கிறது.
0: என்ன வழி?
1: டாப்கோப் என்ற அரசின் இணையதளத்திற்குள் சென்று அதில் நமது மொபைல் நம்பரின் 10 டிஜிட் நம்பரை டைப் செய்ய வேண்டும்.
0: டைப் செய்தால்
1: ஒரு கேப்சா வரும். அந்த கேப்சாவை போட்டால் ஒரு ஓடிபி கிடைக்கும். அந்த ஓடிபியை போட்டால்
0: என்னவாகும்?
1: நமது பெயரில் என்னென்ன சிம் கார்டுகள் இருக்கின்றன என அத்தனை விவரங்களும் அதில் வந்துவிடும். நமது பெயரில் நமக்கு தெரியாமல் வேறு யாராவது சிம் கார்டு வைத்திருக்கிறார்களா என்பதை செக் செய்து கொள்ளலாம்.
0: அப்படியா, இது நல்ல தகவலாக இருக்கிறது. அப்படி என்றால் உடனே எனது 10 டிஜிட் மொபைல் நம்பரை இந்த இணையதளத்திற்கு சென்று போட்டு பார்ப்போம். மந்திரியாரே, அதன் பெயரை மறுபடியும் கூறும்.
1: TAFCOP டாப்கோப் என்பதுதான் அதன் பெயர். நமது பெயரில் வேறு யாராவது நமது அனுமதி இல்லாமல் சிம் கார்டுகளை பயன்படுத்தி அதன் மூலமாக சட்டவிரோத செயல்களை செய்தால் அது மிகப்பெரிய சிக்கலை நம்மை கொண்டு விட்டுவிடும். எனவே நமது பெயரில் நமது அனுமதி இல்லாமல் வேறு யாராவது சிம் கார்டுகளை பயன்படுத்துகிறார்களா என்பதை தெரிந்து கொண்டு அலர்ட்டாக இருப்பதற்கு இந்த அரசின் இணையதளமான டாப்கோப்பை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம். அப்படி ஏதாவது பிரச்சனை இருப்பின் சைபர் கிரைம் காவல்துறைக்கு நீங்கள் உடனே புகார் அளிக்கலாம்.
0: மந்திரியாரி, உடனே அந்த இணையதளத்திற்கு சென்று எனது மொபைல் நம்பரை டைப் செய்யும். எனது அனுமதி இல்லாமல் எனது பெயரில் சிம் கார்டை யார் பயன்படுத்துகிறார்கள் என்பதை உடனே தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: இதோ உடனே பார்த்து விடுவோம் அண்ணா, டாப்கோப் இணையதளம் ஓபன் ஆகிவிட்டது.
0: நம்பரை டைப் செய்யும்.
1: நம்பரை டைப் செய்து விட்டேன் அண்ணா.
0: கேப்சா வந்து விட்டதா?
1: அதுவும் வந்து விட்டது. அதையும் போட்டு விட்டேன். ஓடிபியும் வந்து விட்டது. அதையும் போட்டு விட்டேன். ஆஹா மன்னா, அந்த 4 சிம் கார்டுகளை தங்கள் பெயரில் எதிர்மன்னன் வீரபாகு தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான்.
0: ஆஹா, பெரிய இடியாப்ப சிக்கலில் அல்லவா மாட்டியிருக்கிறேன்.
1: ஒருவேளை தாங்கள் நேரில் போர்க்களத்துக்கு செல்லாததினால் தான் இப்படி இன்டைரக்டாக தங்களை வீரபாகு போருக்கு இருக்கிறாரோ என்று நினைக்கிறேன்.
0: ஊரில் 4-5 எதிரிகளை வைத்திருப்பவர்கள் எல்லாம் ஜாலியாக இருக்கிறார்கள். இந்த ஒரே ஒரு எதிரி வீரபாகு வைத்துக் கொண்டு நான் படும் பாடியிருக்கிறதே. ஐயோ.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
4: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: 80 வருடங்களாக சைபால்.

கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்று நண்பகல் 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் குடும்பத்தில் தலைமுறைகளுக்கு இடையிலான இடைவெளியை எப்படி குறைக்கலாம், இதை பற்றி தான் தோழிகளோடு பேசியிருக்கிறோம். முற்பகல் 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தேயிலை தோட்டங்களின் சொர்க்கம் மூணாறு பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, உள்ளூர் செய்திகளையும் தெரிஞ்சுக்கலாம். காலை 10:02 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்வி பதில்களோட நேர்களையும் உங்களுடைய விருப்ப பாடல்களையும் தொலைபேசி வழியாக கேட்டு பெறலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேளுங்க, பங்கெடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, பரிமலா அண்ட் கோ திரைப்படத்துல இருந்து கேட்டு ரசிங்க.

கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றிரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் மணிமேகலை உணர்த்தும் வாழ்வியல் நெறி பயணம் குறித்து கேட்கலாம். நிகழ்ச்சி கேட்க மறக்காதீங்க. இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, வேலாயுதம் திரைப்படத்துலேருந்து கேட்டு ரசிங்க.

கேட்டுட்டுக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்று பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சி இருக்குது. நீங்களே எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றி நீங்கள் எழுதி அனுப்பிய உங்களுடைய கருத்துக்கள் கடிதங்களாக அதை நாங்கள் வாசிக்க நீங்கள் மறுபடியும் கேட்கலாம். அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் மறக்காமல் கேளுங்க. அது மட்டும் இல்லை, நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் தெரிவிக்கலாம். அன்பின் வரிகள் பகுதியில் நீங்கள் அனுப்பின வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பின அந்த கருத்துக்களையும் நாங்கள் வாசிப்போம்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கோ சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
5: எப்பவும் சுத்தமாக இருக்கணும், அதுதான் நல்லதுன்னார் ஒருத்தர். நான் அப்படி தான் சார் இருக்கிறேன், தினம் ரெண்டு வேளை சோப்பு போட்டு குளிக்கிறேன்னார் இன்னொருத்தர். உடம்பு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது சார், மனசும் சுத்தமாக இருக்கணும்னார் அவர். மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன சோப்பு சார் போடலான்னு கேட்டார் இவர். ஆன்மீகம்ங்கிற சோப்பு தான் அதுக்கு பொருத்தம்னார் அவர். ஆன்மாவை மேம்படுத்துகிற ஒரு முயற்சி தான் ஆன்மீகம்ங்கிறது. அந்த முயற்சியை எப்படி பண்ணுறது? மனசுக்குள்ளே குந்தி இருக்கிற வேண்டாத விருந்தாளிகளையெல்லாம் வெளியேற்றணும். வேண்டாத விருந்தாளிகளில் வந்து முக்கியமான ஒருத்தர் யாருன்னா அவர் பேர் பொறாமை. இவர் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு குருநாதர் இருந்தார், அவர்கிட்ட ரெண்டு சீடர்கள் இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக தான் பழகிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் என்னமோ தெரியல, கொஞ்ச நாளில் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன்

0: மனசுக்குள்ளே பொறாமைங்கிற விருந்தாளி வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டார். அந்த சீடனும் அதுக்கு இடம் கொடுத்துட்டான். குருக்கிட்ட தான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னும், தன்னுடைய நண்பன் வந்து கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னும் அவனுக்கு ஒரு ஆசை வந்துட்டுது. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணான். ஒரு நாள் விடியற் காலையில் எழுந்திரிச்சான். நேராக குருக்கிட்ட போய் அவர் முன்னாடி நின்னான். குருவே, என்னை பாருங்கள், நான் எவ்வளவு சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு உங்களை வணங்கிறதுக்காக வந்து நிற்கிறேன். ஆனால் அவன் இருக்கானே, இன்னமும் கண் முழிக்கவே இல்லை, தூங்கிக்கிட்டே இருக்கிறான், தூங்கு மிஞ்சி அப்படின்னா. குருநாதர் நிமிந்து பார்த்தார். அப்படியா, அப்படின்னா நீயும் கூட அவனை மாதிரியே தூங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னார். ரொம்ப பொறுமையாக, என்னது நாம் எவ்வளவு தீவிரமாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அதுக்கு நம்ம குருநாதர் ரொம்ப பொறுமையாக இப்படி சொல்கிறாரே அப்படின்னு நினச்சான். ஆச்சரியமாக அவரை பார்த்தான். குருநாதர் சொன்னார், ஆமாப்பா, நீயும் தூங்கிக்கிட்டு இருந்திருந்தா அடுத்தவனை பற்றி குறை சொல்கிறதுக்கு இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, அதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னாராம். சீடன் வந்து யோசிக்க ஆரம்பித்தான். அர்த்தம் புரிஞ்சுது. உடனே பொறாமையை மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சுட்டானாம். மனசு சுத்தமாயிட்டுது. மனசுக்குள்ளேருந்து விரட்ட வேண்டிய இன்னொரு விருந்தாளி, அவர் பேர் கோபம். சினம் வந்து தன்னையே கொன்னுடும் அப்படிங்கிறார் வள்ளுவர். கோபத்துக்கு வந்து மனசில் இடம் கொடுக்காத சில பெரியவர்களும் உண்டு. ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு சமயம் வந்து கோதாவரி நதியில் போய் குளிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறார். ஒரு பெரியவர் வர்ற வழியில் ஒரு மரத்து மேலே உட்காந்துருந்த ஒருத்தன் அவர் மேலே துப்பி போடுறான். இவர் உடனே திரும்பி போய் மறுபடியும் குளிச்சுட்டு வரார். அப்பவும் துப்புறான். அவர் கோபப்படலை, பேசாமல் மறுபடியும் திரும்பி போய் குளிச்சுட்டு வர்றார். இப்படி பல தடவை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த ஆள் தோற்று போய் அவர் காலிலே வந்து விழுறான். ஆச்சரியப்பட்டு கேட்குறான், அது எப்படிங்க, நீங்கள் கோவப்படாமல் இருக்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நான் கோவப்பட்டிருந்தா என் மனசு அசுத்தமாக இருக்கும், உடம்பு அசுத்தமானால் குளித்து சுத்தப்படுத்திக்கலாம், மனசை வந்து அப்படி சுத்தப்படுத்த முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாராம். ஆகக்கூடி மனசு அசுத்தமாகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. மனசை அசுத்தப்படுத்துகிற இன்னொரு விஷயம் சுயநலம். ஒரு சுயநலவாதி ஆற்றுல விழுந்துட்டார், சுழலில் சிக்கிக்கிட்டார். இன்னொரு சுயநலவாதி கரையிலிருந்து இதை பார்த்தார். ஒரு கயத்தை தூக்கி போட்டு அதை பிடிச்சிக்க சொல்லி கரையில் இழுத்து காப்பாற்றினார். அவர் கரையில் ஏறின உடனே இவரை பார்த்து, என்னை காப்பாற்றினத்துக்காக உங்களுக்கு 50 காசு கொடுக்கலாம்னு பார்க்குறேன், ஆனால் என்கிட்ட 1 ரூபாயாக இருக்குது, சில்லறையா இல்லை அப்படின்னாராம். உடனே காப்பாற்றினவர் இவரை பார்த்து, அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை தண்ணியில் விழுந்துருங்க, நான் காப்பாற்றுறேன், 1 ரூபாயாக கொடுத்துடலாம் அப்படின்னாராம். இப்படிப்பட்டவங்கள்லாம் எத்தனை தடவை தண்ணியில் விழுந்தாலும் மனசு சுத்தமாக போகிறதில்ல.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவார் சைபால்,
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: காலை 8:55 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. ஐயன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் நம்ம கேட்க போகிறோம். பாடலை தொடர்ந்து 9 மணிக்கு செய்திச்சிருக்கோம். அதனை தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்த்து அட்டையிலிருந்து வாட்ஸ்அப் வரை வாழ்த்து முறை மாறுகிறதா, வாழ்த்தும் மனது மாறுகிறதா பேசலாம். தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னியஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். துபாயிலிருந்து டெல்லி அபிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தை மற்றொரு விமானி மோதச் செய்ய முயற்சித்தபோது அதை எதிர்த்து போராடி முறியடித்து பயணிகளை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமான கேப்டன் ஸ்மித் மச்சாரால் நாடு பெருமையடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு தின கொண்டாட்டத்தில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். காந்தி ஜெயந்தி அன்று நாளை நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேசிய தன்னார்வ ரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நியாயவிலைக் கிடைகளில் இகேஒய்சிஐ மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கும், சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கும், தாம்பரத்திலிருந்து மானாமதுரைக்கும் இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. காந்தி ஜெயந்தி தினமான நாளை சென்னை மாவட்டத்தில் மதுபானம் விற்கக்கூடாது என்றும், மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது.

நாமக்கல்லில் இன்று முதல் வரும் 18ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் இன்று தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் நிதேஷ் சிவாஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜூடோ மகளிர் 62 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் மன்சி அலாவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 57 கிலோ இடைப்பிரிவில் யாமினி மௌரியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஆனந்த பூங்காற்று காற்றலையில் ஒரு கருத்து மேடை நிகழ்ச்சிக்காக உங்களுடன் நான் ஆர்ஜே ரம்யா. இன்றைக்கி நாம் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வாழ்த்து அட்டையிலிருந்து வாட்ஸ்அப் வரை வாழ்த்தும் முறை மாறுகிறதா, வாழ்த்தும் மனது மாறுகிறதா? அந்த காலத்துலலாம் வாழ்த்தட்டை தான் இருக்கும். இந்த ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து தீபாவளி, பொங்கல், புத்தாண்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வாழ்த்தட்டையை வாங்கி நம்ம அதில் எழுதி அவங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து க்ரீட்டிங் கார்டு, ரெடிமேட் க்ரீட்டிங் கார்டு மாதிரிலாம் வந்தது. அதில் நம்ம பெஸ்ட் விஷஸ்ங்கிற இடத்துல நம்ம பேரை மட்டும் போட்டுக்கிட்டு நம்ம அந்த மாதிரி க்ரீட்டிங் கார்டெலாம் கொடுத்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் செல்ஃபோன் வர ஆரம்பிச்சது, நம்ம மெசேஜ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ எல்லார் கையிலையுமே வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு. வாட்ஸ்அப்பில் ஒரே நேரத்தில் நினச்சா 100 பேருக்கு மேலே நம்ம பாட்டுக்கு மெசேஜை தட்டி விட்டுடலாம். அதில் ஃபார்வர்டு மெசேஜஸ் வேறு எல்லாருக்கும் வாழ்த்து அனுப்பலாம். ஆனால் அந்த காலத்தில் நம்ம வாழ்த்தட்டையில் சொன்ன அந்த வாழ்த்து முறைக்கும் இப்போ இருக்கிற இந்த வாழ்த்து முறைக்கும் முறை மட்டும்தான் மாறியிருக்கா, இல்லாட்டி நம்ம மனசும் மாறியிருக்கா? அந்த காலத்தில் நம்ம சொன்ன அந்த சந்தோஷம் இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் சொல்லும் போதும் கிடைக்குதா? வாழ்த்தட்டையிலிருந்து வாட்ஸ்அப் வரை வாழ்த்தும் முறை தான் மாறியிருக்கா, இல்லை வாழ்த்தும் மனதும் மாறியிருக்கிறா? உங்களுடைய கருத்தை பகிர அழைக்கலாம். 0462-256-1132 அப்படி இல்லாட்டி 0462-256-1133 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம கூட பேச வர்றாங்க. முதல்ல ஏர் வணக்கம்.
2: வணக்கம், நான் நெல்லையிலிருந்து கண்ணம்மா பேசுகிறேன்.
1: கண்ணம்மா சொல்லுங்கம்மா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
2: நம்ம குழந்தைகளோட நம்ம கொஞ்சம் பாசம் கட்டி நடந்துக்கணும். விசேஷங்கள் ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸுகளை வாங்கி கொடுக்கலாம், அவங்கள வீட்டுக்கு வரவழைச்சு ஆசீர்வாதம் பண்ணலாம்.
1: இல்ல, அதாவது அந்த காலத்துல வாழ்த்தட்டைன்னு ஒண்ணு இருந்துச்சு, இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றோம் ரெண்டுத்துக்கும்.
2: இல்ல இல்ல இல்ல, ஆமா, எல்லாம் இப்ப செல்லுலன்னா பரிமாறுறாங்க, செல்லிலேயே எல்லா விஷயத்தையும் பரிமாறிக்கிறாங்க. ஆனா அது வந்து அவ்வளவு எஃபெக்டா இருக்காது. ஏன்னா நம்ம உணர்வுகளை காட்டி, பாசத்தை காட்டி நேர்ல ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வராது.
1: ஓகே, நம்ம அந்த நேர்ல வாழ்த்து சொல்ற மாதிரி
2: வந்து பண்றாங்க.
1: ஆமா ஆமா,
2: அது எஃபெக்டிவா இருக்காது. ஆனா வீட்டுக்கு அவங்களை வரவழைச்சோ அல்லது நாம போயோ லீவு நாட்கள்ல அவங்களை நம்மள பக்கத்துல வரவழைச்சு அவங்க பிடிச்சதை கொடுத்து வரக்கூடிய பண்டிகைகளுக்கெல்லாம் சேர்த்தே ஆசீர்வாதங்களை பண்ணி அவங்களோட அவங்களா நாமளும் மிங்கிளாயி விளையாடி கதைகள் சொல்லி அவங்களுக்கு கேட்க விருப்பம் இருக்குன்னு என்னன்னு தெரிஞ்சுட்டு அது அதுக்கு தக்கன இந்த காலத்துக்கு தக்கன கதைகள் எல்லாம் சொல்லி அவங்களோட சந்தோஷமா வாழ்த்துக்களை பரிமாறின் இருந்தோம்னாலே அந்த இடைவெளி இது குறைய ஆரம்பிச்சிரும். அவங்களோட நாமளும் மாறிடணும். அவங்க இந்த காலத்துக்கு தக்கன எப்படி மாறி இருக்காங்கன்னு தெரிஞ்சு அதை போலவே நாமளும் பேசி பழகி அவங்களோட இருந்தா தான் நேர்ல அந்த சந்தோஷங்கள் கிடைக்காது. லீவு நாட்கள்ல வரவழைச்சுக்கணும்.
1: கண்டிப்பா
2: பண்டிகைக்கு அட்வான்ஸாவே எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம்.
1: கண்டிப்பா, அழகா சொல்லிருக்கிறீங்கம்மா. நேர்ல நம்ம வாழ்த்து சொல்ற மாதிரி வராதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?

0: சிறந்த தலைப்பு வாழ்த்துக்கள். சோரங்கலந்து முத்தாசர் பேசுறேன், குமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க.
0: வாழ்த்து அட்டை பற்றி சொல்லுறீங்க, உண்மையிலேயே வரவேற்க தகுந்த விஷயம் தான். காரணம் என்னன்னா, நம்ம ஆசையோட அன்போட பாசத்தோட ஒரு ஆளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம்னா, அந்த வாழ்த்து அட்டையை வாங்கி அது நம்ம கைப்பட எழுதி நம்ம கையெழுத்துலாம் போட்டு அவரு வாழ்த்து வந்து வாழ்த்து அட்டை அப்படி அஞ்சல் கடத்தினு சேர்த்து அதுக்கு இந்த அஞ்சல் தபால்காரர் அவர் வீட்டு சேர்த்து உடனே அதை வாங்கி பார்த்த உடனே கைக்கு ஒரு பலம், கண்ணுக்கு நல்ல விருந்து, அறிவுக்கு நல்ல திருவிதாகவும் சொல்லி கொண்டு வாழ்த்துல உண்மையிலேயே மகிழ்ச்சி வாழ்த்து அட்டை தான் மேலும் சொல்லிக் கொண்டு வாழ்த்து வைப்படுகிறேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
1: நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு அடுத்த நேயர் வணக்கம்.
2: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமறியா.
1: நான் நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கமா.
1: சொல்லுங்க.
2: அதாவது அந்த வாழ்த்து இது வந்து ரொம்ப ஒரு உள்ளந்தோட இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா, நம்ம அதுக்குன்னு வாங்கி இவருக்கு இந்த படம் பிடிக்கும், இவருக்கு இந்த நடிகர் பிடிக்கும் அப்படின்னு அந்த வாழ்த்துகள் வாங்கும். அப்ப அதுல வந்து ஒரு மெனக்கெடுதல் இருக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதை எட்ட தேடி அனுப்புவோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, அவங்க நன்றி சொல்லுவாங்க.
1: திரும்ப பதிலுக்கு இன்னொரு ஒரு கடிதமா இல்லாட்டி திரும்ப வாழ்த்தட்டி அனுப்புவாங்க.
2: ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து ரசிக்கவும் செய்யலாம். அதே மாதிரி அது வந்து அந்த மனமார்ந்த அன்புகளை வெளிப்படுத்துதல் வந்து நல்லா
1: இருக்கும்.
2: இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து அவர் பார்த்தாரா என்னன்னே தெரியாது, சும்மா கூட அதை தள்ளி விட்டுருக்கலாம்.
1: ஆமா ஆமா ஆமா,
2: நம்ம பாத்துட்டாரு நினைச்சிருப்போம். இத மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்ப வந்து ஏதோ கடமைக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு அனுப்பிருக்காங்க, என்ன விவரங்கள் கூட தெரியாது, அப்படி பார்வேர்டு பண்ணி விட்டுகிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த வாழ்த்துட்டைகள் உள்ள ஒரு சுவாரஸ்யம், ஒரு ரசனை, ஒரு அன்பு, அது வந்து இதுல இல்லாம.
1: கண்டிப்பா, நீங்க சொல்லும் போதே தெரியுது ஒவ்வொருத்தங்களுக்கு எப்படி இப்படி எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்டு நீங்க வாங்கி கொடுத்துருப்பீங்க அப்படிங்கறது.
2: ஒரு அதை சொல்லும் போதே ஒரு நல்லா இருக்கும். இது வந்ததுன்னு அதை மத்தவங்கிட்ட காமிக்கும் போது, அதை நம்ம பத்திரப்படுத்தி வைக்கும் போது, இதெல்லாம் உள்ள ஒரு இதுகள் வந்து இதுல கிடைக்காது.
1: ஆமா, நிச்சயமா நிச்சயமா. அது இப்ப வாட்ஸ்அப்ல இல்ல.
2: நன்றி
1: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அதுவும் அந்த காலத்தில் வாட்ஸ்அப் வாழ்த்தட்டைக்காக இவங்க வந்து தேடி தேடி, இவங்க சொன்ன மாதிரி நடிகர்களோட படங்கள் இருக்கும், இயற்கை காட்சிகள் இருக்கும், அந்தந்த பண்டிகைகளுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் இருக்கும். பத்து விதவிதமான படங்களை பார்த்து அவங்க அனுப்புறது, அது அவங்க கைக்கு சேர்ந்த உடனே அவங்க பதிலுக்கு ஒரு கடிதம் ஒரு கிரீட்டிங் கார்டு போடுவாங்க பாருங்கள். அதை நமக்கு கிடைக்கும்போது இன்னுமே சந்தோஷமாக தான் இருக்கும் இல்லையா? சரி, தொடர்ந்து பேசலாம் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில். வாழ்த்து அட்டையிலிருந்து வாட்ஸ்அப் வரை வாழ்த்து முறை தான் மாறியிருக்கா, இல்லாட்டி வாழ்த்து மனதும் மாறியிருக்கா, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, மறுபடியும் திரைப்படத்திலிருந்து.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்னைக்கு கேட்டிருந்தேன், வாழ்த்து அட்டையிலிருந்து வாட்ஸ்அப் வரைக்கும் வாழ்த்தும் முறை மாறுகிறதா, வாழ்த்தும் மனது மாறுகிறதா? நீர்கள் என்ன சொல்றாங்க கேட்டுலாம். வணக்கம்.
1: நெல்லை பண்பலை 102.6 வானொலி நிலைய உறவுகளுக்கு பணிவான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாலப்பாளையத்திலிருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுகிறேன்.
0: காலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: வாழ்த்து அட்டைகளுக்கும் கச்சவையில் அனுப்புவதற்கும் மனம் மாறுகிறதா அப்படின்னு கேக்குறீங்க.
0: ஆமா, மனசு மாறியிருக்கா இல்ல முறை மட்டும் தான் மாறியிருக்கா?
1: முறை முறைகள் மாறலாங்க, ஆனா வாழ்த்துகள் என்னைக்கும் மனம் மாறாதுங்க. மனம் மாறாதுங்க. வாழ்த்து அட்டைங்கும் போது நெகிழ்ச்சியா இருக்குங்க. வாழ்த்து அட்டைகள் ரசிச்சு ரசிச்சு பாக்கலாங்க. அந்த அந்த வாழ்த்து அட்டைகளை பார்க்கும் போது நம்ம நண்பர்கள் அனுப்புறாங்க, தோழி தோழர்கள் தனிச்சுக்கிறாங்கன்னு வந்து இருக்குங்க. ஆனா வந்து இன்னைக்கு அந்த அந்த ஆனா மனம் வந்து மாறாதுங்க. அந்த திரும்பி திரும்பி அந்த மலரும் நினைவுகள் அம்னார் வருங்க. ஆனா இன்னைக்கு வந்து கச்சவில் அடுக்கும் போது வந்து அதை வந்து தள்ளி விட்டு இன்னைக்கு வேலை முடிஞ்சுன்னு சொல்லி தள்ளி விட்டு போயிடுறாங்க. மனம் மாறாதுங்க, மனம் மாறாதுங்க. சில கொஞ்சம் புரியல பேசணுங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கச்சவில் வாட்ஸ்அப் சொல்லுங்க அப்படிங்களா, வாட்ஸ்அப் இல்ல பேஸ்புக் முகநூல் அந்த இன்ஸ்டாகிராம்ல அந்த போடும்போது வந்து தள்ளி விட்டு போயிடுறாங்க, மறந்துடுறாங்க. ஆனா மனம் என்றும் சரியாக இருக்கும். வாழ்த்தும் போது மனதார வாழ்த்தும் நெஞ்சும் சிறப்பாக இருக்கும். அப்படி மனமெல்லாம் என்னைக்கும் போகாது.

0: இன்னைக்கு வந்து தள்ளிவிட்டு போறாங்க. இன்றைய இளைஞர்கள் வந்து அந்த மாதிரி நினைக்காம அந்த வாழ்த்தாட்டிக்கு வர வாய்ப்பு இல்லைங்க. இருந்தாலும் வந்து அந்த அந்த சேகரிப்பு தன்மை இருக்குங்க. அதான் நம்ம அலைபேசியில வந்து அந்த சேகரிப்பு தன்மை, அதை வச்சு இன்னைக்கே பாக்கலாங்கிறது என்னுடைய இதுங்க. அந்த வாழ்த்தாட்டையும் மேல வராதுங்க. வாய்ப்பு நன்றிங்க. எதுக்கு மேல பேசணும் தெரியாது.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சி இணைந்ததற்கு அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: காரக்குறிச்சி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன்.
1: கனகா சொல்லுங்க, வாழ்த்தட்டையில இருந்து.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நிகழ்ச்சி கேட்டு நல்லா இருக்கோம்.
1: சரி சொல்லுங்கம்மா.
2: கண்டிப்பா மாறி இருக்குங்க. ஏன்னா முன்னாடி வாழ்த்தட்டை எங்க அத்தை வந்து 2000ல அனுப்புனாங்க.
1: சரி,
2: இந்த வாழ்த்தட்டை சொன்ன உடனே அது வந்து மைண்ட்ல வருது.
1: இப்படி
2: எழுதிருந்தாங்க, இப்படி எவ்வளவு வருஷம் பாதுகாப்பா முன்னாடி வந்து சின்ன பெட்டி இருக்கும்.
1: அந்த ட்ரங்க் பெட்டி வந்தாச்சு. ஆமா ஆமா,
2: அந்த பெட்டியில வச்சிருப்பாங்க எங்க அப்பா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எடுத்து பாக்கறப்ப. எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை நாள் ஆனாலும் எடுத்து எடுத்து கறக்கறப்பெல்லாம் எடுத்து பார்க்க முடியும். ஆனா வாட்ஸ்அப்ல அப்படியா?
1: ஆமா,
2: போ வந்து அன்ரிலேட்டே பண்ணிடுறோம், அன்இன்ஸ்டாலே பண்ணிடுறோம்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா.
2: அதனால

0: வந்து மைண்ட்ல வருது. இப்படி எழுதிருந்தாங்க, இப்படி எவ்வளவு வருஷம் பாதுகாப்பா முன்னாடி வந்து சின்ன பெட்டி இருக்கும்,
1: அந்த ட்ரங்க் பெட்டி
0: வந்தாச்சு.
1: ஆமா ஆமா,
0: அந்த பெட்டியில வச்சிருப்பாங்க எங்க அப்பா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எடுத்து பாக்குறப்ப. எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை நாள் ஆனாலும் எடுத்து எடுத்து திறக்கிறப்ப எல்லாம் எடுத்து பாக்க முடியும். ஆனா வாட்ஸ்அப்ல அப்படியா?
1: ஆமா,
0: போ வந்து அன்டிலேட்டே பண்ணிடுறோம், அன்இன்ஸ்டாலே பண்ணிடுறோம்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா,
0: அதனால எல்லாமே மாறிதான் இருக்கு. வாழ்த்து மனசு மாறி இருக்குன்னா கண்டிப்பா மாறி இருக்கு.
1: ஏன்னா
0: முன்னாடி பிடிச்சவங்களுக்குதான் வாழ்த்து சொல்றோம், இப்ப எல்லாருக்கும் சொல்றோம்.
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா, அது அது முன்னேற்றம் தான். இருந்தாலும் நினைவு இருக்க மாட்டேங்குது,
2: நீங்க
1: எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கு மேடம்.
1: சொல்லுங்கய்யா.
2: வாழ்க்கையின் வாழ்த்து தலைப்பு மேடம்.
1: அதாவது வாழ்த்து அட்டையிலிருந்து வாட்ஸ்அப் வரைக்கும் வாழ்த்துற முறை தான் மாறி இருக்கிறா, இல்ல வாழ்த்தக்கூடிய மனதும் மாறி இருக்குதான்னு கேக்குறேன்.
2: வாழ்த்துறது வந்து நம்ம நேரடியா வாழ்த்துவது வந்து அது வேற மேடம். இந்த வாட்ஸ்அப் மூலமா போய் நம்ம அது நம்ம மெசேஜ் கொடுக்கறது அது வேற. அது 1000 பேருக்கு கொடுக்கலாம்.
1: ஆமா,
2: ஆனா நேரடியா நம்ம வந்து ஒரு வாழ்த்து சொல்றோம்னு வச்சுக்கலாம், அவங்களை நேரடியா வரவழைச்சு. இல்ல நம்மள போய் அவங்க அவங்க வீட்டுக்கு நம்ம வாழ்த்து சொல்றோம்னு வச்சுக்கலாம், அதனுடைய முறை வேற. இப்ப நவீன காலத்துல பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் முறை வந்து இருந்துட்டு, இப்ப நம்ம ஒரே அதே டயத்துல வந்து நம்ம நிறைய பேருக்கு நம்ம வாட்ஸ்அப் மூலயமா புரிஞ்சு அனுப்புறோம். இப்ப இந்த வாட்ஸ்அப் முறை தான் இப்ப நிறைய இப்ப
1: வாழ்த்துறோமா அப்படிங்கறது சந்தேகம்தான். வாழ்த்து அட்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒருத்தவங்களுக்கு, நமக்கு பிடிச்சவங்களுக்கு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு கார்டை வாங்கி நம்ம அனுப்புற அந்த ஒரு சுகம் வந்து இப்ப அந்த வாட்ஸ்அப்ல அனுப்புறதுல கிடைக்கல அப்படிங்கன்னு நிறைய நேர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சில பேர் சொல்லலாம், நாங்கள் மனசார தாங்க வாழ்த்திக்கிட்டு இருக்கோம், நேரில் பார்க்க முடியலன்னா நாங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் மெசேஜெல்லாம் அனுப்ப தான் முடியும், அவங்ககிட்ட வாழ்த்துலாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில். வாழ்த்து அட்டையிலிருந்து வாட்ஸ்அப் வரை வாழ்த்து முறை மாறி இருக்குதா, இல்லாட்டி வாழ்த்தக்கூடிய மனதும் மாறி இருக்குதா? ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, டிஷ்யூம் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இது ஆனந்த பூங்காற்று. வாழ்த்து அட்டையிலிருந்து வாட்ஸ்அப் வரை வாழ்த்தும் முறை மாறுகிறதா, வாழ்த்தும் மனது மாறுகிறதா? அந்த காலத்தில் வாழ்த்து அட்டையில் வாழ்த்து சொன்னதுக்கும் இப்போ வாட்ஸ்அப்பில் வாழ்த்து சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் நினைக்கிறீங்க? பார்க்கலாம் நேரில் என்ன சொல்கிறாங்கன்னு. வணக்கம்.
1: பண்பான சகோதரிக்கு பண்பான வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நான் அரியலூர் மாவட்டம் வாரியம் காவல் என்எஸ் கொளஞ்சிநாதன்.
0: ம்,
1: வான்மிகு விதால் வெல்க, வளிமலம் சுரக்க, மன்னன் கோன்மறை அரசு செய்க, குறைவில்லா உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவர் மேன்மை கொள்க, மேன்மை கொள் சைவ நீதி, உலகம் விளங்கம் எல்லாம் அப்படின்னு தான் வாழ்த்துறாங்க இல்லைங்களா?
0: ஆமா ஆமா ஆமா.
1: அதனால நேர்ல வாழ்த்துறது மாதிரி இருக்காதுமா? எத்தனை வாழ்த்துக்கள் இருந்தாலும் சரி, தான் இது வானொலியில வாழ்த்துனா கூட இது எல்லாருக்கும் போய் சேரும். அந்த கடிதம் என்பதும் சரி, நீங்க தொலைபேசியில மெசேஜ் போடுவதும் சரி, அந்த இப்ப நீங்க போறீங்கன்னா எனக்கு வரும், நான் போட்டா உங்களுக்கு தான் வரும்.
0: ஆமா ஆமா ஆமா.
1: ஆனா இந்த நேரடியா போய் வாழ்த்தக்கூடிய வாழ்த்து என்னங்க இல்லறமாக இருந்தாலும், இப்ப நான் சொன்னது போல ஒரு பொது இடத்துல நாங்க உட்காந்து இந்த வாழ்த்து பாட்டை பாடுவோம். திருஞான சம்பந்தர் பாடிய தேவாரம், ஒவ்வொரு திருமணத்திலும் இந்த வாழ்த்தை பாடுவோம் நாங்க.
0: சரி,
1: அப்ப மக்கள் எல்லோருமே புரிஞ்சுப்பாங்க, எல்லோருக்கும் அந்த வாழ்த்து போய் சேரும்.
0: என்ன
1: பொறுத்தவரை கேட்டா அந்த கடிதம் மெசேஜ் என்பதெல்லாம் வெஸ்ட், நேராக வாழ்த்தக்கூடிய வாழ்த்து தான் நிறைவாக இருக்கும் என்பது குழந்தைங்க கருத்து. வாய்ப்பு நன்றிமா.
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகல்லையில் இருந்து கே கே தாமஸ் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்க. அஜய் ரம்யா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க.
2: வாழ்த்து அட்டை ஒரிஜினலா வரும் பாத்தீங்களா, அதுல இருந்து வாழ்த்து அட்டை மட்டும் வராது, கடைசியா அவங்க ஒரு வரி மாதிரி எழுதி அவங்க கையெழுத்திலே வரும். இப்போ பாருங்க, அந்த வாட்ஸ்அப்ல சும்மா அதான் ஃபார்வேர்டு ஃபார்வேர்டு டூன் இருக்கு அதுல, சில டச் போன்ல
0: சும்மா
2: ஃபார்வேர்ட் பண்ணி போடுறாங்க. அந்த மனசு அதான் மாறி, அதான் காற்றுலயே வந்திருக்கு, காற்றுலயே போயிருது அது. அது அப்படி கிடையாது, நேர்ல வரும்,

0: அதான் நீங்க அந்த வாழ்த்து அட்டை தான் நம்ம பேசுறோம். வாழ்த்து அட்டை மூலம் வாழ்த்து கூறுறது வந்து அந்த மனசும் கொஞ்சம் அவங்க அவங்களே எங்க பக்கத்துல வந்த மாதிரி இருக்கும். ஆனா அதே சமயத்துல இப்ப இந்த வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் அவங்க வாழ்த்து கூறியிருக்காங்கன்னு வைங்களேன், அது நம்ம எப்ப பாக்கமா பாக்குற நேரம் தான். அப்புறம் சில நேரத்திலையும் நம்மள அறியாமல கைப்பட்டு டெலிட் ஆயிரும். அப்படி நிறைய ஒரு இது இருக்குமா, இது இயற்கை கிடையாது. ஏற்கனவே இந்த வாழ்த்து அட்டையில்தான் மனசு மாறத்தான் செஞ்சிருக்கு. அதை உங்களுடைய கேள்விக்கு வந்து ஆமதிக்கேன். வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி கியா, நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. நீங்கள் இப்போ ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். பாடலை தொடர்ந்து 9:30 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் இடம்பெறும். அதைத் தொடர்ந்து மீண்டும் 9:35 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இணைவோம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியோடு. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், வாழ்த்தட்டையிலிருந்து வாட்ஸ்அப் வரை வாழ்த்து முறை மாறுகிறதா? வாழ்த்து
2: பழக்கம் இருந்தது, இப்பதான் டெலகிராம்லாம் அறிவிப்படுத்தே. இப்போ வாட்ஸ்அப்பில் போட்டுருக்கோம், ஆனால் வாட்ஸ்அப்பில் போடுறது வந்து அது வந்து அந்த வாழ்த்து அட்டைகள் வந்து ஒருத்தர் நம்ம நண்பர் வந்து வாழ்த்து அனுப்பியிருக்காங்க, நம்ம அக்கா வாழ்த்து அனுப்பியிருக்காங்க, நம்ம மாமா வாழ்த்து அனுப்பியிருக்காங்கன்னு அந்த மனசில் பதியற மாதிரி இப்போ இருக்க மாட்டேங்கிறது.
1: ஏன்னா
2: வந்து அதுக்கு சான்ஸ் இருக்கும், அப்புறம் அந்த அட்ராக்ஷன் அதில் உள்ள வார்த்தைகள்லாம் பார்க்கறதே திரும்ப திரும்ப படிக்கிறதே.

0: மனசுலயே பதிஞ்சிருந்தானே. இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல போடுறதை வந்து டெலிட் பண்ணிடுவோம், அவங்களும் டெலிட் பண்ணுவாங்க, லோட் ஆகுனால மொபைல் நாசமாகும் சொல்லிட்டு பண்ணிடுறோம். ஆனா வந்து இப்ப வாழ்த்துறது வந்து ரொம்பவே பெருகிதான் இருக்கிறது. ஆனா அந்த காலத்துல அந்த வாழ்த்து அனுப்பினோமே, அந்த வாழ்த்துக்கு ஈடு இணையே இல்லை.
1: நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா அழகா சொன்னீங்க. நன்றிங்க நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு.
0: நன்றி, வணக்கம்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: எழுநூறு
1: வணக்கம் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்ப்பா. தேனி மாவட்டம் சின்னமுனு சசிகலா பேசுறேன்ப்பா.
1: சொல்லுங்கப்பா.
2: நேர்ல போய் வாழ்த்த முடியாதனாலதான்ப்பா வாழ்த்து அட்டையை தேடி போனோம்.
1: ஆமா,
2: ஆனா வாழ்த்து அட்டை தான்ப்பா காலம் காலமாக மனசுல நீங்காத இடத்தை பெற்று இருக்குப்பா. அதை அடிச்சுக்கிறது ஆளே இல்லப்பா. காரணம் என்னன்னா, அந்த வாழ்த்து அட்டை வந்து அதாவது அதுல சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான்ப்பா, வார்த்தை ஜோடனை தான்ப்பா. பல பல வண்ணம் இருக்குப்பா, மலர்கள் இருக்கும், பறவை இருக்கு, சின்ன பிள்ளைகிட்ட மாதிரி புகைப்படம் இருக்கும், நம்மளை போல பெரிய எங்களை போல பெரிய ஆளுக்கு ஆன்மீக சம்பந்தமான தெய்வீக படங்கள் இருக்கும். அதெல்லாம் பார்த்து பார்த்து மனசு வந்து உணர்வு பூர்வமாக மகிழ்ச்சி வந்து வெளிப்படுத்துறோம்ப்பா அந்த காலத்துல. ஆனா இப்ப வந்து வாட்ஸ்அப்ல கடமைக்கு தரப்பா, நீ அனுப்புறியா நான் அனுப்புறேன்,
1: அவ்வளவுதான்ப்பா.
2: அதாவது அதில் உள்ள வாழ்த்து வந்து பாக்குறாங்களா பாக்கலையா அது தெரியாதுப்பா. ப்ளூ டிக்கெட் பாத்துருக்காங்கன்னு சொல்லி சும்மா கடமைக்கு தட்டிக்கிட்டு போற ஆள் தான்ப்பா இருக்கு. அது வந்து உணர்ச்சி பூர்வமா இல்லப்பா, மனசுல வந்து இடமும் பெறுவது இல்லப்பா. கடமைக்காக செய்யப்படுகின்ற வாழ்த்து தான்ப்பா அந்த வாட்ஸ்அப் வாழ்த்து. அந்த வாழ்த்து அட்டையில பெறக்கூடியதாப்பா. அப்ப எல்லாம் போஸ்ட்மேன் நிறைய பாப்போம்ப்பா, பண்டிகை சமயத்துல அப்படி கட்டி கட்டா கொண்டு வருவாரு.
1: யார் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு அவளை பார்த்துட்டு
2: அட்டையும் தானா. வாழ்த்துக்கு நன்றிப்பா.
1: நன்றி நன்றி. இவங்க சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு, அதாவது அந்த போஸ்ட்மேன்லாம் வரும்போது அப்படியே கையில் வாழ்த்தட்டே வரும்போது நம்ம வீட்டுக்கு தான் வருவா, நம்ம வீட்டுக்கு தான் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. அதுவும் ஒருத்தங்க வீட்டுக்கு நிறைய வாழ்த்தட்டே வந்துச்சுன்னா, அடேயப்பா இவங்களுக்கு நிறைய வாழ்த்தட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிலாம் பொறாமையாக பார்ப்பாங்களாம். சரி ஓகே, தொடர்ந்து பேசலாம் நேர்கள் கூட. வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். வாழ்க வளமுடன்.
1: வாழ்க வளமுடன். யாரைங்க?
3: வாழ்க்கின்ற மனம் மாறவில்லை, முறைதான் மாறி இருக்கிறது.
1: ஓகே ஓகே. உங்க பேர் சொல்லலாம்.
3: நம்ம படம் வரைந்து போடுவோம்.
1: ஆமா ஆமா ஆமா. சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, இணைப்பில் இருக்கீங்களா? ஓகே, அவங்க இணைப்பு விட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, தொடர்ந்து பேசலாம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். வாழ்த்தட்டையிலிருந்து வாட்ஸ்அப் வரைக்கும், வாட்ஸ்அப் வரை வாழ்த்து முறை மாறுகிறதா, வாழ்த்து மனது மாறுகிறதா, அந்த காலத்திலேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் அந்த வாழ்த்துற விதம் எப்படி இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, என் கூட பகிர்ந்துக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டுருக்கு, போரி திரைப்படத்திலேருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். வாழ்த்து அட்டையிலிருந்து வாட்ஸ்அப் வரை வாழ்த்து முறை மாறுகிறதா, வாழ்த்தும் மனது மாறுகிறதா? அந்த காலத்தில் வாட்ஸ்அப் வாழ்த்து அட்டையில் நீங்கள் வாழ்த்து சொன்னதுக்கும் இப்போ வாட்ஸ்அப்பில் வாழ்த்து சொல்கிறதுக்கும் நீங்கள் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க அப்படிங்கிறதா கேட்டிருக்கிறேன். நிகழ்ச்சி நேரங்க நேயர்கள் வணக்கம்.
1: வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க ரம்யா மேம்?
0: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: சொல்லுங்க.
1: அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்த்தும் விதமும் மாறி இருக்கு, வாழ்த்தும் மனமும் மாறி இருக்கு, ரெண்டுமே நான் சொல்லுவேன் மேம். ஏன்னா முன்னாடி எல்லாம் ரொம்ப என்ன சொல்றது மெனக்கிட்டு ஒவ்வொரு வாழ்த்து அட்டையா சூஸ் பண்ணி அவங்க இவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்ட்டு மெனக்கிடுவாங்க மேம். நம்ம சின்ன வயசுல இருக்கும் பொழுது நம்ம பொங்கலுக்கு ஒரு வாழ்த்து அட்டை, அப்புறமா கிறிஸ்துமஸ்க்கு ஒரு வாழ்த்து அட்டை, நியூ இயர்க்கு ஒரு வாழ்த்து அட்டை, ரம்ஜானுக்கு ஒரு வாழ்த்து அட்டைன்னு அந்தந்த ரிலீஜியனை சேர்ந்து நம்ம வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம மெனக்கிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணி அதுக்குள்ள வெள்ளை கலர் பேப்பர் இருக்கும், அதுல நாமளே இன்னோவேட்டிவான சில வரிகள் அப்படிங்கறதெல்லாம் எழுதுவோம். எழுதி அவங்க கிட்ட அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வச்சிருக்கிறேன் பாரு அப்படின்ட்டுன்னு கொடுப்போம். அது அவங்க வாசிப்பாங்க. வாசிச்சுட்டு சந்திரசேகர் இவ்வளவு அன்பா எழுதியிருக்க அப்படின்ட்டுன்னு நேர்கள் குறிப்பிட்டது போல பதில் வாழ்த்து அட்டை அப்படிங்கறது அவங்க போடுவாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல யாரோ அழகா சோசியல் மீடியால வச்சிருக்கிற அந்த வாழ்த்து செய்திய ஜஸ்ட் ஒரு கிளிக், அது கூட ஆல் கான்டாக்ட்ஸ், யாரு கான்டாக்ட் எதுல இருக்கோ என்ன ஏதுன்னே தெரியாது. திடீர்னு என்னடா டச்ல இல்லாதவங்களா வருதுன்னா நாள் கிழமையில ஒரே கிளிக்கு சென்ட் ஆல் போயிடுச்சு. யாருக்கு அமைச்சோம், யாருக்கு அமைச்ச கூடாது, அவங்க பாத்தாங்களா, அவங்க பாக்கலையா, ஒன்னும் கண்டுக்கிறது இல்ல. இன்ஸ்டெட் என்னுடைய பொறுப்புப்பா, ஒரு வாழ்த்து செய்தியை நான் அமைச்சிருந்தோம், அவங்க பார்த்தாலும் சரி பாக்கலானாலும் சரி, அவங்க கூட டச்ல இருக்கிறேன்னா சரி இல்லைனாலும் சரி, அது போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கே தவிர்த்து உள்ள மாற மனமான அந்த காலத்துல நம்ம அந்த எண்ணங்கள்லாம் இப்ப சுத்த

0: கிடையாது மேம், அது ரெண்டுமே மாறி இருக்கு மேம்.
1: நிச்சயமா அழகா சொல்லியிருக்கிறீங்க, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. வாங்க வணக்கம்.
2: வணக்கம் மேம், செல்வம் பேசுறேன். அப்படி நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கு மேம்.
1: சொல்லுங்க.
2: நீங்க சொன்ன மாதிரி வாழ்த்து அட்டைகள், இப்போ வந்து வாழ்த்துக்கள் வந்து அந்த மாதிரி அந்த உள்ள இருந்து வரலங்க, சும்மா ஏதோ சொல்லலன்னா கோவப்படுறாங்க அப்படிங்கிறேம்ல, அந்த வாழ்த்துக்கள் அது பரமாறுதாங்க.
1: என்ன
2: பொறுத்தவரை வாழ்த்துக்கள் சொல்லாம இருந்தாலுமே எவ்வளவு நல்லதுன்னு
1: நினைக்கேன்.
2: ஆமாங்க, மறந்து போச்சு, தப்பா அனுப்பிச்சுட்டாங்க. அதை விட்டுக்கிட்டு சம்பந்தம் இல்லாம நம்ம ஒண்ணு அனுப்ப, அவங்க அனுப்பதுக்கு மறந்துட்டாங்கன்னு அவ்வளவுதான் சோழி புடிஞ்சது. என்ன ஒண்ணு அனுப்பியிருக்கேன, ஒரு நந்தியா தெரிவிக்க வேண்டாமா அப்படின்னு அந்த மனநிலையை ஏற்படுத்திருது. அந்த கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அந்த பக்கத்துல இருந்து ஆசீர்வாதம் வாங்கி நல்லா இருப்பா, 100 வயசுக்கு வேற நல்லா இருக்கும் நீனு அப்படின்னு அந்த மனம் ஊற வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் வாழ்த்துவாங்க. இதுக்கு முன்னாடி பிறந்த நாளைக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சரி வாழ்த்துவாங்க. போன்ல அனுப்பி விடுறது வந்து கண்டிப்பா வந்து என்ன பொறுத்தவரை தேவையில்லாது. போன் பண்ணியே பேசிடலாம், நம்ம அனுப்புவதோட நேரடியா அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுகளுக்கு வாழ்த்துக்கள் நல்லா இருங்க, உங்களுக்கு பிறந்தாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு போன் பண்ணி பேசும்போது அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, தேங்க்யூன்னு சொல்லிடுவாங்க. அது சந்தமா இருக்கும் இல்லையா? அந்த போன்ல அனுப்பி விடுறது கண்டிப்பாங்க. குண்பாட்டிங் சொன்னாலும் எரிச்சு வருது, அதுக்கப்புறம் பிறந்தநாள் சொல்லாட்டாலும் எரிச்சு வருது, திருப்பி அனுப்பலாம் எரிச்சு வருது, திருப்பி திருப்பி அவங்க அனுப்பிடணும். அப்படின்னா தான் அந்த மனசு சமானமாக ஒழிய இது பிரச்சனை எல்லாம் கொண்டு விடுது நான் நினைக்கிறேன்.
1: ஓகே சார், நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம், திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
1: சொல்லுங்கய்யா.
3: வாழ்த்து அட்டை தாங்க, அந்த காலத்துல ஒரு அட்டை வந்து வச்சுக்க, அதை கொண்டு ஸ்கூல்ல போய் எல்லாத்தையும் காமிப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு பொங்கல் வாழ்த்து வந்திருக்கு, தீபாவளி வாழ்த்து வந்திருக்குன்னு சொல்லுங்க. எல்லாம் காலம் மாற மாற எல்லாமே மாறி போயிட்டு இருக்குதுங்க. பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பிரபாகர் வந்து பிரியங்களுடன் பிரபாகரன் எழுதுவாருங்க, அதை பார்த்து நான் என்ன பண்ணேன், சந்தோஷத்தோட சந்திரசேகர் அப்படின்னு
1: சொல்லி
3: மாதிரி ஒவ்வொரு அட்டை ஒவ்வொரு அட்டையும் பார்க்கும்போது நமக்கே ஒரு இப்படி எழுதலாமா அப்படி எழுதலாமா அப்படிங்கிற ஒரு கவிதை, ஒரு கவிதை கூட ஆக்கிருங்க அந்த வாழ்த்து அட்டை இல்லாம.
1: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா.
3: அதுதாங்க, அந்த காலம் மாறப்பாடு எல்லாம் மாறிட்டே வருதுங்க, அது ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இப்ப பாலுடன் சேர்ந்து வந்தா எனக்கு வந்தது, இது உனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிறாங்க. டக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாக்குறது இல்லை, அந்த அட்டையை பார்க்கும்போது அவன் சந்தோஷமா இருக்குங்க. அப்படியே ரஜினி, கமல், சிவாஜி, எம்ஜிஆர், அம்மன் படம், சாய் படம் அந்த மாதிரி வரும்போது அவன் சந்தோஷமா இருக்கு.
1: நிச்சயமா
3: அட்டையா சிறந்ததுங்க, ஆனா நீங்க கேட்ட மாதிரி எல்லாம் மாறிட்டு வருதுங்க.
1: காலம் மாறிடுச்சு, அந்த காலத்துல இல்ல நினைவுகள் எப்படி அப்படின்னு சொல்லி சூப்பரா சொல்லிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. சரிங்க, இப்போ ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஜெயம் கொண்டான் திரைப்படத்தில் இருந்த கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. அது எஃப்எம் ரெயின்போ 102.6.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. எஃப்எம் ரெயின்போ 102.6 இது ஆனந்த பூங்காற்று. இன்றைக்கி நாம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருந்தோம். வாழ்த்து அட்டையிலிருந்து வாட்ஸ்அப் வரை வாழ்த்து முறை மாறுகிறதா, வாழ்த்து மனது மாறுகிறதா? கண்டிப்பாக வாழ்த்தக்கூடிய முறை வந்து மாறியிருக்க தான் செய்யுது. நம்ம நேரில் வாழ்த்து சொல்ல முடியாதப்போ நம்ம வாழ்த்து அட்டைகளை அனுப்ப ஆரம்பித்தோம். அதுவும் அந்த வாழ்த்து அட்டைகளை நம்ம கைப்பட எழுதி அனுப்பணும். அப்படி எழுதி அனுப்பும்போது அந்த மொழி வளம் அப்படிங்கிறது இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாருமே கவித்துவமாக எழுதுவோம், சும்மா நம்ம பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம அதோட நிப்பாட்டிட மாட்டோம் இல்லையா. அந்த இடத்துல நம்ம கவித்துவமாக எழுதணும், மொழி வளமும் அந்த இடத்துல இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்பக்கூடிய ஃபார்வர்ட் மெசேஜஸில் அது இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஆனாலும் வாழ்த்தக்கூடிய மனசு மாறியிருக்கு அப்படின்னா சில சமயம் மாறியிருக்குன்னு சொல்லலாம், இல்லை மாறலை அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரி, என்ன இருந்தாலும் இப்போ வரக்கூடிய பண்டிகை காலங்களில் நம்மளுடைய நட்புகளையும் உறவுகளையும் ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த வாழ்த்துகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் வரக்கூடிய பண்டிகை காலங்களில் அன்போடு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுட்டு நிகழ்ச்சியிலிருந்து நான் கிளம்புறேன், ஆர்ஜே ரம்யா. இப்போ நிகழ்ச்சியுடன் நினைவான பாடல் கேட்கலாம். அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 10 மணிக்கு செய்து சுருக்கம், அதனைத் தொடர்ந்து 12க்கு மனம் விரும்புதி நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்வி பதில்களோடு உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டுப்பெறலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி, எஃப்எம் ரெயின்போ 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தை மற்றொரு விமானி மோதச் செய்ய முயற்சித்தபோது அதை எதிர்த்து போராடி முறியடித்து பயணிகளை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமான கேப்டன் ஸ்மித் மச்சாரால் நாடு பெருமையடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். காந்தி ஜெயந்தி தினமான நாளை நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பழம்பெரும் நடிகர் சிவாஜி கணேசனின் 99வது பிறந்த தினத்தையொட்டி அவரது மகத்தான கலைப்பணியை நினைவுகூர்ந்து போற்றி வணங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள அன்னாரது சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வெங்கடரமணன், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தேசிய தன்னார்வ ரத்ததான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியையொட்டி தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கும், சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கும், தாம்பரத்திலிருந்து மானாமதுரைக்கும் இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் இன்று தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பாய்மர படகு பிரிவு போட்டியில் இந்தியாவின் மனு பிரான்சிஸ், நோபல் குர்சிகன்கள் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. மனம் வரும்போதே நிகழ்ச்சி நேர்கள் தங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்கக்கூடிய ரொம்ப எளிமையான கேள்விகளுக்கு சரியான பதிலும் சொல்லலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2561132, அப்படி இல்லைன்னா 2561133. வெளியூர் நேர்களாந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேர்களாந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பு என்ன சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் தோழி சிந்து சாரா. நிகழ்ச்சியில் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில முதல் பாடல் என்ன பாடல் கேட்க போறோம்?
1: தோல் படத்துல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து வரான் செல்ல பேரண்டி அந்த பாட்டு.
0: சூப்பர், முதல் பாடலே அருமையா கேட்டிருக்கீங்க. நன்றி.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. ஒரு அழகான பாடல் தான் கேட்க இருக்கிறோம். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்வி பதில்கள் எல்லாம் எதை சார்ந்து இருக்க போகுது அப்படின்னா, அதை கொஞ்சம் எளிமையா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஊரும் பெயரும் தான். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு இல்லையா? அந்த பெயருக்கு ஒரு காரணங்கள் இருக்குது. அது ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய புவியியல் காரணமாக அந்த பெயர் வச்சுருக்கலாம், இல்லை அங்கே ஆண்ட மன்னர்கள் வச்சுருக்கலாம், இல்லை ஆங்கிலேயர்கள் அந்த காலத்தில் ஏதாவது செஞ்சுருப்பாங்க, அதால் அது மூலமாக அவங்க பேரையே அந்த ஊருக்கு பேராக வச்சுருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெயர் உண்டு, அந்த பெயருக்கு ஒரு காரணமும் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னா, கும்பகோணம் என்ற ஆன்மீக நகரத்தின் பழங்கால சங்க இலக்கிய பெயர் என்ன? கும்பகோணம் இருக்கு இல்லையா, அதோட பழங்கால சங்க இலக்கிய பெயர் என்ன அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. தூள் திரைப்படத்திற்காக பறவை முனியம் அவர்கள் பாடியிருக்காங்க. வித்யாசாகர் இசையில அறிவு மதி அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 10:04.
2: அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசுலு பறக்கும் தானே, என் பேர அடி மதுர வீரன் தானே.

0: திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்ட நேரம் காலை 10:08 ஆயிட்டு இருக்கு. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
1: சிந்து சாரா மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதா மூளையொட்டி மேடம்,
0: பணிவான காலை வணக்கம். ரவி சார்,
1: மேடம் தில்லா படத்துல இருந்து பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோறா.
0: ஓகே, கொடுத்தரலாம். கேள்வி பதில் போலமா? கும்பகோணம் என்ற ஆன்மீக நகரத்தின் பழங்கால சங்க இலக்கிய பெயர் என்ன அப்படிங்கறதான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் குடமூக்கு, பழையாறை.
1: குடமூக்கு மேடம்.
0: குடமூக்கு அப்படிங்கறது மிகச்சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க மேடம்.
0: நன்றி. கும்பகோணம் வந்து ஃபர்ஸ்ட் சங்க காலத்தில் அதோட பெயர் வந்து குடமூக்குன்னு தான் வச்சுருக்காங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, கும்பகோணத்தில் மைய பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது குடம் போன்ற வடிவில் இருக்குமா, குடம் மாதிரி இருக்குங்கிறதுனால சங்க காலத்தில் இதை குடமூக்கு அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காலம் போக போக வந்து அது இப்போ கும்பகோணம் அப்படின்னு மாறியிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேயிலை தோட்டங்களுக்கு புகழ் பெற்றது என்னது? இந்த வால்பாறை தானே, இந்த வால்பாறை மலைப்பகுதிக்கு ஏன் அந்த பெயர் வந்தது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. பாடல் வந்துட்டே இருக்கு. ஜில்லா திரைப்படத்திற்காக எஸ்பிபி அவர்களும் சங்கர் மகாதேவன் அவர்களும் பாடியிருக்காங்க. யுக பாரதி அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. டி எம் ஆன் இசை. இது உங்கள் FM Rainbow 102.6.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
5: நேரம் சரியா காலை 10:15 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த நேர் யாரு என்ன பாடல் கேக்குறாங்க கேட்டுலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறீங்க?
6: சொல்லுங்க
5: சார், என்ன பாடல்?
6: நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கும் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன்.
5: சொல்லுங்க என்ன பாடல்?
6: எனக்கு இந்த துலாமணம் குடும்பத்துல தொட தொட பாடுங்க.
5: ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். சரி, கேள்வி கேக்கட்டா? தேயிலை தோட்டங்களுக்கு புகழ் பெற்ற வால்பாறை மலைப்பகுதிக்கு ஏன் அந்த பெயர் வந்தது அப்படிங்கறது கேள்வி. உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லட்டா? வால் அப்படிங்கிற பிரிட்டிஷ் பிளான்டர் அவங்களோட பெயரால வந்தது. அப்படி இல்லைன்னா வால் போன்ற வடிவத்தில் அங்க பாறை இருப்பதினால் அங்க வால்பாறை அப்படின்னு பெயர் வந்தது.
6: மேடம் வால்பாறை தான் மேடம்.
5: என்னது?
6: வால்பாறை மேடம்.
5: வால் பாறை வந்து வால் மாதிரி இருக்கிறதுனால அப்படி சொல்றீங்களா?
6: ஆமா மேடம்.
5: ஓகே, ஆனா அது தவறான பதில். சரியா, வால் அப்படிங்கிற பிரிட்டிஷ் பிளான்டரால தான் அந்த பேர் வந்தது. ஓகே, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். ஸோ 1864 பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியில் அந்த நிலப்பகுதிகள் வந்து அங்கே இருக்கிற பகுதிகள் எல்லாத்தையுமே அந்த காடுகள் எல்லாத்தையும் திருத்தி அதை ஒரு எஸ்டேட்டாக அமைத்தாராம். அவர் பேர் தான் வந்து இ கார்டனர் வால். அந்த காடை வந்து திருத்தி ஒரு எஸ்டேட்டாக மாற்றினது அந்த கார்டனர் வால் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் பிளான்டர் தான். அவரோட பெயர் தான் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வால் பாறை அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிரிட்டிஷ் அவரோட நேமத்தான் இங்கே வால்பாறை அப்படின்னு இப்போவும் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஏன்னா அது எஸ்டேட்டை அவர் மாற்றினது காரணத்தினால. ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எல்லாமே ஊரும் பெயரும் கான்செப்டில் தான் கேள்விகள் கேட்டுட்ருக்குறோம். அடுத்து ஈரோடு இருக்கு இல்லையா, அந்த ஈரோடு அப்படிங்கிற பெயரின் உண்மையான புவியியல் பின்னணி என்ன? எந்த காரணம், எந்த புவியியல் பின்னணிக்காக அந்த இடத்துக்கு ஈரோடு அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்கு, துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா பாடியிருக்காங்க. வைரமுத்து அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
1: வான்வெளியில் வர்ணஜாலம் காட்டும் நெல்லை பண்பலைக்கு காலை வணக்கத்துடன் உங்கள் அன்பு நிஜம் கோவை நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: கந்தசாமி சாருக்கு என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: விசுவாசம் படத்துல கண்ணான கண்ணே.
0: கண்ணான கண்ணே, ஓகே, கண்டிப்பாக கொடுத்துடலாம். கேள்வி கேட்டுறவா? ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. ஈரோடு என்ற பெயரின் உண்மையான புவியியல் பின்னணி என்ன அப்படிங்கறதான் கேள்வி. ஆப்ஷன் வேணுமா? வேணுமா? ஈர ஓடை இல்லைன்னா வந்து ஈட்டி எறிந்த காடு.
1: ஈரோடை என்பதே சரியான பதில்.
0: சரியான பதில். ஆமா, சரியான பதில் தான். வாழ்த்துக்கள், நன்றி.
1: Thank you, madam.
0: இந்த இடத்துல வந்து இரண்டு முக்கியமான ஓடைகள் வந்து ஓடி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா முற்காலத்தில் காவேரியின் கிளை நதிகளாகவும் இருந்திருக்கு. அந்த இரண்டு ஓடைகளும் ஓடினது அது ஒரு காரணம். அதே மாதிரி அந்த இரண்டு ஓடைகள் ஓடினதுனால எப்பவுமே அந்த இடம் வந்து ஈரமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால ஈர ஓடை அப்படின்னு ஒரு பெயர் சொல்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் ஈரோடு அப்படிங்கிற பெயரும் வந்திருக்கு. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. விஸ்வாசம் திரைப்படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியிருக்காங்க. டி உமான் இசையில் தாமரை அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 10:23 ஆயிட்டு இருக்கு.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 10:36 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாரு என்ன பாடல் கேட்கறாங்க கேட்டுலாம். வணக்கம்
2: அனைவருக்கும், இனிய காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்.
2: நாகர்கோவில் ஜெயக்குமார்.
1: ஜெயக்குமார் சார், என்ன பாடல் இன்னைக்கு?
2: படம் வந்து அருள். அதுல கரிகாரம் கருணி பாடின பாட்டு, ஜெயராஜி செயல
1: ஹரிஹரனும் ஸ்ரீ மதுமிதா அவர்களும் பாடின
2: பாட்டு.
1: கேள்வி பதில் போலாமா? மன்னார்குடி அப்படிங்கிற ஊரின் பெயர்ல இருக்கிற அந்த மன்னார் அப்படிங்கிற சொல்லின் உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறதான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் மன்னன் வாழும் குடி, இல்லைனா மண்ணால் ஆன கோட்டை.
2: மன்னர் வாழும் குடி.
1: சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. சோழ மன்னர்கள் கட்டிய ராஜகோபால சுவாமி கோவிலை மையமாக வைத்து தான் இந்த மன்னார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இருக்கு. மன்னார் அப்படிங்கிறது இறைவனும் சொல்லலாம், அரசனும் சொல்லலாம். இறைவனோ அரசனோ வீற்றிருக்கும் குடி அப்படிங்கிற பெயர்னால இந்த மன்னார் குடி அப்படிங்கிற பெயரும் வந்திருக்கு. நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. அருள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை எழுதியிருக்காங்க வைரமுத்து அவர்கள்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேரம் சரியாக காலை 10:43.

0: மூன்று நிமிடம் ஆயிட்டிருக்கு, கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலம் இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? யாரை எங்கிருந்து பேசுறீங்க?
1: நலம் இருக்கு மேடம். கோயில்பேட்டில இருந்து காந்திமதி மாறியிருக்கு மேடம்.
0: காந்தி மதியமா, என்ன பாடல் இன்னைக்கு?
1: விடுதலை பரத்துல இருந்து வட நிறைய காட்டுங்க.
0: ஓகே, வழங்கிடலாம். சரி, கேள்வி கேட்கவா?
1: கேளுங்க.
0: பொள்ளாச்சி இருக்குல்ல, பொள்ளாச்சி அப்படிங்கிற ஊர், அதோட பழங்கால கல்வெட்டு பெயர் என்ன அப்படிங்கறது கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன் பொழில் வாய்ப்பு, இன்னொன்னு பொதி மலர் நகர்.
1: பொழில் வாய்ப்பு மேடம்.
0: பொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். அழைத்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. இந்த கொங்கு நாட்டு வரலாற்றில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆவணங்களில் பொழில் வாய்ப்பு அப்படின்னு தான் இருக்குது. அது என்ன பொழில் வாய்ப்பு அப்படின்னா, சோலை இல்லை காடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அழகான சோலை காடு அப்படின்லாம் நிறைஞ்சதுனால அதுக்கு பொள்ளாச்சி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து பிற்காலத்தில் பொள்ளாச்சி அப்படின்னு மறுபி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொள்ளாச்சி இப்போ அந்த ஊர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சந்தை ஊராக இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் மிகப்பெரிய சோலையாக அழகாக காடாக நிறைஞ்சு தான் இருந்திருக்கு. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது. விடுதலை திரைப்படத்தில் இருந்து பாடல். இளையராஜா அவர்களே பாடியிருக்காங்க, இசையமைச்சிருக்காங்க. இந்த பாடலை எழுதுனதும் இளையராஜா அவர்கள் தான், கூட அனன்யா சேர்ந்து பாடியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 10:44 ஆயிட்டிருக்கு.

0: காட்டு மல்லி பாடல் கேட்ட நேரம் காலை 10:50 ஆயிட்டுருக்கு. மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார், என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கலாவதி மேடம்.
0: கலாவதிமா, ஆ சரி, என்ன பாடல் நிகழ்ச்சியில்? பெயரில் உள்ள ராயா அப்படிங்கறது எதை குறிக்கிறது, யாரை குறிக்கிறது தான் கேள்வி. உங்களுக்கான ஆப்ஷன், விஜயநகர பேரரசின் ராயர் மன்னர்கள், இன்னொன்னு ராயல் பிரிட்டிஷ் அதிகாரிகள்.
1: ராயல் பிரிட்டிஷ் அதிகாரிகள்
0: இல்ல, அது தவறான பதில். விஜயநகர பேரரசர் ராயர் மன்னர்களை வச்சுதான் ராயா குறிப்பிடுறாங்க, சரியா? நன்றி, நன்றி அழைத்தமைக்கு. விஜயநகர மன்னர்களான ராயர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட நிலப்பகுதியாக இருந்த பொழுது, மெட்ராஸ் வந்து அவங்களோட ஆளுகைக்கு இருந்த போது உருவான ஒரு பேட்டை அப்படிங்கறதுனால அந்த ஊருக்கு ராயப்பேட்டை அப்படின்னு பெயர் வந்திருக்கு. ஸோ ராயர்பேட்டை அப்படின்னா அந்த ராயர் எதை குறிக்குதுன்னா விஜயநகர பேரரசின் ராயர் மன்னர்களை தான். பாடல் வந்துட்டே இருக்கு. கருப்பு திரைப்படத்திற்காக சாய் அபயங்கர் இசையில, சாய் அபயங்கர் கானாமுத்து பாடியிருக்காங்க, விஷ்ணு அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க.

0: நேர்களே, உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6 மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிறைவான நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடியில இருந்து பேபி பேசுறேன்.
0: பேபி, சொல்லுங்க பேபி, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்.
0: சரி, சொல்லுங்க, என்ன பாடல் நிகழ்ச்சியில? இந்தியாவில் முதன் முதலில் தேர்தல் முறைப்படி மக்களாட்சி நடந்ததற்கான ஒரு கல்வெட்டு ஆதாரம் வந்து இருக்கு, அது எங்க இருக்குங்கறதான் கேள்வி. காஞ்சிபுரமா தஞ்சாவூரா?
1: தஞ்சாவூர்.
0: ஆனா காஞ்சிபுரம் தான் சரியான பதில். சரியா?
1: அழைத்தமைக்கு
0: நன்றி. காஞ்சிபுரத்துலதான் வந்து இந்த குடவோலை தேர்தல் நடந்திருக்கு முறைப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து 1100 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கல்வெட்டுல இந்த ஆதாரம் இருக்கு அப்படின்னு. அது ஒரு பெருமாள் கோவில், உத்திரமேரூர் வைகுந்த பெருமாள் கோவில் கல்வெட்டுலதான் இது இருந்திருக்கு. நேர்களை, இன்றைக்கே மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் ஊரும் பேரும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் கேள்விகள் கேட்டோம். எல்லா நேர்களும் அழகாக கலந்து கொண்டு அருமையாக பதில்கள் சொன்னாங்க. எல்லா நேர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் உங்கள் தோழி சிந்துசாரா. நிறைவான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கில்லி திரைப்படத்திற்காக கே அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்காங்க. பா விஜய் அவர்கள் பாடலை எழுதியிருக்காங்க. வித்யாசாகர் இசையில். நேரம் சரியாக 10:56.

0: நேர்களே, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: நேயர்களே, நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வெற்றிக்கான இலக்கை எட்டும் வரை ஒவ்வொருவரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்களில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் தெரிவித்துள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்திட உதவிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செமி கண்டக்டர் துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இரத்த தானம் அளிக்கும் கொடையாளர்களின் தன்னலமற்ற சேவையும் உன்னதமான மனித நேயமும் என்றும் போற்றுதலுக்குரியது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக மாநில அமைச்சர்கள் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் முகாமிட்டுள்ளதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மாநிலத்தில் தவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இலங்கைக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 14 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 114 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது நம் பாரதத்தின் சிறப்புகளை பட்டியலிடும் மணித்திரு நாடு நிகழ்ச்சிக்காக காற்றலில் உங்களுடன் நான் ஆஜே ரம்யா. கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற மலை வாசஸ்தலம் தான் மூணாறு. மழை வெயில் பனி அப்படின்னு நம்ம ஒரே ஒரு வருஷத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கிளைமேட்டையும் இந்த மூணாறில் ஒரே நாளில் நம்மளால் பார்த்து ரசிக்க முடியுங்க. பசுமையான தேயிலை தோட்டங்கள், பனிமூட்டத்தால் சூழப்பட்ட உயரமான மலைகள், மலைகளிலிருந்து விழக்கூடிய நீர்வீழ்ச்சி அப்படின்னு இயற்கையின் கண்கவர் காட்சிகளுக்கு இந்த மூணார் ரொம்பவே பிரபலம். இந்த மலை வாசஸ்தலம் தான் தென்னிந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கோடை வாசஸ்தலமாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட மூணாரில் சுற்றி பார்க்குறதுக்கு ஏராளமான இடங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன சொல்கிறேன் நிகழ்ச்சிகள் கேளுங்க. இப்படி நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்கலாம். இளையராஜா இசையில் மனோகுரலில் ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: சிலு சிலு வென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி

மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய 3 அதை பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். பாடல் கேட்டோம் இல்லையா, மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி. நிச்சயமா இதுவும் நம்ம தமிழ்நாட்டு பார்டர்ல இருக்கிறதுனால இந்த 3 பகுதியிலையும் நீங்கள் ஒழிக்கக்கூடிய பாடல்களாக நிறைய கேட்டீங்கன்னா தமிழ் பாடல்களாக தான் இருக்கும். நிறைய தமிழர்கள் அங்கே இருக்கும் செய்கிறாங்க. சரி, இந்த 3 ஊருக்கு பேர் என்ன, ஏன் இப்படி 3 வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்திரப்புழா, நல்ல தண்ணி, குண்டலா அப்படின்னு 3 மலை நீரோடைகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இந்த ஊருக்கு 3 அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவில் முன்னாள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள்லாம் கோடை காலத்தில் வந்து தங்கக்கூடிய ஒரு இடமா 3 இருந்திருக்கு. ஆரம்பத்தில் ஜான் முன்ரே டேவிட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் தான் காடாக இருந்த இந்த பகுதியை ஒரு ஊராக மாறுறதுக்கு காரணமாக இருந்தாராம். அதனால் அவரோட பேரில் இருக்கக்கூடிய முன்ரே அப்படிங்கிற வார்த்தை தான் மருவி 3 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. 3 நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா தேயிலை தோட்டங்கள் தான். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த மலையில் அப்படியே நிறைய தேயிலை தோட்டங்களை பார்க்கலாம். அதுக்கு இடையில வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய மலை சாலைகளில் அந்த பயணிக்கக்கூடிய அனுபவமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சரி, இந்த 3 சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது சொல்கிறேன். பாடலுக்கு பிறகு பாடல் வந்துட்டே இருக்குது, ஒருவர் வாழும் ஆலயம். திரைப்படத்திலேருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் காலை 11:15 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 மணித்திருநாடு. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மூணாறு பற்றி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். மூணாறில் சுற்றி பார்க்கறதுக்கு என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படின்னா, முக்கியமாக இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னா எக்கோ பாயிண்ட். இந்த குறிப்பிட்ட இடத்துலேருந்து நம்ம சத்தமாக கத்துனோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் நம்ம பேசுனதே நமக்கு திரும்ப கேட்கும். இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மூணாறுலேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் மாட்டு பெட்டி அணைக்கட்டு இருக்குது. இங்கே வந்து நம்ம அணைக்கட்டை சுற்றி பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் இங்கே படகு சவாரியும் போகலாங்க. படகு சவாரி போகும்போது சுற்றி இருக்கக்கூடிய மலைகள், யூகாலிப்டஸ் மரங்கள் இதோடு சேர்த்து அங்கே வரக்கூடிய காட்டு யானை, காட்டு எருமைகளை கூட நம்ம கூட்டுங்கட்டமாக பார்க்கலாங்க. இது போக வேறு என்னென்ன இடங்கள்லாம் இருக்குன்னா, மாட்டுப்பட்டியில் ஒரு கால்நடை பண்ணை பார்க்கலாம், டாப் ஸ்டேஷன், மறையூர் சந்தன காடுகள், குந்தலா ஏரி, அட்டுக்காடு நீர்வீழ்ச்சி, மலர்பூங்கா, சின்னாறு வனவிலங்கு சரணாலயம், லக்கோம் நீர்வீழ்ச்சி, இந்த மாதிரி நிறைய இடங்கள் கண்டிப்பாக நம்ம பார்க்கணுங்க. மூணாறுலேருந்து கேப் சாலை வழியாக நம்ம அப்படியே போனோம் அப்படின்னா ஆனை இரங்கல் அணைக்கட்டு, அதாவது நிறையா ஆனைகள் யானைகள்லாம் வரும் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து ஆனை இரங்கல் அணைக்கட்டுன்னு பேர். ஸோ நம்ம இந்த இடத்துக்கு போகலாம். மலைக்கல்லன் குகை, ஆரஞ்சு தோப்பு, ஸ்பைசஸ் தோட்டம், அங்கே வந்து நிறைய மசாலா பொருட்கள்லாம் வரையும். குறிப்பாக வந்து அந்த ஏலக்காய் விளையிறது இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம் அங்கே ஸ்பைசஸ் தோட்டத்தில். அப்புறம் பூப்பாறை, சதுரங்கப்பாறை, இந்த மாதிரி நிறைய இடங்களை நம்ம பார்த்து ரசிக்கலாங்க மூணாறில். சரி, இங்கே வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்குது சொல்கிறேன். பாடலுக்கு பிறகு பாடல் கேட்கலாம். கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பாடல்.
1: பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேன்,

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 106.6 கேட்டுட்ருக்கிறீங்க. மணித்திருநாடு, இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கேரளா இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூணாறு பற்றி தாங்க சொல்லிட்டுருக்கிறேன். முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்டுச்சு, சொல்கிறேன். அவங்க மூணாறுக்கு பக்கத்தில் இரவிக்குளம் தேசிய பூங்காவில் ராஜமலை அப்படிங்கிற மலைத்தொடரில் அழிந்து வரும் இனமான வரையாடுகள் வந்து இருக்குதாங்க. நம்ம தமிழ்நாடு மாநிலத்தின் மாநில விலங்கு வரையாடு அது அங்கே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி பூக்களையும் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். பூங்காவில் இருக்கக்கூடிய வரையாடுகளை பார்க்குறதுக்கு சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் கடும் கட்டுப்பாட்டுகளோடு அவங்க வந்து அனுமதிக்கிறாங்க. இதற்காகவே அவங்களுக்குன்னு அனுமதிக்கப்பட்டுள்ள அவங்களுடைய வாகனத்தில் தான் நம்ம போயிட்டு உள்ளே நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம். அது மட்டும் இல்லைங்க, இரவிக்குளம் தேசிய பூங்காவுக்கு பக்கத்திலேயே ஆனைமுடி சிகரம் இருக்குது. இதுதான் நம்ம தென்னிந்தியாவிலே இருக்கக்கூடிய உயரமான சிகரம். இதை கூட நம்மளால் அங்கேருந்து பார்க்கலாங்க. தேயிலைகளின் சொர்க்கம் வந்து மூணாறு அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு, சரி. அந்த தேயிலைக்கான ஒரு அருங்காட்சியகம் கூட இந்த மூணாறில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம், எங்க தம்பி திரைப்படத்திலிருந்து மனோ மின்மினி குரலில் கேட்டு ரசிங்க.

கேட்டுட்டு இருக்கிறீங்க மணித்திருநாடு. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில மூணார் பத்தி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். மூணார்ல தான் நம்ம இந்தியாவின் முதலாவது தேயிலை அருங்காட்சியகம் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா நல்ல தண்ணி எஸ்டேட்ல அமைஞ்சிருக்குங்க. தேயிலையை பதப்படுத்துறதுக்கு ஆரம்ப காலத்துல என்னென்னமான இயந்திரங்கள்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம அங்க பார்க்கலாம். பிரிட்டிஷ் அதிகாரிகள் பயன்படுத்தின பழங்கால பொருட்கள், தேயிலை

தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கருப்பு வெள்ளை புகைப்படங்கள் இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. எப்படி வந்து ஒரு தேயிலை வந்து தயாரிக்கிறாங்க, உலர்த்துறாங்க, எப்படி அதை பக்குவப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே விளக்குறாங்க. சரி, நீங்கள் மூணாருக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடங்கள்லாம் சுற்றி பார்க்கறத மறக்காதீங்க. நெல்லை இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரம் கேட்கலாம்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மணித்திரு நாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. இனி நம்ம உள்ளூர் செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வார விடுமுறை வரை கண்டினியூஸாக இருக்குது. வெள்ளி சனி ஞாயிறு அப்படி தொடர் விடுமுறை வரை இருக்கிறதுனால கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்காக சிறப்பு ரயில்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. தாம்பரத்திலிருந்து தென்காசி வரைக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு ரயில் அக்டோபர் 1 இன்று 11:55 தாம்பரத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த சிறப்பு ரயில் நாளை மதியம் 12:15 தென்காசிக்கு வந்து சேரும். அதே மாதிரி மறு மார்க்கத்தில் அக்டோபர் 4 மாலை 5:40 செங்கோட்டையிலிருந்து புறப்படக்கூடிய அந்த சிறப்பு ரயில் அதுக்கு மறுநாள் காலை 4:30 தாம்பரம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரயில் வந்து செங்கல்பட்டு, விழுப்புரம், விருத்தாச்சலம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரகோயில், கடையநல்லூர், தென்காசி இந்த ஸ்டேஷன்கள்லாம் நின்றுட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தாம்பரத்திலிருந்து மானாமதுரை வரைக்கும் முன்பதிவில்லா மெமு சிறப்பு ரயில் வந்து விட்டுருக்கிறாங்க. இது மறுநாள் அதிகாலை 1:20 வந்து அதாவது இன்று மாலை 4:30 தாம்பரத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த தாம்பரம் மானாமதுரை மெமு சிறப்பு ரயில் வந்து மறுநாள் அதிகாலை 1:20 மானாமதுரைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மதுரை, திண்டுக்கல், திருச்சி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விருத்தாச்சலம், விழுப்புரம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு ஸ்டேஷன்களில் நின்றுட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தாம்பரம் டு திருநெல்வேலி வரக்கூடிய சிறப்பு ரயில்கள் வந்து அக்டோபர் 4 வரைக்கும் அப்புறம் அக்டோபர் 5 வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க.
3: நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன கேட்கறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி வரப்போகுது அப்படிங்கிறதுனால அது சார்ந்த ஒரு தகவல் தான் கேட்கறோம். இந்த பட்டாசுகள் வாங்கி விற்பனை செய்வாங்க இல்லையா, ஸோ விற்பனை செய்ய விரும்பும் விற்பனையாளர்கள் மற்றும் வணிகர்கள் வந்து தற்காலிக உரிமம் பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைய வழியில தான் வருகின்ற 18 வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இணைய வழி முகவரி என்னன்னா www.tnesevai.tn.gov.in அப்படிங்கிற வெப் போர்ட்டல்ல இ சேவை மையங்கள் மூலமாக 18/10/2026 வரை இணைய வழியில விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் போது என்னென்ன ஆவணங்கள் தவறாமல் சமர்ப்பிக்கணும் அப்படின்னா உரிமத்திற்கான கட்டணம் ₹500, இது வந்து அரசு கணக்கில் செலுத்தியமைக்கான அசல் சல்லான் வேணும். அதே மாதிரி இருப்பிடத்திற்கான ஆதாரம், அது வந்து ஆதார் அட்டையாக இருக்கலாம், வாக்காளர் அடையாள அட்டையாக இருக்கலாம், இல்லை

0: குடும்ப அட்டையாக இருக்கலாம், அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், கடை இருக்கிறதுக்கான சாலை வசதி, கொள்ளளவு, சுற்றுப்புறங்களை குறிக்கும் வகையிலான வரைபடம், இது எல்லாமே கரெக்டாக ப்ளூ பிரிண்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இது உங்கள் இடமா இருந்ததுன்னா அதற்கான சான்றும் கொடுக்கணும், இல்லை வாடகையாக நீங்கள் இருக்கீங்க அந்த இடத்துல அப்படின்னா வாடகை ஒப்பந்த பத்திரமும் கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும். இந்த இணைய வழி விண்ணப்பங்கள் எல்லாமே வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் தொடர்புடைய துறைகள் மூலமாக விசாரிக்கப்பட்டு விசாரணையெல்லாம் முடிந்து வந்த உடனே இது ஆன்லைனில் உங்கள் இது செலக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே சொல்லிடுவாங்க. அதை நீங்கள் இசேவை மையத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் 18/10/2026 நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஆமாம், நீங்களும் வந்து பட்டாசு கடை போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தற்காலிக விற்பனை உரிமம் வந்து நீங்கள் லைசன்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. இந்த தகவல்களோட இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மைக்கேல் மதுரை காமராஜர் திரைப்படத்திலேருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருக்க. இது நம்ம FM Rainbow 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இணைந்திருக்கிறோம் மணி திருநாடு நிகழ்ச்சியோடு. ரேஷன் கடைகளில் 6 மாதங்களுக்கு மேலே பொருட்கள் வாங்காமல் இருக்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கும் வந்து சில மத்திய அரசாங்கம் வந்து தற்காலிகமாக பொருட்கள் வழங்குறத வந்து தடை செஞ்சுருந்தாங்க. ஆனால் தமிழக அரசாங்கம் வந்து அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக எல்லாருக்கும் பொருட்கள் வழங்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ரேஷன் கடையில் ஒரு சில பேர் கைரேகை வைக்காமல் இருக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் கண்டிப்பாக ரேஷன் கடைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மிஷினில் அவங்களுடைய கைரேகையை கண்டிப்பாக வைக்கணும். அப்படி வைக்கிறனாலும் பரவாயில்ல, ஆனாலும் கண்டிப்பாக எல்லாருக்குமே, குடும்ப அட்டைதாரர்கள் எல்லாருக்குமே அந்த
1: எல்லா பொருட்கள்
0: வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் வந்து இப்போ வந்து முதியோர்களுக்கு அவங்களால கியூவில் நின்று வந்து பொருள் வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள்லாம் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த வகையில் இப்போ அந்த அக்டோபர் மாதத்துக்கு எந்தெந்த தேதிகளில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, அக்டோபர் 3-5 இந்த தேதிகளில் இருக்கக்கூடிய அந்த முதியோர்களாகட்டும் அப்புறம் மாற்றுத்திறனாளிகளாகட்டும் அவங்களுடைய வீடுகளுக்கு போயிட்டு வந்து பொருட்கள் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் வரும் 2ஆம் தேதி அதாவது நாளைக்கு காந்தி ஜெயந்தி தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே பொதுமக்கள் அனைவரும் தங்கள் கிராம ஊராட்சியில் நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் தவறாது கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாளையில் அக்டோபர் 5ஆம் தேதி அஞ்சல் குறைதீர் கூட்டம் வந்து நடைபெற இருக்கு. அஞ்சல் துறையின் வாடிக்கையாளர் குறைதீர் கூட்டம் வந்து அக்டோபர் 5ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்கு பாளையங்கோட்டை தலைமை அஞ்சல் அலுவலக வளாகத்தில் வச்சு நடைபெற இருக்கு. இதில் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம் பகுதி வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று இந்த தபால் பணிகள் குறித்து குறைகள் இருக்கும் எதுவும் இருக்கா, இல்லை மேம்படுத்தும் ஆலோசனைகள் இருந்துச்சு அப்படின்னா தெரிவிக்கலாம். ஒருவேளை உங்களால் நேரில் போக முடியல அப்படின்னா மின் அஞ்சல் மூலமாக உங்களோட தகவல்களை நீங்கள் சொல்லலாம். குறைகளாக இருந்தாலும் சரி, ஆலோசனைகளாக இருந்தாலும் சரி, மின் அஞ்சல் முகவரி dotinthiapost.gov.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அக்டோபர் 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பிடணும், உங்களோட ஆலோசனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் குறைகளாக இருந்தாலும் சரி.
0: அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தில் வாரந்தோறும் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் விவசாயிகளுக்கான வனத்துறை தொடர்பான மாவட்ட அளவிலான கூட்டம் வந்து நடக்குமா, வனத்துறையோடு சேர்ந்து அவங்க அந்த வனத்துறை கீழே வரக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து அவங்களுக்கான குறைதீர் கூட்டம் நடக்கும். 2வது வாரத்தில் சங்கரன் கோயில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வந்து நடக்குமா, 3வது வாரத்தில் அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் கலெக்டர் தலைமையிலான மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடக்கும், 4வது வாரத்தில் தென்காசி கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க.
1: அதேமாதிரி மருத்துவ கல்லூரி விடுதிகளில் பார்த்திங்கன்னா மின் சாதன இதை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த நீங்கள் வந்து அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு எதுவும் மின் சாதன பொருட்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இனிமேல் வந்து மருத்துவ கல்லூரி விடுதிகளில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க. ஒன்று, மற்ற மாணவர்கள்கிட்ட இல்லாதது நம்மக்கிட்ட இருக்கும்போது உளவியலாக அவங்களுக்கு வந்து சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலும், இல்லை மின் கசிவு ஏற்பட்டு சில பாதிப்புகள் வருது அப்படிங்கிற காரணத்தினாலும்

0: மருத்துவக் கல்லூரி விடுதிகளில் இந்த மின் சாதன பொருட்கள் பயன்படுத்த தடை விதிச்சிருக்காங்க.
1: ஆமாம், மின் சாதன அடுப்பு, அயன் பாக்ஸு, ஹேர் ட்ரையர், அப்புறம் கெட்டில், ஏர் கூலர், சாண்ட்விச் மேக்கர், இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் வந்து மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டலில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, நாங்கள் சொன்ன இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இதுவரைக்கும் மணித்திருநாடு நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கினோம். நான் ஆர்ஜே ரம்யா.
0: நான் உங்கள் தோழி சிந்து சாரா.
1: நிறைவான பாடல் கேட்கலாம், ராசையா திரைப்படத்திலேருந்து. கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகள் தொடரவிருப்பது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,00,000 ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதிய குற்றவியல் சட்டங்களில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்திட உதவிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செமி கண்டக்டர் துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இரத்த தானம் அளிக்கும் கொடையாளர்களின் தன்னலமற்ற சேவையும் உன்னதமான மனித நேயமும் என்றும் போற்றுதலுக்குரியது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக மாநில அமைச்சர்கள் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் முகாமிட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மாநிலத்தில் தவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா ஷினா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 12 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் நேரம் 12:03. இனி நமது வானொலியில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். 12:10 சிநேகிதி நிகழ்ச்சியில் குடும்பத்தில் தலைமுறைகளுக்கு இடையிலான இடைவெளியை எப்படி குறைக்கலாம். 12:30, 1:30, 4:00, 5:30, 6:30, 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் இடம்பெறும். 1 மணிக்கு நலம் தானாவில் காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள். 1:05 நலம் தானாவில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை வட்ட சுகாதார அலுவலக நலக்கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து சர்வதேச முதியோர் தினம், முதியோர் நலன் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் டாக்டர்

0: சரவணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து காலை உணவின் அவசியம் இடம்பெறும். மதியம் 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தார நிகழ்ச்சி NCERT. மாலை 4:05 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். 1999 வெளிவந்த படங்கள் பற்றிய தகவல்களோடு பாடல்கள் இடம்பெறும். 6:02 பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரை இசை, 7:35 ஆசை அஞ்சல், 8:05 குக்கூ நேர்விருப்ப பாடல்கள். இரவு 9:00 இடைவிடா இசைமலை, 9:30 இலக்கியச்சாரல், மணிமேகலை உணர்த்தும் வாழ்வியல் நெறிப்பயணம், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் முக்கிய தொகுப்பு, 10:20 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். நேர்களை நமது நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள்.
1: நேர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4:00 வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேரம் 12:11 என்னத்தை உருட்டிட்டு இருக்கீங்க ரம்யா?
1: அதாவது
0: என்ன நிகழ்ச்சின்னு சொல்லலாம்னு பார்த்தாங்க, ஏதோ உருட்டிட்டு இருக்கீங்க. ஓகே, சொல்லிடுவோம் நேரில். இது பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் ஸ்நேகிதியை நிகழ்ச்சி. நிகழ்ச்சி வழங்குறதுக்காக ரெடியா இருக்கிறோம். நான் உங்களை ஆர்ஜி சந்தியா ஜெகன், மற்றும்
1: நான் ஆர்ஜே ரம்யா. என்னடா போனவங்க
0: இன்னைக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு
1: வந்துட்டீங்களா அப்படின்னு
0: கேட்பீங்க. அடிச்சு பத்திடுவாங்க, இருக்க முடியாது. அது வந்து போன மாசம், இது வந்து இந்த மாசம்.
1: அப்பா, ஒரு மாசம் கழிச்சு சந்திக்கிறோம் மறுபடியும் இல்லையா? சரி,
0: ஓகே ரம்யா, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சர்வதேச முதியோர் தினம் இல்லையா? நம்மள அன்போடும் ஒரு அனுபவத்தோட நடத்தக்கூடிய ஒரு மூத்த தலைமுறைக்கு வந்து அவங்களுக்கு அவங்கள வந்து ஒரு நினைவு கூறக்கூடிய ஒரு முக்கியமான நாள் இது.
1: ஆமா,
0: ஒரே குடும்பத்துல பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டின்னு ஒரு தலைமுறை இருப்பாங்க, அம்மா அப்பான்னு ஒரு தலைமுறை, அப்புறம் பிள்ளைங்கள்னு, அதாவது ஒரே ஃபேமிலியில மூன்று தலைமுறை நான்கு தலைமுறைகளோட இருப்பாங்க.
1: ஆமா
0: இல்லையா? அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே வீட்டுல அவங்களுடைய எண்ணங்கள், வாழ்க்கை முறை, எதிர்பார்ப்புகள்னு பல விஷயங்கள்ல வேறுபாடு வரக்கூடியது வந்து ஒரு இயல்பான காரியமா தான் இருக்கும். ஆனா இந்த வேறுபாடு வந்து இடைவெளியா மாறிடாம ஒரு புரிதலோட இருக்க வேண்டியது நம்ம கைகளில் தான் இருக்கு இல்லையா?
1: ஆமாம், ஆமாம். அதாவது குடும்பத்தில் தலைமுறைகளுக்கு இடையிலான வரக்கூடிய அந்த இடைவெளியை நம்ம எப்படி குறைக்கலாம்? கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு தாத்தா பாட்டி ஆகட்டும், அவங்களுக்கும் வந்து பேரம்பேத்திக்கும், ஏன்னா அவங்க காலம் வேற, இவங்க காலம் வேற. இப்போ இவங்க கிடைக்கக்கூடிய வசதிகள், வாய்ப்புகள் அப்படிலாம் இருக்கும்போது நாங்களாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம்ப்பா அப்படின்லாம் சொல்ல தான் செய்வாங்க. அந்த ஒரு இடைவெளி இருக்க தான் செய்யும். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கட்டுப்பாடுல
0: அவங்க ஒரு மைண்ட் செட்டில் வளர்ந்துருப்பாங்க, இவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அந்த அது வந்து ஒரு கேப் ஆயிடக்கூடாது, அந்த அளவுக்கு அதை பார்த்துக்கணும். அதை எப்படி குறைக்கலாம் அந்த இடைவெளி அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நேர்கிட்ட கேட்க போறேன். நேர்களை திரும்பவும் தலைப்பு சொல்றேன், குடும்பத்தில் தலைமுறைகளுக்கு இடையிலான இடைவெளியை எப்படி நீங்க குறைக்கலாம்? அழைக்கலாம் 04-62-2561-3-2 மற்றும் 04-62-2561-3-3 என்ற எண்களுக்கு நேர்களை அடிக்கடி கொஞ்சம் தொண்டை கட்டுறமா இருக்கு, கரகரன் ஆம்பளை வாய்ஸ் வரும். அதனால நேற்று சொன்ன மாதிரி தான் சேனலை மாத்திட்டு போயிடாதீங்க, சந்தியா தான் பேசிட்டு இருக்கிறேன். சரியா, நேர்கள் வந்துட்டு அங்க பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஒரு முதியோர் தினம், நானும் ஒரு சீனியர் சிட்டிசன், 20 வயது. அந்த இது நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, நல்ல தலைப்பு மேடம். அதாவது ஒண்ணும் செய்ய வேண்டாம், இவங்க இவங்க போக்குல இருக்கட்டும், அவங்க அவங்க போக்குல இருக்கட்டும். ஒரே ஒரு விஷயம், மாசத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ அந்த பேரம் பேத்தீங்க, தாத்தா நல்லா இருக்கீங்களா, பாட்டி நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, இந்த ஒரு கேள்வி கேட்டா அந்த அவங்க கூட இடைவெளிக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க அதே நேரத்துல அந்த பிள்ளைங்க பேரம்பேத்திகளோட அம்மா அப்பாவுக்கு என்ன
0: பேரம்பேத்தி கேக்குறத கூட அவங்க பெத்த பிள்ளைங்களையும் முதல்ல கேக்காங்களான்னு தெரியல.
2: நான் சொல்றேன், இருங்க அடுத்து வரேன். இந்த பேரம்பேத்திகளோட அந்த பெத்த அந்த பேரம்பேத்திகளை பெத்தவங்களோட கடமை என்னன்னா, ஏய் தாத்தா பாட்டிட்ட பேசுனியா, ஏன் ரெண்டு நாளா பேசல, பேசு அப்படின்னு இவங்க போனை போட்டு இவங்களும் பேசிட்டு அந்த பிள்ளைங்களும் பேச வச்சுட்டாங்கன்னு வைங்க, தாத்தா பாட்டிக்கு ப்ரெஷரே வராது, ப்ரெஷர் மாத்திரை எல்லாம் டம்ப் ஆகி நிக்கும் மெடிக்கல் ஸ்டோர்ல.
0: ஓகே, நல்லா இருக்கு மருந்து. நன்றி.

0: ஆமா,
1: கலந்துகிட்டது.
0: அதாவது மாசத்துல ஒரு நாள் நீங்க ரொம்ப வளவளன்னு தான் பேச வேண்டாம், உங்களுக்கும் டைம் இருக்காது. பிள்ளைங்க இந்த பேரன் பேத்திகளுக்கு, தாத்தா நல்லா இருக்கீங்களா, பாட்டி நல்லா இருக்கீங்களா, அம்மா சௌக்கியமா, அப்பா சௌக்கியமா, இந்த நாலு கொஸ்டினே வந்து இடைவெளியே இல்லாம ஆக்கிரும் மேடம்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்மா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு, நன்றி.
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் உங்களை இருந்து மாரியம்மாள் பேசுறேன்.
1: முக்கூடல் மாரியம்மாள், சொல்லுங்க என்ன சிரிப்பு?
2: சேத்தி மகள்கிட்ட பேசுறது ரொம்ப ஆர்வம்
1: உங்களுக்கு. சரி, என்னாச்சு?
3: உங்க பேத்தி எல்லாம் உங்க பேச்ச கேப்பாங்களா?
2: ஆமா, பேத்தி இப்ப வந்திருக்காவோ?
1: இல்ல, உங்க பேச்ச கேப்பாங்களா?
2: ஆமா
1: கேப்பாங்க. எப்பவுமே பேசுவாங்களா? ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா?
2: ஆமா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க.
1: சரி, போன் எல்லாம் பண்ணி பேசுவாங்களா? ஊருக்கு போயிட்டா? ஊருக்கு போயிட்டு பேசுவாங்க. ஓகே, அதாவது எந்த கேப்பும் இல்ல உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல, நல்லா ஃப்ரீயா தான் இருக்கீங்க.
2: நல்லா பேசுவாங்க, மகள்கிட்ட பேசுவாங்க,
1: இந்த உறவு தொடர்ந்து
2: நீடிக்கட்டும். மட்டும் பேசுறேன்.
1: சரி, ஓகே ஓகேம்மா, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு, நன்றி.
3: இவங்க சொன்ன மாதிரி தான், அப்பப்போ வந்து நம்ம வேலை விஷயம் நம்ம வெளியூருக்கெல்லாம் வந்திருக்கலாம், ஆனாலும் இந்த மாதிரி பேர பிள்ளைகளை அப்பப்போ தாத்தா பாட்டிகளை பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போகணும்.
1: லீவ் டைம்ல அதனால வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
3: அது அந்த மாதிரி லீவ் நேரத்துலையும் கூட இந்த மாதிரிலாம் போங்க, உறவுகளை வளர்த்துக்கோங்க, தலைமுறை இடைவெளியை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல வராங்க, அவ்வளோதான்.
1: பாடல் கேட்டு வந்துடலாமா நிகழ்ச்சியில்? நேர்களே இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பூ பறிக்க வருகிறோம் திரைப்படத்துல இருந்து பாடல் இதோ.

0: பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதியை கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்குறோம். குடும்பத்தில் தலைமுறைகளுக்கு இடையிலான இடைவெளியை வந்து நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் தோழிகளோட பேசிகிட்ருக்குறோம். நம்ம நிகழ்ச்சியில் நேராங்க எடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
2: அன்பான வணக்கம் சொல்கிறப்பட்டு யாஸ்மின் நசீமா.
1: சொல்லுங்கம்மா,
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம்.
1: ஓகே, சொல்லுங்க.
2: அனைத்து முதியோர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: ஓகே ஓகே.
2: இப்ப வந்து வயசானவங்களுக்கு பொதுவாவே இப்ப வயசான பிறகு அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, பேர பிள்ளைங்க நம்ம கூட பேசுவாங்கிற ஒரு ஏக்கத்துலதான் எல்லாருமே இருக்காங்க. அதனால நம்ம வந்து எப்பவுமே அந்த பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போகணும்.
1: பேர பிள்ளைங்க மட்டும் தான் பேசாம இருக்காங்களா? பிள்ளைங்க எல்லாம்
2: பேசிடுறாங்க. ஆமா, அப்பா அம்மாவும் கூட எல்லாருமே எங்க அம்மா அப்பாவுமே எங்க உள்ளூர்லதான் நாங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம்.
1: அதாவது அதாவது நம்மளே வந்து நம்ம அம்மா அப்பா கிட்ட பேசாம சில நேரங்கள் இருக்க
2: போதும் போன் போடு. இப்ப முன்னாடியாச்சு அதனால போக முடியாது, இப்ப போன் போட்டு பேசிக்கிறது. அவங்களுக்கு வந்து அந்த மனசு வந்து வயசான பிறகு ரொம்ப என்ன இருக்கு அவங்களுக்கு எல்லாம், ஏன்னா நம்மகிட்ட பேசணும் வைக்கணுங்கிறது. ஏன்னா
1: நீங்க பேசினாலே ஒரு 75% உங்களுக்கு ஆறுதலா இருக்கும்.
2: அந்த பேரன் பேச்சு கூட்டி வந்தாச்சு, கூட்டி அந்த பிள்ளைங்களையும் பேசுறது. அந்த பிள்ளைங்க ஆசைப்பட்டு கூப்பிடுதாங்க, வாங்க பாக்கணும். அது
1: மாதிரி
2: நம்ம ஒரு வார்த்தை வருத்தர் அவங்களுக்கு அதை பார்த்தாச்சுனாலும் எந்த டென்ஷனும் ஆகாது, அவங்களுக்கு ஒரு நோய் இல்லாம அவங்களே.
1: ஓகே ஓகே ஓகேம்மா. நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
1: வணக்கம்
3: வணக்கம். யூ ஆர் ஸ்பீக்கிங் வித்.
1: வணக்கம்
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நாங்க பெற்றதால பேசுறது சாந்தி பேசுறேன் மேடம்.
1: சாந்தி பேசுறீங்களா? சாந்தி சொல்லுங்க. சாந்தி எப்பா என்ன ஒரு சிரிப்பு.
4: மேடம் நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்க நல்லா இருக்கோம் மேடம்.
1: சரி, தலைப்புக்குள்ள வாங்க. மாறி மாறி சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம
4: நம்ம பேரன் பேத்தி வந்து நல்லா நம்ம லீவு நாளைக்கு வந்து பேசி பிறகு வாரத்துல ஒரு நாளைக்கு வந்து பேசணும். பாட்டி பப்பா அம்மா எப்படி இருக்கீங்க, பாத்தம்மா எப்படி இருக்கீங்க, பாட்டி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலே சந்தோஷமா இருக்கும் மேடம்.
1: பேச வருவாங்களா? பேச கூப்பிட்டா
4: வருவாங்க. அதான் என் பேரை பத்தி நான் எப்பவும் வருவாங்க.
1: உங்க பசங்க வருவாங்களா? ஆமா,
4: பசங்க எல்லாருமே வருவாங்க. பக்கத்துல இருக்காங்க, வெளியூர் போனாலும் வந்து நல்லா பேசுவாங்க. என் பேரை பேச்சு எல்லாம் நல்லா பேச மேடம்.
1: சரி சரி சரிம்மா, சந்தோஷமா இருங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி. கேக்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? நான் கூட உங்க சின்ன பொண்ணு நினைச்சேன். அவங்க சீக்கிரத்தை பார்த்து பார்க்க பேரம் பத்திலாம் இருக்குன்னு சொல்றாங்க. சரி ஓகே, நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நேர்களே நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. பூமகள் ஒரு வளம் திரைப்படத்துல இருந்து.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:30 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே, நிகழ்ச்சி இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் தலைமுறைகளுக்கு இடையிலான இடைவெளி எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்கிறோம். நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: மேடம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? என்னாச்சு, ரேடியோலாம் கூடி வச்சுட்டு இருந்தீங்க போல, குறைச்சு விடுங்க.
2: செல்வம் பேசுறேன்.
1: எங்க இருந்துமா?
2: மாமா என்னை தான் என் பேரே மாவன் பிள்ளைய கேப்பா நல்லா பேசுவாங்களாம்.
1: சரிம்மா, அப்ப அதாவது எந்த கேப்மே இல்ல, எல்லாருமே பேசிக்கிறாங்க. பேரன் பேத்தி மகன் மகள்
2: எல்லாருமே. ஊருக்கு
1: சரி, அப்படி கேப் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை சரி பண்றதுக்கு என்ன செய்யலாம், ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன். அதாவது சில வீட்டுலலாம் பேரன் பேத்தி பேச மாட்டாங்க, பிள்ளைங்க பேச மாட்டாங்க, அப்படி இருப்பாங்க இல்லையா, அதை எப்படி சரி பண்ணலாம்?
2: அப்படி நம்ம எப்படினாலும் சரி பண்ணலாம். பேசணும், பேசுமா அப்படின்னா அம்மா வந்து பிள்ளையிட்ட சொல்லணும். அம்மா வந்து பிள்ளையிட்ட சொல்லணும், அப்பா இல்லட்டா தாத்தா பாட்டிட்ட பேசுமா, அப்பதான் நம்ம அப்பா அம்மைக்கு நல்லா இருக்கும், அம்மா அம்மைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு
1: சொல்லுவாங்க. சரி சரிம்மா, நன்றிமா.
2: நன்றி
1: நன்றி, கண்டிப்பா நன்றி.
2: சரி மேடம்,
1: நன்றி நன்றி.
3: கண்டிப்பாக தலைமுறை இடைவெளி அப்படின்னு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த உணவு சாப்பிட்ற விஷயம் சாப்பாடாகட்டும், இன்னொன்று வந்து உடை, பழக்க வழக்கங்கள், இந்த விஷயத்துலலாம் மாறுபட்டது. இன்னொன்று வந்து இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் எல்லாருமே வந்து அந்த தொழில்நுட்பத்தை நல்லா பயன்படுத்துகிறாங்க. அது வந்து வயசானவங்களுக்கு பாட்டி தாத்தாக்களுக்கு அந்தளவுக்கு தெரியாதுங்கிறப்ப அவங்களும் ஒட்ட முடியல,
1: உட்காந்துருக்கியே அப்படிம்பாங்க.
3: ஆமாம் ஆமாம் ஆமாம், அதனால அதுவும் ஒரு காரணமாக இருக்கு.
1: இப்போ எங்கள் வீட்டிலலாம் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, எங்கள் ஆச்சு எந்த நேரம் இந்த பந்து விளையாட்டு தான் இதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. எந்த நேரமும் வேற எதையாவது பார்க்க ஓடுதுங்களா, ஒரு படத்தை பார்க்க ஓடுதுங்களா, ஒரு ஒரு நாடகத்தை பார்க்க ஓடுதுங்களா, ஒரே சிரிப்பா தான் இருக்கும் எங்க ஆச்சியோட. வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் பாளையங்கோட்டை குரானிக்கபுரத்துல இருந்து மாரியம்மா பேசுறேன்.
1: சொல்லுங்க மாரியம்மா.
4: எங்க அம்மாட்ட நான் டெய்லி போன் பண்ணி பேசிடுவோம்.
1: என்
4: பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, நானும் எவ்வளவோ சொல்லுவோம், பேசுங்க ஆச்சு எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க கேளுங்க, நான் டெய்லி நான் எங்க அம்மாட்ட பேசிடுவேன்.
1: சரி, உங்க உங்க பிள்ளைங்க எப்படி பேசுவாங்க, பேசுவாங்களா பேச மாட்டாங்களா?
4: பேசவே மாட்டிக்காங்க.
1: என்னாச்சு?
4: இல்ல, சின்ன பேர் நல்லா ரொம்ப அட்ராக்டிவா இருந்தாங்க, எங்க அம்மா தான் போதும் ஆச்சி ஆச்சி ஆச்சி ஆச்சின்னு பின்னாடியே தான் போவானுங்க. இப்போ வந்து பெரிய பையன் ஆயிட்டாங்களா பேசுங்கிறேன்.
1: என்ன வெக்க வந்துருச்சா பெரிய பையன்?

0: ஆச்சி தானே.
1: இல்ல கேக்கேன் பேசுறதுக்கு, அவங்க கிட்ட தானே
0: ஆமா, ஆனா
1: வளர்ந்துருப்பாங்க, எப்படி அவங்க தானே
0: கஷ்டப்படுவாங்க.
1: வளர்த்திருப்பாங்க, ஆச்சி தானே வளர்த்திருப்பாங்க எப்படியும்.
0: ஆமா, ஆனா எங்க முழுக்க முழுக்க எங்க அம்மா தான் வளர்த்தாங்க, எங்க
1: ஆனா இப்ப
0: மாமியார் கூட இல்ல.
1: ஓகே ஓகே, ஆனா இப்ப பேசுறது இல்ல என்ன
0: பேசுறதே இல்ல. நான் ஆனா கஷ்டமா இருக்கு எனக்கு, எங்க அம்மா சொல்லுவோம் பிள்ளைங்க பேசி என்னாச்சு எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா ஒண்ணுமே கேட்காம. எங்க அம்மா ரொம்ப
1: நீங்க உங்க பசங்க கிட்ட எடுத்து சொல்லுங்க, அவங்க தான் உங்களை வளர்த்தாங்கப்பா அப்படின்னு கொஞ்சம்.
0: அது நான் தெரியும், நான் சொல்லவே வேண்டாம், அவனுக்கே தெரியும்.
1: ஆனாலும் பேச மாட்டேங்காங்க.
2: ஒண்ணும் இல்ல, அவங்க கையில போன் இருந்துச்சுன்னா
0: எனக்கு வாங்கி கொடுத்துது
2: சொல்லுங்க.
0: எல்லாம் சொல்லுவானுங்க அவங்க அப்பாட்ட.
2: சரி, ஒன்னே மட்டும் சொல்றேன், ஒண்ணும் இல்ல, அவங்க கையில போன் இருந்துச்சுன்னா போனை மட்டும் பிடிக்கிட்டு அப்படியே பாட்டி கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுங்க, தன்னால வேற வழி இல்ல.
1: ஒரு மாசம் கொண்டு பாட்டி வீட்டுல கொண்டு விடுங்க போனை பிடிங்கிட்டு, தன்னால
0: மாறிடுவாங்க. சொல்லிட்டேன் ஊருக்கு வா போலாம், நான் நேத்து கூட கூப்பிட்டா வா, ஆச்சியவே பாத்துட்டு வருவோம்.
1: குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு தயக்கம் வரும், நான் எனக்கும் இருக்கும் ஆனாலும் பேசிடுவேன், பேசலன்னு வருத்தம் போடுவாங்களே அது ஒண்ணு. எங்க அப்புறம் எங்க அப்பா எல்லாம் வந்து சத்தம் போடுவாங்க, என்ன பேச மாட்டியா வைக்க மாட்டியா அப்படின்ட்டு, அதனாலயே பேசிடுவேன் நான். பேசிடுவாங்கம்மா, கவலைப்படாதீங்க சரியா.
0: நன்றி
1: நன்றி நன்றி. ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா ரம்யா?
2: ஆமா கண்டிப்பா.
1: ரம்யாவா ரம்யாவான்ட்டு அடிக்கடி குழம்பு இருந்து வாய்க்குள்ள. ஓகே, ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களே. மஞ்சப்பை திரைப்படத்துல இருந்து என் ஆர் ரகுநந்தனின் இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில் பாடல் இதோ.

0: பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஸ்நேகிதே கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6லேருந்து இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்குறோம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த தலைமுறை இடைவெளியை நம்ம வந்து எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். நிகழ்ச்சியில் நேராங்க எடுத்த தோழி
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: அதாவது இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கும் நம்ம பழைய ஆட்களுக்கும் உள்ள கேப் வந்து குறையணும்னு சொன்னா, நம்ம வந்து அவங்க கிட்ட நல்ல ஒரு எதுனாலும் எனக்கு தெரியாது நீ சொல்லி கொடு அப்படின்னு அவங்க கிட்ட உள்ள அவங்களுக்கு எது தெரியுமோ, அதாவது சின்ன பிள்ளைன்னு நினைக்காம அவங்க கிட்ட உள்ள நல்லதெல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கிடணும், கேட்டு வாங்கிக்கிடணும், அவங்க கிட்ட பேசணும். அதே மாதிரி நம்ம வந்து அந்த காலத்துல உள்ள பலகாரம் பண்ணங்கள்லாம் செஞ்சு இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நம்ம நல்லது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதெல்லாம கொடுக்கணும். நம்ம வீட்டுல உள்ளவங்க இல்ல பக்கத்து வீட்டுல உள்ள பிள்ளைங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரி செஞ்சோம்னா எல்லாருக்குமே நம்ம மேல ஒரு பெரிய வரும், அவங்களும் நம்மளோட கொஞ்சம் ஒட்டுதலா இருப்பாங்க.
1: நன்றிமா. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? நல்ல பழக்கம் தான். சொல்லுங்க சொல்லுங்க.
3: வெளியில இருக்காங்க. அப்ப எங்க வந்து எங்க அக்கா எங்க அக்கா வீட்டு பிள்ளையா எங்க அக்காவோட பேரை வச்சு எல்லாரும் ஒரு நாள் போவோம். எல்லாரும் சொல்லி வச்சு எங்க அம்மா வீட்டுக்கு போய் எல்லாம் எங்க அம்மா என்ன செய்யும், ஒரு பானை நிறைய சோர் பண்ணி வச்சிருவோம். என்ன கருவி வச்சிருக்கோம், அத்தை வச்சாலே கருவாறு அது அவ்வளவு அழகா இருக்கும். அவ்வளவு வச்சு என்ன பெரிய கட்டுல சாலால போட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு வாயா ஊட்டு
1: பாருங்க,
3: எல்லாத்துக்கும் தீட்டி விட்டுருவோம். தீட்டி விட்டுட்டு நாங்க போயிட்டு அன்னைக்கு சாயங்காலம் வருவோம். எங்க அம்மா கூட சாப்பிடாது, என் பெத்த மக்கா நீங்க சாப்பிடுறீங்க இறங்கி சாப்பிடு அங்கே எனக்கு போதும்
1: எல்லாரும்
3: இருந்து பேசிட்டு சாயங்காலம் வருவோம்.
1: நன்றி. சரி, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
0: ஆமா, கேட்டு வந்துடலாம்.
1: நிகழ்ச்சியில சைவம் திருப்பதன் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நேர்லேயே கேட்டுட்ருக்கீங்க ஸ்நேகிதே நிகழ்ச்சி.
1: இன்னைக்கு ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த தலைமுறை இடைவெளியை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேசணும். தொழில்கள்லாம் சொன்னாங்க, அப்பப்போ கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாட்டி தாத்தா கிட்டே கொஞ்சம் போய் பேசுங்க பேசுங்க.
0: நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் தாத்தா பாட்டியெல்லாம், அதாவது நம்ம தலைமுறைக்கு அந்த இது இருக்கும், அவங்களோடைய சாப்பிட்ருப்போம் தூங்கியிருப்போம். ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து அது என்னென்ன அந்த வாடகை இல்லாமல் தான் இருக்காங்க. என்ன கேட்டால் அப்படின்னு சொல்லுவேன்
1: நான், வீட்டுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு ஆகும்போது அந்த உறவுகளோட எண்ணிக்கை வந்து சொருங்கிடுது.
0: இன்னொன்று தாத்தா பாட்டி ஒரு பக்கம் இருக்காங்க, இவங்க வேலை அதுன்னு சொல்லிட்டு வேற இடத்துல இருக்காங்க, அதனால அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பே வந்து சரியா இல்லை இப்போதைக்கு.

0: அதனால அவங்க இருக்கும் போதே அவங்கள நல்லபடியாக கொண்டாடிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இல்லையா.
1: ஆமாம்,
0: அவங்க போனக்கப்புறம் அவங்களுக்கு வருத்தப்பட்டு அது செய்கிறது இது செய்கிறத விட அவங்க இருக்கும் போதே அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து.
1: ஆமாம்,
0: நேர்களே, நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் கூட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் ஆர்ஜே ரம்யா.
0: நிகழ்ச்சி நிறைவான பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: வணக்கம் நேர்களே. நேரம் ஒரு மணி 2 நிமிடம். தொடர்வது
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
2: காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள்.
3: பெரும்பாலும் காதில் அடைப்பு ஏற்படுவது, காது குடையணும் என்ற எண்ணம் ஏற்படுவது, இதர் எல்லாருக்கும் நம்மளோட மனசில் இருக்கக்கூடியது வந்து காதில் அழுக்கு அடைச்சிருக்கு அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். இந்த அழுக்கு என்பது என்ன? அதை வந்து நம்ம ஆங்கிலத்தில் வேக்ஸ் என்று தான் குறிப்பிடுறோம். அழுக்கு என்று நம்ம சொல்கிறதுனாலேயே அது வந்து நமக்கோட மனசில் வந்து ஒரு விதமான அதை வந்து நம்ம எடுக்கணும், அதை கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து படிஞ்சிருது. மெழுகு அப்படின்ற நம்ம அதை குறிப்பிடப்பட்டோம்னா அது வந்து அதோடய பயன் என்ன, அது ஏதோ புதுசாக இருக்கே என்ற எண்ணம் தான் மனசில் பதியும். இயற்கையாகவே நம்ம காதுகள் வந்து பராமரிக்கப்படுவதற்காக தான் இந்த மாதிரி மெழுகு போன்ற ஒரு திரவம் வந்து காதில் வந்து உருவாகுது. அந்த மெழுகு அப்படின்றது என்னென்னா ஒரு விதமான அந்த தோல் பராமரிப்பிற்கும், அந்த தோல் பராமரிப்பிற்கூடிய அந்த தோலில் ஏற்படக்கூடிய தொற்று வராமல் இருப்பதற்கும் அது வந்து உபயோகமாக இருக்குது. அழுக்கு என்று சொல் வரும்போது தான் அதை ஏதோ தப்பான விஷயமாகவும், அதை நம்ம எடுத்துட்டால் நல்லது, காது அடைச்சிருக்குது, நம்ம பார்க்கையிலேயே காது ஃபுல்லாக அடைச்சிருக்குன்னு நினைக்கிறது தான் அதில் உள்ள தப்பு. குழந்தைங்க காது வந்து சிறுசாக இருக்கும், முழுசாக அடைச்ச மாதிரி தான் தெரியும். பட் அந்த மெழுகுத்தன்மையோடு இருக்கக்கூடியது வந்து கொஞ்சம் அது வந்து உலர்ந்து கொஞ்சம் தூளாகி அது தானாகவே விழுந்துடும். பெரும்பாலும் காதின் வெளிப்பகுதிகள், அந்த காது குழாயில் வெதி வெளிப்பகுதிகளில் தான் இந்த மாதிரி மெழுகு வந்து நமக்கு சேர்ந்துருக்கும். இதோட இன்னொரு பலன் என்னென்னா, ஏதோ ஒரு தன்னிச்சையாக ஏதோ ஒரு பூச்சி மாதிரி இல்லை ஒரு எறும்பு மாதிரி ஒரு நமக்கோட இது வந்து காதுக்குள்ளார வரப்பாக்குது அப்படின்னு சொன்னால் கூட, இந்த மெழுகுலேருந்து ஏற்படக்கூடிய ஒரு துர்நாற்றம், அந்த பூச்சிகளுக்கு நுகர்த்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஏரியா நமக்கு உகந்ததில்லைன்னு சொல்லி அதுவே போயிடும். அப்படி ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு வந்து அந்த மெழுகு இருக்குன்றப்போ அதை அகற்றுவதற்கு வந்து முயற்சி பண்ணுவது வந்து முதல் முறையில் வந்து தவிர்க்கணும். அந்த மாதிரி அகற்றுவதனால நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் குறைந்து இந்த பட்ஸை வச்சு காதில் வச்சு குடையும் போது பகுதியை வந்து காயப்படுத்துவதற்கும் வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். பெரும்பாலும் நம்ம காது பகுதிக்கும் அந்த பட்ஸு நமக்கு கடைகளில் விற்கக்கூடிய அந்த பட்ஸுக்கும் அந்த சைஸ் கம்பேரிசன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த பட்ஸோட சைஸ் வந்து ரொம்ப பெரிதாக தான் இருக்கும். காது உள்ளர விட்டாலே அந்த மெழுகு அந்த வேக்ஸு அந்த பகுதி எல்லாமே அதை உள்ளே தள்ளுவதற்கான வாய்ப்பு கூறுகள் தான் ஜாஸ்தியாக ஒழிஞ்சு அதை நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்பு கூறுகள் ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேருக்கு வந்து அது வந்து பிசின் மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த பஞ்சில் ஒட்டிட்டு வரும். பெரும்பாலும் இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சுகத்தை அளிப்பு

0: ஒரு காது குடையும் போது ஒரு தன்னிச்சையான ஒரு சுகம் அளிக்கும். அந்த ஒரு காது வரும்போது ஒரு நரம்பு மண்டலங்கள் மூலமாக நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃபீல் குட் வரும். அதனால தான் அந்த பழக்கத்துக்கு நம்ம எல்லாருமே வந்து குளிச்சுட்டு வந்தோன்னே அந்த மாதிரி சோம்பேறியாக இருக்கும்போது இல்லைனா ஒரு வேலைகள் இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த மாதிரி நம்ம நேரங்களில் அது குடையணும்னு தோணும். அது வந்து முதல்ல தவிர்க்கணும். நம்ம வேக்ஸை வந்து நம்ம உள்ளர அழுத்தி தள்ளும்போது காது ஜவ் ஒட்டி போய்விடும். சில நேரங்களில் யாராவது அந்த கை குடையிற நேரங்களில் எதாவது இடைஞ்சல் படுத்தினாலோ இல்லை தவறுதலாக யாரோ ஒருத்தர் நம்ம தட்டி விட்டுட்டாலோ காதுக்கு வந்து அது காயப்படுத்துறதோ இல்லாமல் ஜவ் வந்து உள்ளே ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஜவ் கிழிதலுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த ஜவ் கிழிதல்னால நமக்கு வந்து அந்த காது கேட்கும் தன்மையை நாமளே கெடுத்துக்கிட்டதுக்கான வாய்ப்பு இருக்கும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள்.

0: நேரம் 1:06 தொடர்வது நலம் தானா.
1: காலநிலை மாறுபாட்டால சில நோய்கள் வந்து பரவுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: இப்போ வந்து டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏஜிஸ் அடிடிட்டி, இந்த கொசு வந்து பிற கொசுக்களை விட உருவத்தில் எப்படி இருக்கும், உயரமாக பறக்குமா, எந்தெந்த வேலைகளில் இது வந்து மனிதர்களை வந்து கடிக்கக்கூடியது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
2: இந்த ஏடிஸ் எஜிப்டி கொசுக்கள் பார்த்திங்கன்னா அது கலர் வந்து 2-3 கருப்பு வெள்ளை இது மாதிரி கலராக இருக்கும். கொஞ்சம் பெரிய கொசுவாக இருக்கும். பக்கத்தில் உள்ள 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரை கூட இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அதோட சுற்றுப்புற சூழலை பறக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து எப்பயுமே இந்த டெங்கு பாதிப்பு ஏற்பட்டால் சுற்றி உள்ள 50, 100, 150 வீடுகள் இருந்தாலும் 1 கிலோமீட்டர் வரையும் உள்ள இடங்களை முழுவதுமாக அந்த கொசு ஒழிப்பு பணியில் முழுவதுமாக ஈடுபடுகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த ஏடிஸ் எஜிப்டிங்கிற கொசு வந்து பகல் நேரத்தில் தான் கடிக்கும், இரவு நேரங்களில் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காலைல 10 மணி 11 மணி இது மாதிரி அந்த கொசு எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேங்கர் வச்சுருப்போம், ஹேங்கரில் துணியை மாட்டி வச்சுருப்போம், அதுக்குள்ளே இருக்கும். துணிகளெல்லாம் அப்படி எப்படி போட்டு வச்சுருப்போம், அதுக்குள்ளெல்லாம் அந்த கொசு இருக்கும். பகல் நேரங்களில் தான் மனிதர்களை அது கடிப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகம். அதனால தான் இந்த டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டால் இந்த ஃபாகிங் என்பதை அந்த பகல் நேரத்தில் நாங்கள் அடிக்கிறோம். பகல் நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்து இந்த இன்டோர் ஃபாகிங்னு சொல்லக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட வீடு, அந்த தெருவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் அந்த ஃபாகிங் என்றதை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்னென்னா, ஒரு வீட்டுக்குள்ளே ஃபாகிங் பண்ணுறோம்னா முதல்ல அந்த வீட்டில் உள்ள நபர்கள்ட்ட இந்த விவரத்தை சொல்லிவிட்டு அவர்கள் அனைவரையும் முதல்ல வெளியே வர சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த வீடுகளில் உள்ள பாத்திரங்களெல்லாம் மூடி வைக்கணும், தண்ணி இருக்கிறதெல்லாம் மூடி வைக்க சொல்லணும். சமையல் செய்த பாத்திரங்கள்லாம் மூடி வச்சு பாதுகாப்பாக நிலையில் இருந்த பிறகு மக்களை எல்லாம் வெளியே வர சொல்லிவிட்டு எல்லா இடங்களையும் க்ளோஸ் பண்ணிடணும். ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கதவை மெதுவாக திறந்து உள்ளே நல்லா அந்த ஃபாகிங் புகையை அடிச்சுட்டு கதவை சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அந்த புகை இதிலே மூட்டத்திலேயே கொசுக்கள் வந்து அது இறந்து விடும். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து கதவை திறந்து அதுக்கப்புறம் பயன்படுத்த வேண்டும்னு சொல்கிறோம். அதனால வந்து ஃபாகிங் எப்போயுமே வந்து பகல் நேரங்களையும் சாயந்தர நேரங்களையும் தான் அந்த ஃபாகிங் அடிக்கிறோம். இன்டோர் ஃபாகிங் என்பது இது வீட்டுக்குள்ளே அடிக்கிறதே. அதே மாதிரி அவுட்டோர் ஃபாகிங்கும் இருக்குது. அந்த ஊருக்குள்ளே உள்ள அனைத்து இடங்கள்லையும் அதே மாதிரி ஃபாகிங் பண்ணி அந்த கொசு இருக்கிறத பூரா அழிப்பதற்குண்டான நடவடிக்கைகளை உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் முறையாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகமும் மாவட்ட ஆட்சித்தலைவரின் அறிவுறுத்தலின்படி தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
1: மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய டெங்கு காய்ச்சல் வந்து எவ்வாறு பரவுகிறது, எந்தெந்த வழிகளில் பரவுகிறது,

டெங்கு காய்ச்சல் வந்தாக்க முறையாக அரசு மருத்துவமனைகளை அணுகணும், எவ்வாறு சிகிச்சை எடுக்க வேண்டும், பல அருமையான கருத்துக்களை வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க. பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள்.

0: நேரம் 1:10. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்பாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. தொடர்வது
1: சர்வதேச முதியோர் தினம். முதியோர் நலன் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சரவணன் அவர்கள்.
2: முதியோர்களுக்கான நாள் என்பது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் என்று கூறப்படுகிறது. இந்த நாள் எவ்வாறு உண்டானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1994 அன்று யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி ஒரு தீர்மானத்தின் மூலம் அக்டோபர் 1 இன்டர்நேஷனல் டே ஆஃப் எல்டர்லி என்று அறிவித்தது. பின்னர் இது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் என்று அழைக்கப்பட்டது. இந்த நாள் ஏன் இவ்வாறு அழைக்கப்பட்டது, ஏன் இவ்வாறு கொண்டாடப்படுகிறது என்றால், வயதானவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டும், வயதானவர்களையும் நாம் கவனிக்க வேண்டும் என்பதை மனதில் இருத்த வேண்டும் என்பதற்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. வயதானவர்களுக்கு சமூகத்தில் என்ன பங்கு உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வயதானவர்கள் என்றால் நமக்கு வந்து 90 என்று அர்த்தமல்ல. அவர்களுக்கும் இளைய தலைமுறைகள் என்ன வித்தியாசம் என்றால், வயதானவர்களுக்கு அனுபவமும் அறிவும் அதிகமாக இருக்கும். வாழ்க்கை பாடம் அவர்களும் தெரிந்து கொள்ளலாம். இதனால் தான் நம் தமிழ் பண்பாட்டில் முன்னோர் மூத்தோர் சர் பெரியார் எதிர்வை என்பதை முக்கியமாக கருதினார்கள். எனவே நாம் ஒரு பொருளை வந்து ஒரு விஷயத்தை வந்து கற்று தெரிந்து கொள்ளலாம் அல்லது கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அவற்றை இரண்டையும் விட அனுபவத்தினுடன் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. இந்த அனுபவம் இந்த வயதானவரிடம் பெரியவரிடம் நமக்கு அதிகமாக இருக்கும். எனவே தான் பழைய காலத்தில் அனைவரும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். இளைஞர்கள் வேலைகளை செய்தாலும் ஆலோசனை பெரியவரிடம் பெற்றுக்கொண்டார்கள். இந்த காலகட்டத்தில் நியூக்ளியர் ஃபேமிலி என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் பலர் முதியோருடைய ஆலோசனையும் அவருடைய வழிகாட்டும் இல்லாமல் வாழ்வதனால் பல இழப்புகள் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முதியோர்கள் தனித்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இவ்வாறு முதியோர்கள் தனித்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது அவர்களுக்கென்ற சில பாதிப்புகள் ஏற்படுகிறது. எனவே அவர்களையும் கவனிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால்தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் 2026 இந்த நாளுக்கென்று ஒரு தீம், ஒரு மோட்டோ உலக நாடுகள் சபை அறிவித்துள்ளது. அந்த தீம் என்னவென்றால், த ஏஜ் ஆஃப் லாங்கிவிட்டி ரீதிங்கிங் சிஸ்டம்ஸ் ஃபார் லாங்கர் லைஃப்ஸ். வயதானவர்கள் முதியவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக சமூக அமைப்பை எப்படி மாற்றப் போகிறோம் என்பதே இதனுடைய பொருள். இவ்வாறு நாம் பார்க்கும் பொழுது வயதானவர்களுக்கென்று என்ன பாதிப்புகள் உள்ளன, சில புதிய சமூக சவால்கள் உள்ளன. முதுமை என்பது ஒரு நோயல்ல, ஒவ்வொரு முதியவரும் நோயாளி அல்ல. முதியவர்கள் என்பது ஒரு குடும்பத்திற்கு சுமையானவர்கள் அல்ல. ஒருவர் இத்தனை வருடங்கள் வாழ்ந்தார், 90 வரை வாழ்ந்தார், 80 வாழ்ந்தார் என்பது முக்கியமல்ல. அவரது லைஃப் ஸ்பேன் என்பது முக்கியமானதல்ல. அவர் எத்தனை வருடங்களும் ஆரோக்கியமாக வாழ்ந்தார் என்பது முக்கியமானது. எனவே ஹெல்த் ஸ்பேன் என்பது முக்கியம். எனவே அவர் வாழுகின்ற நாள் வரைக்கும் அவர் ஆரோக்கியமாக வாழ்ந்தாரா என்பது மிக முக்கியமாகும். ஸோ இவ்வாறு முதுமையில் வயதானவர்கள் வந்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்னென்ன வேண்டும் என்று செய்தால், தொடர் உடற்பயிற்சி அவசியம். தினமும் காலை 45 அல்லது 1 வாக்கிங் அல்லது அதற்கான உடற்பயிற்சிகள், சமமான உடற்பயிற்சிகள் செய்வது உடலை நல்லவை வைத்துக்கொள்ளும். இவை தசை வலிமை, இதய சமநிலை, இதய ஆரோக்கியம், மூளை ஆரோக்கியம் ஆகியவற்றை சமப்படுத்தும். இந்த வயதானவர்களுக்கு பல நோய்கள் இருக்கலாம். அதிக ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால் போன்றவை இருக்கலாம். உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால் போன்றிருக்க மருந்துகளை சரியான அளவில் உட்கொண்டு அவற்றை வந்து சரியான அளவில் வந்து மானிட்டர் செய்து சரியான அளவில் பாதுகாப்பில் வைத்துக்கொண்டால் இதயத்தை மூளையும் பாதுகாக்க முடியும். மற்றும் மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்க வயதானவர்கள் அல்லது சீனியர் சிட்டிசன் என்று சொல்லக்கூடியவர்கள் மூளைக்கு தேவையான திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது வயதாகும் பொழுது மூளை செல்கள் தன்னுடைய திறமை இழக்க ஏற்படும். அவ்வாறு மூளை செல்கள் தன்னுடைய திறனை இழக்காமல் ஏற்படுவதற்கு புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக மியூசிக் படிப்பது அல்லது புதிய லாங்குவேஜ் படிப்பது போன்ற புதிய மொழிகளை தெரிந்து கொள்வது, புதிய வித்தைகளை தெரிந்து கொள்வது ஆகியவற்றை நாம் படித்துக்கொண்டால் இருக்கும் மூளை செல்கள் வந்து திறமையாக செயல்படும். இவற்றை வந்து வயதானவர்கள் படித்துக்கொள்ள வேண்டும். மற்றும் வயதானவர்களுக்கு வரக்கூடிய சில நோய்கள் உள்ளன. முக்கியமாக ஞாபகமறதி நோய், அல்சைமர் நோய் என்று சொல்லக்கூடிய ஞாபகமறதி நோய் வந்து வயதானவர்களுக்கு வரலாம். அவ்வாறு ஞாபகமறதி ஏற்பட்டுள்ளதா, அது சாதாரண ஞாபகமறிதானா அல்லது அது மூளையை வந்து பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான நோயா, அல்சைமர் நோயா அல்லது வேறு எது நோயா, ஸ்ட்ரோக்கா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏதாவது ஞாபகமறதி அதிகமாக உள்ளது அல்லது ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி ஏற்பட்டுள்ளது என்றால் உடனடியாக மருத்துவரை ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் மகள் அல்லது மகன் பல வெளிநாடுகளிலோ பல ஊரிலோ வேலை செய்து கொண்டிருப்பார்கள். வயதானவர்கள் அவருடைய தந்தை தாய் இருவருமே தனியாக வீட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் தனிமை என்பது அவர்களுக்கு மிகவும் கடுமையாக இருக்கும். எனவே அவர்கள் சோசியலி மிங்கிலிங், மற்ற நண்பர்களோடு அவங்க சேர்ந்து பழக வேண்டும், அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். வயதாக நடக்கும் பொழுது வேகமாக நடக்கும்

0: வேலையை செய்யும் பொழுதோ கீழே விழுவதற்கு வாய்ப்பு நிறைய அதிகம். அவ்வாறு கீழே விழுகும் பொழுது அவருக்கு வந்து லேசாக எலும்பு முறிவு ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் எலும்புகள் வயதாக வயதாக கால்சியம் சத்து குறைந்துவிடும். அவ்வாறு கால்சியம் சத்து குறையும் எலும்புகளுக்கு வந்து பலம் இருக்காது. சாதாரணமாக கீழே விழுந்தால் கூட உடைந்துவிடும். அவ்வாறு எலும்புகள் உடையும் பொழுது அதற்கான சிகிச்சை செய்து அதற்கான ஆப்ரேஷன் செய்து அவர் அந்நேரங்களில் வந்து படுக்கையிலே படுத்திருக்கும் பொழுது அதனால் விளைவுகள் ஏற்படலாம். எனவே கீழே விழுவதை வயதானவர் தவிர்த்துக் கொள்வது நல்லது. அதற்கான ஏற்பாடுகளை வீடுகளில் செய்து கொள்ள வேண்டும். உணவுகள் ஊட்டச்சத்துள்ள உணவுகளை உண்ண வேண்டும். புரோட்டீன் அதிகமுள்ள உணவுகள், காய்கறிகள், பழங்கள், பருப்புகள் மற்றும் நட்ஸ் அல்லது பயிர்கள் ஆகியவற்றை சேர்த்துக்கொள்ள வேண்டும். கொலஸ்ட்ரால் அல்லது கொழுப்பு அதிகமுள்ள உணவுகளான மாமிசம் போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும். மருந்துகளை அப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதாரண நோய்கள் வந்தால் கூட, சாதாரண காய்ச்சல் அல்லது சளி அல்லது வேறு நோய்கள் வந்தாலும் கூட தாங்களாகவே மருந்து உட்கொள்ளக்கூடாது. யாராவது ஒரு மருத்துவ ஆலோசனை கேட்டு இது சாதாரண நோய் தானா அல்லது பெரிய நோயுடைய ஆரம்பியா என்பதை தெரிந்து கொண்டது அதுக்கு தகுந்தாப்பில் அவர்கள் வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். வயதானவர்களுக்கு அப்பொழுது அப்பொழுது திடீரென்று குழப்பம் ஏற்படலாம். இந்த குழப்பம் ஏற்படுவது சாதாரண குழப்பமாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய நோயில் அறிகுறியாக இருக்கலாம். உதாரணமாக வயதானவர்களுக்கு வந்து நீர் சத்து இழப்பு ஏற்படுவது அல்லது வந்து உடலில் வந்து எலக்ட்ரோலைட் டிஸ்டர்பன்ஸ் என்று சொல்லக்கூடிய சோடியம் பொட்டாசியம் போன்ற உப்புகள் கூட குறைவது அல்லது இரத்த ஓட்டம் குறைந்து மூளை ஸ்ட்ரோக் ஏற்படுவது போன்ற பல காரணங்களினால் குழப்பம் ஏற்படலாம். இவ்வாறு திடீரென்று ஏற்படுற குழப்பத்தை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. உடனடியாக ஒரு மருத்துவரை அணுகி இந்த குழப்பத்துக்கு காரணம் என்று தெரிந்து கொண்டு அதற்கான சிகிச்சை மேற்கொள்வது அவசியம். மற்றும் சில முதியவர்கள் வயது ஆக ஆக அவருடைய ஞாபக சக்தி இழந்துடுவார்கள் அல்லது அவருடைய செயல்திறன் இழந்துடுவார்கள் அல்லது அவர் படுத்த படிக்காயிடுவார்கள். அந்த மாதிரி நேரங்களில் வந்து அவரை ஒரு சுமையாக நினைத்து கொள்ளாமல் அவரை பார்ப்பதற்கு ஒரு கேர்டேக்கர் ஒரு போட்டுக்கொண்டு அவருடைய கண்ணியத்தையும் அவர் மரியாதையும் காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் இத்தனை விடம் அவர் நமக்காக உதவியவர், நமது குடும்பத்தாக உதவியவர். எனவே அவரை வந்து ஒரு சுமையாக நினைக்காமல் அவருக்கு தேவையான கேர் நாம் கொடுக்க வேண்டும். முதியவர்கள் நமக்கு சமூகத்துக்கு சுமையல்ல. அவர்களது அனுபவம், அறிவு, திறமை மற்றும் வாழ்க்கை பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். நீண்ட காலம் மட்டும் வாழ்வது போதாது. முதியவர்கள் ஆரோக்கியமாகவும் சுயசார்புடனும் சமூகத்துடன் இணைந்து கண்ணெடுத்தனம் வாழ வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நாம் வந்து அமைப்பு ரீதியாக ஏற்படுத்தி தர வேண்டும். நம்ம சமூக அமைப்பும் குடும்பமும் அவ்வாறு மாற வேண்டும். நமது தாய் தந்தையர் நமக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்தார்கள். தாய் தந்தையரை வயதான காலத்தில் நாம் அவருக்கான நல்ல பாதையை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த முதியோருக்கான நாளில் நாம் சொல்லிக்கொள்ளக்கூடிய முக்கியமான கருத்தாகும்.
1: சர்வதேச முதியோர் தினம். முதியோர் நலன் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சரவணன் அவர்கள்.

நேரம் 1:18 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க. அது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சி நம்ம இதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலை உணவுங்க. அதாவது அன்றைய தினத்தின் மிக முக்கியமான உணவு இந்த காலை உணவு. மற்ற உணவு வேளைகளை காட்டிலும் உடல் ஆரோக்கியத்தை தர்றதா இருந்தாலும் சரி, பாதுகாக்கிறதா இருந்தாலும் சரி, காலை உணவு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தினமும் அவசர அவசரமாக பரபரப்பாக கிளம்பி ஓடுறது இன்றைக்கெல்லாம் ரொம்ப சகஜமாகி போச்சு. கடிகாரம் விரட்டக்கூடிய இந்த விளையாட்டில் பார்த்திங்கன்னா காலை உணவு அப்படிங்கிறதே பலருமே மறந்துடுறாங்க. ஆனால் காலை உணவு கட்டாயம் அப்படின்னு மருத்துவம் சொல்லுது. இரவு உணவுக்கும் காலை உணவுக்கும் இடையே நீண்ட இடைவெளி இருக்கிறதுனால தான் காலை உணவை பார்த்தீங்க பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது விரதத்தை உடைப்பது அப்படின்ட்டு. காலை உணவின் அவசியம் பத்தி நம்ம நிகழ்ச்சியில பேச போறோம் நேர்களே. இப்ப அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து யேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராமின் குரல்களில் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் பாடல் இதோ.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் காலை உணவின் அவசியம் பற்றி பேசிகிட்ருக்கோங்க. காலை உணவு சாப்பிட்றவங்க மட்டும்தான் நாள் முழுக்கதும் பார்த்திங்கன்னா வேகமாக செயல்படுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமலும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாங்களாங்க. எப்போவுமே காலையில் நம்ம எடுத்துக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த உணவாக இருக்கணும். காலையில் சாப்பிடணுமே அப்படிங்காடி எதையாவது சாப்பிடக்கூடாது, நல்ல ஒரு சிறந்த உணவு எடுத்துக்கணும். அதுவும் வீட்டில் வளரக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா திணையரிசி பொங்கல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க இருந்தாங்க அப்படின்னா வரகரிசி உப்புமா இந்த மாதிரி ஒரு மினி டிஃபன் செஞ்சு சாப்பிடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொங்கல் உப்புமா செய்ய தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிற்றுண்டிகள் தான். இதெல்லாமே அரிசிக்கு பதிலாக தனியாக வச்சு செய்ய போகிறோம், ரவைக்கு பதிலாக வரகரிசி வச்சு செய்ய போகிறோம். அவ்வளோதான். தொடர்ந்து பேசலாம் காலை உணவின் அவசியம் பற்றி. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு நேர்களே. தனியாத தாகம் திரைப்படத்துலேருந்து

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
2: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
2: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
3: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
2: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
5: நேரம் 1:37 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கீங்க இது ஆகாஷ் பாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் காலை உணவின் அவசியம் பற்றி பேசிகிட்ருக்கோங்க. ஒரு சிறந்த காலை உணவு பற்றி சொல்லணும் அப்படின்னா அதில் வந்து கார்ப்ஸ், அதாவது மாவுச்சத்து, புரதம், கொழுப்பு சத்துன்னு இது எல்லாத்தினுடைய கலவையாகவும் இருக்கணும். ஆனால் அந்த காலை உணவை சாப்பிட்றதுக்கான சரியான நேரம் எது அப்படிங்கிறதே நமக்கு தெரியறது கிடையாது. ஒன்று எந்திரிச்ச உடனே சாப்பிட்றதும் இல்லை அப்படின்னா ஒரு காலையில் உணவுன்னு சொல்லி ஒரு 11 மணிக்கு சாப்பிட்றோம், அப்படிலாம் சாப்பிடவே கூடாதுங்க. காலை உணவு பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு என்றைக்குமே எரிபொருளை தரக்கூடியது. காலையில் எந்திரிச்சதும் நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை பெறதுக்கு இந்த காலை உணவை நம்ம சரியான நேரத்தில் சாப்பிடணும். எப்போ சாப்பிடணும் பார்த்திங்கன்னா எந்திரிச்ச ஒரு 2 மணி நேரத்துக்குலாம் நம்ம சாப்பிடணும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வளர்ச்சியை மாற்றுறதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிகழ்ச்சியில பாடல் வந்துட்டே இருக்கு. சின்னஞ்சிறு கிளியே திரைப்படத்திலிருந்து ஜி.வி. வெங்கடேஷன் இசையில், மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ். ஜானகியின் குரல்களில் பாடல் இதோ.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சியில். இன்றைக்கி காலை உணவின் அவசியம் பற்றி நம்ம பேசிகிட்ருக்குறோம். தென்னிந்திய உணவாக இருக்கக்கூடிய இட்லி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்தியாவின் நம்பர் ஒன் காலை உணவாக தான் இருக்குதுங்க. நல்லா ஆவியில் வேக வச்சு சத்துக்கள் நிறைஞ்சி எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு காலை உணவுன்னு பார்த்திங்கன்னா அது இந்த இட்லிங்க. இது கூட நல்லா பருப்பு சேர்த்து சாம்பார் சட்டின்னு வச்சு நல்லா சாப்பிட்றோம். இது நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான ஆரோக்கியமான உணவுன்னு தான் சொல்லணும். இந்த இட்லியை இடியாப்புமே அதே மாதிரி தான், ஆவியில் வேக வச்ச பொருள் என்றைக்குமே வந்து நல்லது காலையில் எடுத்துக்கிறது. காலை உணவை வந்து தவறாமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடை கட்டுப்பாட்டுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். சமச்சீரான காலை உணவு இரத்த சர்க்கரை அளவை வந்து உறுதிப்படுத்துறதுக்கும் பசியை குறைக்கவும் நீடித்த ஒரு ஆற்றலை தரவுமே உதவியாக இருக்குதாங்க. அதனால் இந்த காலை உணர்வை தவிர்த்தோம் அப்படின்னா நமக்கு அது பெரிய தலைவலி. ஏன் சொல்கிறேன்னா தலைவலி வந்துருமா, ஒற்ற தலைவலி வந்துருமா, இந்த மாதிரியான பிரச்சனைகளை நிறையா ஏற்படுத்துமா காலை உணவை தவிர்க்கிறதுனால. ஒரு நாளுடைய முதல் உணவை நம்ம சாப்பிடாமல் அதை ஒதுக்கும்போது சர்க்கரை அளவுகளில் மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இன்சுலின் அப்புறம் ஆற்றல் அளவை வந்து சீராக வச்சுக்கணும் அப்படின்னா காலை உணவு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. கரும்புவில் திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸின் குரல்களில் பாடல் இதோ.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க நிலம் தானா நிகழ்ச்சியில். இன்றைக்கி காலை உணவின் அவசியம் பார்த்தீங்க. காலை உணவை தவிர்க்கிறது பார்த்திங்கன்னா ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தும், ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணும், கவனம் இல்லாமல் இருப்போம், நாள் முழுக்க ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும், அப்புறம் நினைவாற்றலில் குறைவு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி விட்டுரும் காலை உணவை வந்து நம்ம தவிர்க்கும்போது. ஆனால் நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடு சரியான உடல் எடையோடு இருக்கணும், பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சா காலை உணவு வந்து தவறாமல் நம்ம சாப்பிடணுங்க. காலைல எழுந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடக்கூடிய முதல் உணவு என்றைக்குமே நம்ம குடலை பாதிக்காத, அமில சுரப்பு அதிகம் இல்லாத உணவாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குங்கிறீர்களே, நான் வாழவைப்பேன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியில் பண்பலை 102.6 நலம் தானா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் காலை உணவின் அவசியம் பற்றி பேசிகிட்டு இருக்கோங்க. காலையில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து வேகப்படுத்தி மூளைக்கு அதிகமான ஆக்சிஜனை கொண்டு போகுமாங்க. அப்புறம் வைட்டமின் சி அதிகம் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாள் முழுக்க நம்மளால் சுறுசுறுப்பாக இருக்க முடியுமா. அதுவும் காலையில் சமச்சீர் உணவாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா புரதம், அப்புறம் ப்ரோட்டீன், அப்புறம் முழு தானியங்கள், பழங்கள், அப்புறம் காய்கறிகள் இருக்கணும். அப்புறம் ஓட்ஸு, பெரிகள், நட்ஸு, முட்டைன்னு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தானதாகவும் ஆற்றல் தரக்கூடியதாகவும் இருக்குது. அதனால் இதை காலை நேரத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது போக முளைக்கட்டிய பயிர்கள், உடைக்காத முழு தானியங்களை செய்யக்கூடிய உணவுகள், அப்புறம் கஞ்சி, தவிடு நிற்காத கோதுமை சப்பாத்தி, சிறுதானிய உணவுகள், இது எல்லாமே வைட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடியது. அதோடு சேர்த்து சுண்ணாம்பு சத்து நிறைந்த பால், தயிர், பன்னீர், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூளைக்கும் நரம்புகளுக்கும் தேவையான வலிமையை தரக்கூடியதாக இருக்குதாங்க. இப்போ நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களே. நானும் ஒரு தொழிலாளி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகியின் குரலில் பாடல் இதோ.

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 இது அன்பின் வரிகள். நம்மளுடைய பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு நேயர்கள் எழுதிய அன்பான கடிதங்களை தான் இப்போ நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். முதல் கடிதம் யாருடையது அப்படின்னா, மருதகுளத்திலிருந்து வீரபாண்டியன் அவங்க எழுதியிருக்கிறாங்க. இனிய வணக்கம், நெல்லை ஆல் இண்டியா ரேடியோ 102.6 எஃப்எம் சொல்லிட்டு 29/9/2026 அன்று இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் நோய்கள் பற்றி நீலகேசி. மனிதன் நோய்களால் துன்பப்படுவது கர்மவினையே. பிறவி துன்பம் 5 பாவ செயல்களே. பாவ செயல்களை விட்டுவிட்டு நற்செயல்களை செய்ய வேண்டும். விதிப்படிதான் நோய் உருவாகவில்லை, உடல் நிலையானதுதான். நாம் செய்யும் பாவ செயல்கள் தான் துன்பத்திற்கு காரணம். நமது நோய்க்கு 4 பூதங்கள் காரணமில்லை. நல்லதை நினைப்போம், நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அருமையான படைப்பை உருவாக்கிய தொகுப்பாளருக்கும் 102.6 எஃப்எம்க்கும் நன்றியும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா, சாத்தான்குளத்திலேருந்து எம்எஸ் மயில், சிவகலை கே கே தாமஸ், கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி, உக்கரங்கோட்டை மணி எழுதியிருக்கிறாங்க. 28/9/2026 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை கேட்டோம். சிரிப்பில் உண்டான சுகமான ராகங்கள் பாடல்கள் சிந்திக்கவும் வைத்தது. தொகுப்பாளர் சந்திரா ராஜாமணி நிலையத்தாருக்கும் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: காரக்குறிச்சி புதுக்குடி கனகாசங்கர் அவங்க எழுதியிருக்கிற கடிதத்தை பார்ப்போம். 26/9 மாலை 5 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் வீட்டு திண்ணை அனுபவங்கள் ஆர்ஜே பிரேமி மேடம் கேட்டிருந்தாங்க. நேர்களின் அனுபவ பகிர்வு கேட்டோம். இன்பமான தருணங்களை மீட்டெடுத்த நிகழ்ச்சியாக இருந்தது. நானும் முன்னாடி வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து ஊரில் நடக்கும் 24 மணி நேர நிகழ்வுகளை 10 நிமிடத்தில் தெரிந்து கொள்ள திண்ணையில் அமர்ந்தாலே சக உறவுகள் சொல்வாங்க, இப்போ வரை எங்கள் அம்மா வீட்டில் திண்ணை உண்டு, போய் உட்கார தினம் 10 நிமிடம் இல்லை, மாதம் ஒரு முறை கிடைப்பதே அரிதாக உள்ளது அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா தென்காசியிலிருந்து

0: தாலிங்கம் அவங்க எழுதியிருக்கிறாங்க. 24/9/2026 அன்று மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் சுமித்ரா தேவி மேரா இருவரும் கலந்து கொண்டு சிறப்பாக நகைச்சுவையாக நிகழ்ச்சியை நடத்தினார்கள். சுமித்ரா தேவி கலகலப்பாக பேசினார், கலகலப்பாக சிரித்தார், நகைச்சுவையாக பேசி நகைச்சுவையாக நிகழ்ச்சியை வந்து கலகலப்பாக கொண்டு போகிறார் சுமித்ரா தேவி. 25/9/2026 அன்று மாலை 4 மணிக்கு பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் திவ்யா நிகழ்ச்சியை நன்றாக நடத்தினார். பொதுவாக பொதிகை தும்பியில் நேயர்கள் சிரிப்பு வரக்கூடிய அளவுக்கு கேள்விகள், ஜோக்குகள் அதெல்லாம் கேட்கிற மாதிரி இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும். தவிர எல்லா அனைத்து அறிவிப்பாளர்களும் நன்றாக நிகழ்ச்சியை நடத்துகின்றனர். பாராட்டுகள், நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: குற்றாலம் அம்பலவாணன் அவர்கள் எழுதியிருக்க கடிதத்தை பார்ப்போம். 28/9/2026 திங்களன்று இரவு 10:20 சுகமான அராகங்கள் நிகழ்ச்சியில் அன்பு சகோதரி சந்திரா ராஜாமணி அவர்களின் பாடல் தொகுப்புகள் சிரிப்பு பாடல்களாக வளம் வந்தது. சிறப்பு அம்மா அவர்களுக்கு இது ஒரு சிறப்பு. அருமையான பாடல்களை வழங்கிய நிலை பண்பலைக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சிரிப்பு வருது பாடலும் குலுங்க குலுங்க சிரிக்கும் இவன் பேரு பாப்பா போன்ற சிறப்பான பாடல்களை வழங்கியது சிறப்பு. அனைத்து பாடல்களும் பழைய பாடல்கள், மூத்தான பாடல்கள்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரம் வந்து 20 நெல்லை பண்பலையின் அனைத்து நிகழ்ச்சிகளும் மிக அருமை, நிறைய இருக்கிறது, குறைய இருக்கிறது. இருந்தாலும் அந்த நிறை மனதிற்கு நிறைவு, மகிழ்ச்சி. நேற்று நான் கலந்து கொள்ளும் முக்கிய நிகழ்ச்சியில் பொதிகை தும்பி நேற்று நான் கலந்து கொண்ட முக்கிய நிகழ்ச்சியான பொதிகை தும்பி மிக அருமை. பொதிகை தும்பியில் கலந்து கொள்வேன். விரும்பி அதில் ஒரு புதிர் கேட்பேன். அதாவது ஒரு 5 எழுத்து சொல் முதல் 2 எழுத்து எடுத்துவிட்டால் மதிப்பான பொருள் வரும். சண்டை 3 எழுத்து, கடைசி 3 எழுத்து எடுத்துவிட்டால் ஒரு கடவுள் பெயர் வரும். 2வது எழுத்தையும் 3வது எழுத்தையும் எடுத்தால் இது இல்லாமல் வாழ முடியாது, அந்த பெயர் சொல் என்று கேட்டேன். பதில் நன்றி. அவர் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: நன்றி. அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னா மஞ்சளீர்காயல், எம் சிங்காரவேல், வீரவநல்லூர் கருணாநிதி, மம்சாபுரம் மீனா எழுதியிருக்கிறாங்க. 28/9/2026 அன்று இரவு நேயர் தொகுப்பில் பாளையங்கோட்டை சந்திரா ராஜாமணி அவங்களுடைய பாடல்கள், சிரிப்பான பாடல்கள் இருந்தது. அனைத்தும் காலத்தால் அழியாத காவிய பாடல்களாக இருந்தது. முன்னோர்கள் சிரித்தால் நோய்விட்டு போய்விடும் என்பதை நினைவு ஊட்டி தேர்வு செய்திருந்தார். அதில் அந்த காலத்தில் எல்லோருடைய இதயத்திலும் இடம் பிடித்த சின்ன அரும்பு மலரும் அது சிரிக்க தெரிந்த அரும்பு என்ற பாடல் எங்கள் இதயத்தை தாளாட்டியது. அறிவிப்பாளர் அமைதியாய் பேசி அசத்தினார். அவருக்கும் 102.6 நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் யாருடையதுன்னா பாளையங்கோட்டையிலிருந்து செம்புலன் ஆதி கவி எழுதியிருக்கிறாங்க. 28/9/2026 அன்று பொதிகை தும்பி நிகழ்ச்சி கேட்டேன், நன்றாக இருந்தது. சுபகலா சித்ரா அவர்களுக்கு என் இனிய பாராட்டுகள். இந்த நிகழ்ச்சியில் சுபகலா அவர்கள் நேயர்களிடம் வீட்டு பொருட்கள் சொல்ல சொன்னார்கள். அதை அடுத்து ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய பொருட்கள் கேட்டார். அதை எடுத்துவிட்டு ஹாலில் இருக்கக்கூடிய பொருட்களை கேட்டார். அதை எடுத்து பீரோவில் உள்ள பொருட்களை கேட்பாரோ என பயந்து விட்டேன். நல்ல வேளையாக நேரம் முடிந்து விட்டது. அப்பாடா என்று ஆகிவிட்டது. அருமை அருமை, நன்றாகவும் ரசிக்கும்படியும் இருந்தது. பாராட்டுகள். திரை அறிவியல் கேள்விகள் கொஞ்சம் எளிமையாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் சரி செய்ய முயலுங்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: அன்பின் வரிகள் பகுதியில் ஜோனா அவர்கள் தங்களுக்கு பிடித்த நிலையில் அழகான பாடல்களை தேர்வு செய்து ஒளிபரப்பு மனதை கொள்ளையடிக்கிறார். ஆனால் சிநேகிதியை ஆரம்பித்தால் மட்டும்தான் அவர் தன் இயல்பை மீறி சந்திரமுகியாக மாறி எதை பேச வேண்டுமோ அதை பேசாமல் வேறு ஒரு நிலைக்கு தன்னை நிலைநிறுத்தி கொள்கிறார். அவர் கொஞ்சம் அதை திருத்தி கொண்டால் நன்றாக இருக்கும். அவர் செய்யும் செயல் எனக்கு வெறுப்பை தருகிறது. ஆதலால் இந்த கடிதத்தை சுட்டிக்காட்டி எழுதினேன். அடுத்து வரும் நிகழ்ச்சியில் மாற்றிக்கொண்டு வரட்டும். தயவுசெய்து திருந்த சொல்லுங்கள் அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: செம்புலன் ஆதிகேவி அவங்களுடைய மற்றொரு கடிதம். சிந்து சாரா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு கடிதம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அருமையான கேள்வி பதில்களோட தகவல்கள் இனிமையாக ரசிக்கும்படியாகவும் இருந்தது. ரசிக்கும்படியான பாடல்களையும் ஒளிபரப்பியதற்கு நன்றி. இடையிடையே கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அருமையாக இருந்தது. தெரியாத விஷயங்களை தெரிந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தங்கள் இனிய பயணம் தொடரட்டும். பதிலுடன்

0: பாராட்டுக்கான விளக்கம் அருமை. நிகழ்ச்சி அமைப்புக்கு எந்தன் பாராட்டுக்கள். தங்கள் பண்பலையின் அலைவரிசை 102.6 என்ன உச்சரிக்க மறுக்கிறீர்கள் உங்கள் அறிவிப்பாளர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் அடிக்கடி சொல்ல தான் செய்வோம்.
1: அப்புறமா ஒரு கடிதம் வந்திருக்குது. பெயர் ஊர் எழுதாமல் ஒரு கடிதம் வந்திருக்குது. இன்று அதாவது 27/9 சனி ஞாயிறு கிழமைகளில் பக்தி பாடல்கள் ஒளிபரப்பு கேட்டேன். பலரின் ரிப்போர்ட்டால் நானே அந்த புகாரை உண்மையானதுதானா என்பதை கேட்டேன். அவர்களின் ரிப்போர்ட் உண்மையாகத்தான் இருந்தது. பக்தி பாடல்கள் என்றால் எல்லா பாடல்களும் ஒன்றுதான். வரவேற்கிறேன். ஆனால் எம்ஏ உஷ்மான் பாடிய பாடலை அனிஃபா என்று ஒரு பெண் அறிவிப்பாளர் சொன்னார். அது மட்டுமல்லாமல் எல்லா பாடல்களும் போடப்படுகிறது. இந்த பெண் இஸ்லாமிய பாடல் நேரம் வந்ததும் விளம்பரத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் ஆன்மீகம் பேச்சென்று நேரத்தை போக்கிவிட்டு ஒரு பாட்டை பெயருக்கு போட்டவாறு பாதியில் நியூஸ் வரவும் நிறுத்திவிட்டார். இந்த பெண் அறிவிப்பாளருக்கு நேரத்தை வீணடிக்காமல் போட நேரம் இருந்தும் அதிக நேரம் பேசி பாடல் போட முடியாமல் ஆகிவிட்டது என்பதை தெரிந்து கொண்டேன். கண்டிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ போதுமான அளவுக்கு வந்து நமக்கு வந்து பக்தி பாடல்கள் போட நேரம் இருக்குது. இருந்தாலும் நேரம் அதிகமாக இருக்கிறதுனால சமூக அதாவது வந்து சமய கருத்துக்களை நல்ல கருத்துக்களை வந்து இடையிடையே வந்து நாம் வந்து பேசி வந்து நாம் வந்து பாடல்களை போடுறோம். ஒரே மாதிரி பாடல்களாக ஒளிபரப்பிட்டு இருந்தால் நிகழ்ச்சி வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்காது. அந்த ஒரு நோக்கத்தில் தான் போடுறது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பாடினவர் பேரை வந்து மாற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து இப்போ கணினியில் வந்து அந்த பதிவு இல்லை. மறுபடியும் அந்த பதிவை பார்த்து மறுபடியும் எந்த அறிவிப்பாளரோ அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தகவல் சொல்லிட்டோம். சரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் மறுபடியும் இந்த தப்பு வந்து தவறு ஏற்படாமல் இருப்பதற்கு நாங்கள் வந்து கூடுமான வரைக்கும் முயற்சிக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐயா பொறுப்பாளர் அப்புறம் அதே நேரம் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, ஐயா பொறுப்பான வேலையில் உள்ள நல்ல அறிவான பெண்களை போட வேண்டும். பழைய அறிவிப்பாளர்கள் சூப்பரான மனிதர்கள், அறிவாளிகள். நெல்லை வானொலியும் பேர் பெற்ற வானொலி. பெஞ்சமில் நான் நாடகம் கேட்டேன், தரமான நாடகங்களாக இருந்தன அப்படின்னு, ஒரு காலத்தில் தரமான நாடகங்களாக இருந்தன அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இப்போ பழைய அறிவிப்பாளர்கள் வந்து எந்த விதத்தில் சிறப்பாக இருந்தார்கள், இப்போது உள்ள அறிவிப்பாளர்கள் எந்த விதத்தில் வந்து அவங்களோட நிகழ்ச்சி வந்து வழங்குறதில் என்னென்ன தவறுகள் இருக்கிறது அதை சுட்டி காட்டினீங்கன்னா நல்லது. பொத்தம்பொதுவாக பழைய அறிவிப்பாளர்கள் வந்து சிறந்தவர்கள்ன்றத கருத்தை வந்து ஏற்றுக்க முடியாது. எதனால் ஏன் தெளிவாக எழுதியிருந்தால் மிக்க நன்று. அதே மாதிரி இன்னொரு கடிதம், அதே மாதிரி இன்னொரு கருத்து சொல்லியிருந்தாங்க. நாடகம் வந்து இப்போது தற்போதைக்கு தரமான நாடகங்களாக இல்லைன்னு. எந்த நாடகம் தரமில்லாத நாடகங்களாக இருந்தது, அந்த நாடகங்களும் அந்த நாடகத்தில் இடம்பெற்றிருந்த கருத்துக்களை நீங்கள் வந்து சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன் அருமையான ஒரு வாய்ப்பு. நீங்களே நாடகத்தை வந்து நீங்கள் எழுதி அனுப்பலாமே. நீங்கள் தாராளமாக நீங்கள் எழுதி அனுப்பலாம். இப்போதைக்கு நாடகம் எழுதுகிறவங்க வந்து மிக குறைவான நபர்கள் தான் இருக்காங்க. ஆனாலும் நீங்கள் வந்து பெயர் ஊர் இல்லாமல் லெட்டரில் எழுதுகிறவங்க, நீங்கள் வந்து சிறப்பான படைப்புகளாக உங்கள் நாடகத்தை எழுதி அனுப்புனா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பெண் அறிவிப்பாளர்கள் ஒரு நாளில் பல நாட்கள் தொடர்ந்து இந்த தப்பை செய்து வருகிறார்கள். தென்காசி நாகூர் மீரான் மற்றும் நிகழ்ச்சியில் பணிபுரிப்பவர்கள் படைப்பாளிகளை மதித்தார்கள். இப்போ வந்து படைப்பாளிகளை வந்து மதிக்கலை அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. எந்த படைப்பாளிகளை நிலையம் வந்து மதிக்காமல் இருந்தது, எந்த இடத்துல வந்து தவறு நடந்தது சுட்டி காட்டுனா நல்லது. பொத்தம்பொதுவாக வந்து எல்லாரையும் குறை சொல்வது வந்து ஒரு தவறான கருத்து. எனக்கு நண்பர்கள் ரேடியோவில் இனியாவது இருக்கிறேன். வானொலிக்காகவும் மேலும் இலக்கிய சாரல் நிகழ்ச்சி 9:30 நன்றாக இருந்தது. அதிலும் இளைஞர்கள் சூப்பராக செயல்படுகிறார்கள். வாழ்த்துக்கள். இலக்கிய

0: விஷயத்தை சுலபமாக கையாண்டு பழைய பாடல்களை சரியாக போட்டு சரியாக பேசி வருகிறார்கள். நலம் நலம்தானாவில் பழைய பாடல்கள் போட்டு நன்றாக அசத்தும்படியாக செய்வது சிறப்பு. ஒவ்வொரு நேயருக்கும் ஒவ்வொரு விருப்பு வெறுப்பு இருக்கும். பொதுவாக வந்து இந்த பொத்தம் பொதுவாக குறைகளை சுட்டிக்காட்டாமல் எந்த இடத்துல எந்த மாதிரி தவறுகள் நடக்குது, நேரம் காலம் எந்த நிகழ்ச்சி, அதை கண்டிப்பாக நிகழ்ச்சியில் தெரிவித்தா நாங்கள் வந்து கூடுமானம் வரைக்கும் அதற்கு சரி சீர்திருத்த வந்து நாங்கள் வந்து முயற்சி செய்கிறோம்.
1: கண்டிப்பாக நேரிலே அன்பின் வரிகள் பகுதிக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட உங்களுடைய பதிவுகளை அனுப்பலாம். 944-333-6079 அப்படிங்கிற எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இப்போது நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க அன்பின் வரிகள். நம்முடைய பண்பலை நிகழ்ச்சிகள் கேட்டு நேயர்கள் எழுதி அனுப்பிய கடிதங்களை வாசிக்க கேட்டுட்ருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த கடிதம் மருதகுலத்திலிருந்து வீரபாண்டியன் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 25/9/2026 மதியம் 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சி கேட்டேன். டெங்கு காய்ச்சல் ஏற்படும் அறிகுறிகள், அதன் பாதிப்புகள், தடுப்பு முறைகள் குறித்தும் மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் அவர்கள் உடனடியாக ஆரம்ப சுகாதார மருத்துவமனையை அணுகலாம் என கூறியது பயனுள்ள தகவல். திரு எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள் மழைக்காலங்களில் அந்த வைரஸ் மூலம் பரவக்கூடிய அந்த டெங்கு காய்ச்சல் இருக்கும் இடங்களில் டயர் உரல், சிரட்டை, ஆட்டுரல், பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் தண்ணீர் தேங்காதவாறும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் குளோரின், ப்ளீச்சிங் பவுடர் தெளித்து களப்பணியாளர்கள் செய்யும் பணிக்கும் பாராட்டு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நேயர்களுக்கு விழிப்புணர்வு வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: 26/9/2026 இரவு 9 மணிக்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் நெடுநல் வாடை உணர்த்தும் அகமும் புறமும் என்ற தலைப்பில், அகம் என்றால் 4 சுவர்களுக்குள் நடக்கும் குடும்ப நிகழ்வு எனவும், புறம் என்றால் வீரம், போர், வெளிப்பகுதியில் நடக்கும் நிகழ்வு எனவும், கார்த்திகை மார்கழி மழைக்காலங்களில் அகப்பகுதியில் வாடைக்காற்று, புறப்பகுதியில் நல் வாடைக்காற்று வீசும் எனவும், மழைக்காலங்களில் குளிர்காற்று வீசுவது அகமும் புறமும் கலந்த வாழ்க்கையில் குளிர்காற்று வீசியதாக கூறப்பட்டது. ஆனால் இது புரட்டாசி மாதம். குளிர்காலத்தில் போர் வீரர்களை பாண்டிய நெடுஞ்செழியன் கௌரவப்படுத்தியது தகவல் சூப்பர், நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: அதே நேயர் 28/9/2026 இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஆசார கோவை நூல் மூலம் நல்ல பழக்கங்கள், நற்செயல்கள், ஒழுக்கம் குறித்து விளக்கப்பட்டது. அதிகாலையில் துயில் எழு, சூரியன் கதிரவன் உதயமாகும் முன் எழுந்து செய்ய வேண்டிய செயல் குறித்தும், ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, தூய்மையான காற்று சுவாசிக்க வேண்டும், இரவில் மரத்தடியில் உறங்கக்கூடாது, உடலுடன் தலையிலும் எண்ணெய் தேய்த்து நீராட வேண்டும், தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும், நீர்நிலைகளை மாசுபடாமலும், ஐம்பூதங்கள் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு மாசுபடாமல் பாதுகாக்க வேண்டும், உணவு உண்ணும் முறை பற்றி என்றும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், மறு ஒளிபரப்பு பலமுறை ஒளிபரப்பலாம், நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்தது, அறிவிப்பாளருக்கும் பண்பலைக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: 27/9/2026 மதியம் 1:05 102.6 பண்பலையில் நலம் தரும் நலந்தானா நிகழ்ச்சியை கேட்டேன். ஊட்டச்சத்து நிறைந்த சிறுதானியம் குதிரை வாளியில் சர்க்கரை அளவு குறைவாக இருப்பதால் சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தலாம். நார்ச்சத்து அதிகம் உள்ளதாகவும் மனித உடலில் கெட்ட கொழுப்பு நீங்கி நல்ல கொழுப்பு உருவாக்கி இதயம் சீராக இயங்கவும், இரும்பு சத்து உள்ளதால் இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும் என அறிய வைத்த நெல்லை ஏஆர் 102.6 எஃப்எம் பண்பலைக்கு பாராட்டுகளும் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: அதே நேயருடைய மற்றொரு கடிதம் 29/9/2026 உட்பகல் 11 மணிக்கு பண்பலையில் மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் குறித்து, கடந்த கால நினைவுகளை இன்றைய இளம் தலைமுறையினருக்கு நினைவூட்டும் வரலாறு சின்னமாக விளங்குகிறது, அதை பற்றி கூறினார்கள். மதுரை காந்தியடிகளின் வாழ்க்கை முறை மாற்றியது, காந்தி வேட்டி துண்டு அணிய மதுரை மக்கள்தான் காரணம் எனவும், இந்திய சுதந்திர போராட்டம் ஆரம்பம் முதல் சுதந்திரம் பெறும் வரை அனைத்து தகவல்களும் இடம்பெற்றுள்ளது சிறப்பு, தொகுப்பாளர் சகோதரிக்கும் பண்பலைக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: 27/9/2026 இரவு 9:30 இலக்கிய சாரல் பண்டைய தமிழர்கள் பருவகால நிலையை வானிலை நிகழ்வு அனுபவ அடிப்படையில் கடல் வணிகம் செய்தனர் எனவும், காற்று அடிக்கும் திசைக்கு ஏற்றாற்போல் கப்பலை இயக்கினார்கள் எனவும், இரவு நேரங்களில் வானில் உள்ள விண்மீன் நட்சத்திரங்களை வைத்து திசையை கணக்கிட்டு சென்றனர் எனவும், வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் போது திசையை கண்டறிய பறவைகளை பறக்கவிட்டு கடற்கரை செல்வதை வைத்து திசையை கண்டறிந்தனர் எனவும், கடலில் திசை காட்டும் கலங்கரை விளக்கம் வர்ணனை அருமை வியப்பு, அறிவிப்பாளருக்கும் 102.6 எஃப்எம் ரெயின்போக்கோவுக்கும் நன்றி அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: அடுத்த கடிதங்கள் டவுன் மேலரத வீதியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா குடும்பத்தினரின் கடிதங்கள். அன்பு நிலைய இயக்குனர் அவர்களுக்கு

0: வணக்கம். நமது பண்பலையில் 25/9/2026 அன்று பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் சகோதரிகள் சித்ரா ரங்கநாதன், ஆர்ஜே திவ்யா தனது கனிவு நிறைந்த குரலால் வார்த்தை, ஜோக், விளையாட்டு என்று அசத்திவிட்டார்கள். நமது நேயர் சங்கரன் கோவில் வேம்படி முத்து கேள்வி பதில் அருமை, அதில் வார்த்தை சுருக்கமாக கேட்டு பண்பலை நேரத்தை மிச்சப்படுத்தியதற்கு பாராட்டுகள். இலக்கியச்சாரல் அன்று சகோதரர் மகாராஜன் இனிய குரலால் அன்று தொல்காப்பியம் இளம்புறையினார் உரைநடை வருஷம் கையெழுத்து பிரதி கிடைத்தது அரிய விளக்கம், மிக அருமை. அன்று பழைய பாடல்கள் தேர்ந்தெடுத்த முத்துக்களாக இருந்தது. சகோதரருக்கும் சகோதரிகளுக்கும் பண்பலைக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: 27/9/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மகளிர் முக்கியத்துவம் இன்று எப்படி என்ற தலைப்புக்கு சகோதரி சசிகலா தனது இனிமையான கருத்துடன் அருமையான குரலில் நேயர் பதில் பெற்று அன்று பாடல்கள் எல்லாம் அப்பா மகள் சார்ந்த பாடல்களுடன் நிறைவு பகுதி கருத்து மிக தெளிவானது. அன்று மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சகோதரி கார்த்திகா பாசம் கனிவு மிக்க குரலால் அன்று சிலப்பதிகாரம் மணிமேகலை பற்றி அறிய தந்த தகவல் அருமை. அட்சய பாத்திரம் என்று பொது அறிவு கேள்விகள் அனைத்தும் விளக்கத்துடன் அருமையாக இருந்தது. சகோதரிகள் இருவருக்கும் பண்பலைக்கும் அன்பான பாராட்டுகள்னு தன்னோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: அதே நேயரோட மற்றொரு கடிதம், 25/9/2026 அன்று காலை ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் சலிப்பு தட்டாமல் இருக்க என்ன வழி அப்படிங்கிற தலைப்பில் சகோதரி மீரா ராஜன் புன்சிரிப்புடன் கூடிய குரலால் நேர்களிடம் பதில் கேட்டு அன்று நிறைவு பகுதியில் தனது கருத்தை மிக அருமையாக சொன்னார்கள். அன்று காலை ஒலிபரப்பான மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் சகோதரி கோமதி நாராயணன் தனது இனிய குரலால் பொது அறிவு கேள்வி முதல் ஆரம்பம் கீழ்பவானி பண்டிகை மாநிலம் எது என்ற தகவலுடன் நிறைவு பகுதி வரை கேள்வியின் விரிவான விளக்கம் அருமையாக இருந்தது. சில நேயர்கள் பாடல்களின் பாதி வரிகள் வரை படித்துவிட்டு பாடல் கேட்கின்றனர், அது ஒரு நேயருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வீணாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக பாடலுடைய பேரை மட்டும் சொன்னால் போதும், பாடலை படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: 28/9/2026 அன்று மனம் விரும்புதைய நிகழ்ச்சியில் சகோதரி கோமதி நாராயணன் பொது அறிவு கேள்விகள் அதன் அரிய விளக்கங்கள் அன்று மிக மிக தெளிவாக பயனுள்ளதாக இருந்தது. அன்று அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நிலைய பொறுப்பாளர் காளிமுத்து அவர்களுடன் சகோதரி ஆர்ஜே சந்தியா ஜெகன் இருவரும் கடிதங்கள் உட்பட அனைத்து கடிதங்களையும் மிக தெளிவாக படித்தது எங்கள் மனதிற்கு மிக சந்தோஷமாக இருந்தது. பொறுப்பாளருக்கும் சகோதரிக்கும் அன்பான வாழ்த்துக்கள் அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: 26/9/2026 அன்று காலை ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பொது இடத்தில் சரி செய்யக்கூடாது எது என்ற தலைப்பில் சகோதரர் ஆர்ஜே விஜய் தனது கருத்துமிக்க குரலால் நேர்களின் பதில் பெற்று பதிவு செய்தார்கள், அருமையாக இருந்தது. நேயர் சிவகலை கே தாமஸ் அவர்கள் அவருடைய கருத்து மிக தெளிவானதாக இருந்தது, பாராட்டுகள். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சகோதரி ஸ்ரீவை கோமதி தனது அழுத்தமான இனிய குரலால் பொது அறிவு கேள்வி நிறைவு பகுதி கேள்வி நமது நாட்டில் சிறிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கமும் கொடுத்தாங்க, அருமையாக இருந்தது. நிகழ்ச்சிக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: 28/9/2026 அன்று சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சகோதரி பாலை சந்திரா ராஜமணி சிரிப்புடன் கூடிய பழைய பாடல்கள் மிக அருமை, பாராட்டுக்கள். 29/9/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் முதுமை இனிமை ஆக்க வழி எப்படி என்ற தலைப்புக்கு சுட்டிப்பன் ஜோனா தனக்கே உரித்தான குட்டி கதையோடும் நேர்கள் பதில் பெற்றது சிறப்பு. அன்று மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் சகோதரி சிந்து சாரா தனது புன்சிரிப்பு கலந்த குரலால் அன்று பொது அறிவு புத்தகம் ரிமோட் அதன் அரிய அனைத்து கேள்விகள் மிக பயனுள்ளது. சகோதரிகள் இருவருக்கும் பண்பலைக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: அதே நேரிட மற்றொரு கடிதம், 26/9/2026 அன்று இரவு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் முக்கோடல் பூபாலன் தனது அன்புமிக்க குரலால் நெடுநல் வாடை உணர்த்தும் அகமும் புறமும் என்று பற்றி அரிய விளக்கத்துடன் பாடல்கள் வழங்கினார்கள், அருமையாக இருந்தது. 27/9/2026 அன்று பொதிகை தும்பியில் பூபாலன் தங்க கல்யாணி இருவரும் மிக கனிவாக நேர்களிடம் கருத்து பதில் கேட்டு விளையாடினார்கள். ஒரு மணி நேரம் மிக அருமையாக இருந்தது, அசத்தலாக இருந்தது. அன்று மாலை ஒலிபரப்பான அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் குழந்தைகளிடம் மிக மென்மையாக பேசி அவர்களின் கருத்து கேள்வி பதில் என்று அருமையாக இருந்தது. சகோதரர் தனது பதிவில் கடித கருத்துக்களை எழுத கூறியது 73 வயதான எங்களுக்கு மிக புத்துணர்ச்சியாக இருந்தது. சகோதரர் சகோதரிக்கும் பண்பலைக்கும் நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் அடுத்த கடிதங்கள்லாம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நெருப்பிடா திரைப்படத்திலிருந்து

0: ஷான் ரோல்டன், ஸ்வேதா முகன் குரல்ல கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6.
1: நேர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 கடிதங்களை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, முதல்ல கே.கே. தாமஸ் சிவகலை, கே.கே. தாமஸ் சிங்கப்பாறை அமிர்தம் டவுன் எம் கருப்பசாமி எழுதியிருக்காங்க, நெல்லை பண்பலை நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நேற்று மாலை 5 மணிக்கு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி கேட்டேன். உலக இதய நாள் முன்னிட்டு ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் மருத்துவர் அருணாச்சலம் அவர்களும் நிகழ்ச்சி நடத்தும் அறிவிப்பாளர் சந்தியா ஜெகன் அவர்களும் சிறப்பாக ஒருங்கமைத்து நடத்தினார்கள். மருத்துவர் கேள்வி கேட்டதற்கு நல்ல பதிலும் கூறினார். பல நேயர்கள் பயன்பெற்றார்கள். நல்ல நிகழ்ச்சி. இன்று காலை தமிழையமுதை நிகழ்ச்சியில் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆயக்கலைகள் 64

0: நான்கு பற்றி முனைவர் அவர்கள் விளக்கினார். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆனந்த பூங்காற்று அதிலும் மிக சிறப்பான நிகழ்ச்சியாக இருந்தது. மொத்தத்தில் பண்பலை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நன்றி, வணக்கம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக உடையாம்புலி பத்மா அருள்ராஜ் அவங்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்று காலை ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக வாழ்த்தும் மனம் மாறுகிறதா, வாழ்த்து முறை மாறுகிறதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு வாழ்த்து சொல்லலாம் வந்து வாழ்த்து அட்டை அனுப்புவாங்க. தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் இப்படியெல்லாம் வந்தால் அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வாட்ஸ்அப்லேயே வாழ்த்துகள் வருது. ஆனால் அதுதான், நல்லா இருந்துச்சு, பாடல் எல்லாம் நல்லா இருந்துச்சு. சிநேகிதே நிகழ்ச்சியில் 12 மணிக்கு நல்லா இருந்தது. என் பையன்லாம் வந்து என்னை பார்க்கக்கூட இருந்துருவான், எங்கள் அம்மாவை பார்க்காம இருக்க மாட்டான். என்னை கூட பார்க்காம இருந்துருவான், ஆனால் எங்கள் அம்மாவை பார்க்காம இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று திரையருவி நிகழ்ச்சி சூப்பராக இருந்தது. சந்தியா மேடம் நல்ல ஈஸியாக கேள்விகளை கேட்டிருந்தாங்க. பாடல்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது கடிதங்களை நாம் வாசிச்சிடலாம். அடுத்த கடிதங்கள் யாருடையது அப்படின்னா, மேலச்சேவல்லிருந்து பி முருகன் எழுதி அனுப்பிய கடிதங்கள் தான். 24/9/2026 அன்று காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நமக்கு பிடித்த வாழ்க்கை வாழ்கிறோமா அல்லது சமூகத்திற்காக வாழ்கிறோமா என்பது பற்றி பல நேயர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நாம் பிறருக்காக வாழக்கூடாது, நாம் உண்டு, நம் வாழ்க்கை உண்டு என்று போய்கொண்டிருந்தால் நன்றாகத்தான் இருக்கும். அடுத்தவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, அதை பற்றி நாம் ஒன்றும் நினைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை நாம தான் பார்த்துக்கொள்ள வேண்டும். நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. வழங்கிய சகோதரி சிந்து சாராக்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: 24/9/2026 அன்று மதியம் 1:05 நலந்தானா நிகழ்ச்சியில் சருமத்திற்கு ஏற்ற உணவு முறைகளை பற்றி மிக தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக அருமையாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி மீராவுக்கு பாராட்டுகள். நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் 102.6 எஃப்எம் அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: 24/9/2026 அன்று மாலை 5 மணிக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1995 வெளியான படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாகின. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதை வசனங்கள் மிக அருமையாக சொன்னார்கள். அதன் பிறகு அந்தந்த படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பானது. அனைத்தும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி மீராவுக்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: அதே நேரோட மற்றொரு கடிதம்
1: 25/1/2026 அன்று மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1996 வெளியான படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதை வசனங்கள் ஒளிபரப்பி அதன் பின் அந்த கதைகளை மிக அருமையாக சொன்னார்கள். பிறகு அந்தந்த படங்களில் இருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாடல்கள் அனைத்தும் மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி திவ்யாவுக்கு பாராட்டுக்கள். நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: அதே நேருடைய மற்றொரு கடிதம் 25/9 இரவு ஒளிபரப்பான சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டு எழுதியிருக்கிறாங்க. விகேபுரம் சகோதரி சைலம்மாள் அவர்களுடைய தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் இனிமையாக இருந்தது. கல் என்ற வார்த்தையை மையப்படுத்தி பாடல்கள் ஒளிபரப்பாகின. நன்றாக இருந்தது. இப்படிப்பட்ட பழைய பாடல்களை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய விகேபுரம் சகோதரி சைலம்மாள் அவர்களுக்கு நன்றி. தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் சகோதரருக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: 28/9/2026 அன்று மதியம் 2:00 அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேயர்களின் அன்பான கடிதங்களை மிக அழகாகவும் நல்ல பொறுமையுடனும் இனிமையான குரலில் வாசித்த சகோதரி சந்தியா ஜெகனுக்கும் சகோதரர் காளிமுத்து அவர்களுக்கும் பாராட்டுக்கள். நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: அதே நேருடைய மற்றொரு கடிதம் 28/9/2026 அன்று காலை 9:00 ஆனந்த பூங்காற்றிய நிகழ்ச்சியில் செல்போன் பயனுள்ள நண்பனா இல்லை நேரத்தை வீணடிக்கும் கருவியா என்பது பற்றி நேயர்களும் மிக அருமையாக சொன்னார்கள். எல்லாம் நம் கையில் தான் இருக்கிறது. செல்போன் பேசிவிட்டு உடனே அதை நிறுத்தி கொள்ள வேண்டும். வீணாக நேரத்தை வீணடிக்கக்கூடிய கருவியாக பயன்படுத்தக்கூடாது. சில நேயர்கள் எப்போதும் செல்போனை பார்த்து கொண்டே இருப்பார்கள். சில நேயர்கள் ஃபோன் பேசிவிட்டு உடனே பையில் போட்டு விடுவார்கள். ஆகையால் செல்போன் பயனுள்ள நண்பனாக வைத்துக்கொள்ள வேண்டும். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. தொகுத்து வழங்கிய சகோதரி

0: மந்திரி சந்தியா ஜெகனுக்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: 28/9/2026 அன்று இரவு 10:20 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சகோதரி திருமதி சந்திரா ராஜமணி அவர்கள் தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் மிக அருமையாக இருந்தது. இப்படி பாடல்களை மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி சந்திரா ராஜமணி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அறிவிப்பாளர் சகோதரருக்கும் திருநிலை இயக்குனர் அவர்களுக்கும் 102.6 எஃப்எம் ரெயின்போ அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் மிக்க நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: 28/9/2026 அன்று மதியம் 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் கானா வாழையை பற்றியும் அதன் மருத்துவ குணங்களை பற்றியும் நல்ல தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி பேச்சுக்களை அரசி சுபகலாவுக்கு பாராட்டுகள். நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: 28/9/2026 அன்று மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1997 வெளியான படங்களில் இருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதை வசனங்களை மிக அருமையாக சொன்னார்கள். அதன் பின் அந்தந்த படங்களில் இருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாடல்கள் அனைத்தும் மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி பேச்சுக்கலை அரசி சுபகலாவுக்கு பாராட்டுக்கள். நிலை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் 102.6 எஃப்எம் ரெயின்போ அகில இந்திய வானொலி நிலையத்திற்கும் பாராட்டுகளும் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: அடுத்த கடிதம் அதே நேயருடையது. 29/9/2026 அன்று காலை 10:00 மனம் விரும்பதே நிகழ்ச்சியில் கண்டுபிடிப்புகள் பற்றி பொது அறிவு கேள்விகளும் அதற்கான விளக்கமும் மிக இனிமையான குரலில் அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. தொகுத்து வழங்கிய சகோதரி சிந்து சாராவுக்கு பாராட்டுகள். சகோதரிகள் ரியோ, திவ்யா, ரம்யா இவர்கள் எங்கே போனார்கள்? ஆளையே காணுமே, விரைவில் வருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்துட்டோமேங்க, கண்டிப்பாக வாரத்துக்கு ஒருக்க வந்துடுவோம்.
1: 29/9/2026 அன்று மதியம் 1:05 நலந்தானா நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நல்ல வழிமுறைகள் பற்றி மிக தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி லிஸ்ஸி ஜெகனுக்கு பாராட்டுகள். திருநிலை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் 102.6 எஃப்எம் ரெயின்போ அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு மிக்க நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறவங்க மேலச்சவளை சேர்ந்த பி முருகன் அவர்கள்.
0: அடுத்த கடிதங்களை வாசிக்கிறதுக்கு முன்னாடி பாடல் கேட்டு வந்துடலாம். நான் சிரித்தால் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. அன்பின் வரிகள் நம்மளுடைய பண்பலை நிகழ்ச்சிகள் கேட்டு நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க, கடிதங்கள் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும். அப்படி வாட்ஸ்அப் மூலமாக கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க யார் அப்படின்னா, விஎம் சித்திரம் அம்புஜம் அம்பலவாணன், அன்பின் வரிகள் கடிதங்கள் வாசிக்கும் அறிவிப்பாளர் சகோதரிக்கும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 28/9/2026 அன்று இரவு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சிரிப்பு என்ற தலைப்பில் சகோதரி சந்திரா ராஜாமணி அவங்களுடைய தொகுப்பு அருமையாக இருந்தது, வழங்கிய அறிவிப்பாளருக்கும் பாராட்டுகள். இன்று மதியம் நலம்தானா நிகழ்ச்சியில் காதுகளின் பிரச்சனை குறித்து டாக்டர் கணபதி அவர்கள் தந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தது. அறிவிப்பாளர் சந்தியா ஜெகன் அவர்கள் நலம்தானா நிகழ்ச்சியில் காலை உணவை தவிர்க்காமல் ஆரோக்கியமான உணவு என்னென்ன எடுத்துக்கொள்ள வேண்டும், நட்ஸ் வகைகள் என்னென்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பற்றி சொன்னார்கள். கூடவே நல்ல நல்ல பாடல்கள் வலம் வந்தன. தினமும் மாலை பொதிகை தும்பி நிகழ்ச்சி சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு மணி நேரம் போவதே தெரிய மாட்டேன் என்கிறது. நெல்லை பண்பலைக்கு வாழ்த்துகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக மருதகுளத்திலேருந்து வீரபாண்டியன் அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, இன்று பிற்பகல் ஒலிபரப்பான நலம்தானா நிகழ்ச்சியில் காது பராமரிப்பு பற்றி மருத்துவர் டாக்டர் கணபதி சொன்னது நல்லா பயனுள்ளதாக இருந்தது. மழைக்காலங்களில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் இருக்க கொசு ஒழிப்பு நடவடிக்கை குறித்து மாவட்ட சுகாதார நல கல்வியாளர் திரு ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்களும், சர்வதேச முதியோர் தினத்தை முன்னிட்டு முதியோர் நலன் குறித்து நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் சரவணன் அவர்களும், காலை உணவு அவசியம் குறித்து சொன்ன அறிவிப்பாளர் சகோதரி அவர்களுக்கும் வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பின் வரிகள் பகுதியில் முதல் கடிதமாக எனது கடிதம் ஒளிபரப்பப்பட்டது. சகோதரிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அன்பின் வரிகள் இடைவெளி நேரத்தில் விழிப்புணர்வு கருத்து வரிகள் கூறினால் பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கடிதம் படிக்கும் போது நேருடைய பெயரை கூறவும் மற்ற நேயர்கள் கூடுதல் கடிதம் எழுத ஆர்வம் ஊட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேருடைய கடிதங்கள் நிறைய இருக்கிறதுனால ஒவ்வொரு கடிதத்துக்கும் பேர் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா கடிதங்களை வாசிக்க முடியாது. அதனால் ஒரு நேயருடைய பெயரை நாங்கள் ஒரு தடவை சொல்லி அவங்களுடைய எல்லா கடிதங்களையும் நாங்கள் ஒரே நேரத்தில் நாங்கள் வாசித்து முடிச்சிடுறோம். அடுத்து அம்பலவாணன் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அன்பின் வரிகள் நிகழ்ச்சி நன்றாக இருக்கிறது. நேர்களின் கருத்துக்களையும் அவர்கள் எழுதி அனுப்பும் குறைகள் பற்றியும் வாசித்து அதற்கு தகுந்த பதிலும் கொடுப்பது அருமை. நான் நேற்று எழுதிய அனுப்பிய கடிதத்தை நன்றாக வாசித்தீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க குற்றாலம் அம்பலவாணன். அடுத்ததாக மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து கருணாநிதி எழுதியிருக்கிறாங்க. நெல்லை வானொலிக்கும் நெல்லை பண்பலையும் வணங்குகிறேன். அனைத்து அறிவிப்பாளர்களுடைய நிகழ்ச்சியும் அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை வானொலிக்கு பாராட்டுகள் அப்படின்னு அவங்களுடைய பாராட்டுகளை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக தென்காசிலிருந்து குத்தாலிங்கம் சொல்லியிருக்கிறாங்க. இன்று காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகிய ஆனந்த பூங்காற்றிய நிகழ்ச்சியில் வாழ்த்துவதற்கு சிறந்தது வாட்ஸ்அப் வாழ்த்தா வாழ்த்தட்டையா அப்படிங்கிற தலைப்பு அருமையாக இருந்தது. வாழ்த்தட்டை தான் அறிவிப்பாளருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காலை 10 மணிக்கு மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் ஆரம்பமே அதிரடியாக இருந்தது. பறவை முனியம்மாவின் பாடலை கேட்டு அந்த துவக்கத்தில் அந்த பாடல் ஒளிபரப்பினாங்க, அருமையாக இருந்தது. பொது அறிவிக்கைகள் நன்றாக இருந்தது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கடிதங்கள் வாசிடலாம். கோவில்பட்டியை குமார் அவங்களுடைய கடிதங்கள் தான் இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். 25/9/2026 வெள்ளிக்கிழமை காலை தமிழமுதை நிகழ்ச்சியில் இன்று திருக்குறள் புறநானூறு பாடல்களிலிருந்து புகழ்பெற்று பற்றி சிறப்பாக கூறினார்கள். திருக்குறள் பாடல் மூலம் ஒவ்வொருவரும் அந்த புகழ்தான் இந்த உலகத்தில் அழியாது நிலைத்து நிற்கும் என்று கூறினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.
1: 25/9/2026 வெள்ளிக்கிழமை காலை ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் சலிப்பு இல்லாமல் வாழ்வது எப்படி என்பது பற்றி பேசிய நமது நேயர்கள் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். சலிப்பு இல்லாமல் வாழ வழிகாட்டியாக இருந்த

0: வழிகாட்டிய பண்பலைக்கும் நேர்கள் அனைவருக்கும் பாராட்டுகளும் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: 25/9/2026 வெள்ளிக்கிழமை இரவு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொகுப்பு வந்து சிறப்பாக இருந்தது. விக்ரம சிங்கபுரம் சகோதரி சைலம்மாள் அவங்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது, அனைத்தும் தத்துவ பாடலாக இருந்தது, கேட்பதற்கு இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: 26/9/2026 சனிக்கிழமை காலை 7:25 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் ஆங்கிலத்தில் 12 டென்ஸ் இருப்பதாக கூறினார்கள். இன்று டென்ஸ் பற்றி விளக்கம் சொன்னது யாவும் சிறப்பாக இருந்தது. சிம்பிள் பாஸ்ட் மற்றும் சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி மிகவும் அருமையாக எடுத்துரைத்து அதற்காக அவர்கள் கொடுத்த விளக்கங்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது. திரு முத்தியா அவர்களுக்கும் பண்பலைக்கும் வாழ்த்துக்களும் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: 27/9/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:15 தமிழியம்புதி நிகழ்ச்சியில் புலவர் ஒருவர் பரிசு பொருள் வேண்டிய தகுதியே இல்லாதவனை புகழ்ந்து பாடியும் அவனிடமிருந்து எதுவும் கிடைக்காத நிலையில் மனம் நொந்து பாடிய பாடல், அதாவது தகுதியில்லாத மனிதனை புகழ்ந்து பாடிவிட்டேன் என நொந்து கொண்டே திரும்பிய பாடல் எடுத்துக்காட்டாக சொன்னார்கள், சிறப்பாக இருந்தது.
0: 27/9/2026 ஞாயிறு காலை 7:25 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்று ஷால் மே கேன் எங்கு பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துரைத்து விளக்கம் கொடுத்தார்கள். நான் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடவா, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடட்டுமா, மூன்றுக்கும் வித்தியாசங்களையும் அவற்றை ஆங்கிலத்தில் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை மிக சிறப்பாக கூறிய திரு முத்தியா அவர்களுக்கும் பண்பலைக்கும் பாராட்டுக்களும் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: 27/9/2026 ஞாயிற்றுக்கிழமை பகல் 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் குதிரைவாலி அரிசி பற்றிய அனைத்து விவரங்களையும் மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். அதன் பயன்பாடு, மருத்துவ குணம் போன்ற பல்வேறு சிறப்புகளை எடுத்துரைத்தது மிகவும் பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: 27/9/2026 ஞாயிற்றுக்கிழமை இரவு இலக்கிய சாரலில் புறநானூறு மதுரை காஞ்சி நற்றிணை பாடல்கள் மூலம் சங்ககாலத்தில் கப்பலை காற்றடிக்கும் திசையில் செலுத்தியது, இரவில் நட்சத்திரங்கள் மூலம் அதனை கணக்கிட்டு கப்பலை செலுத்தினார்கள், மேலும் மேக மூட்டத்துடன் உள்ள காலங்களில் கரையை நோக்கி செல்லும் பறவை கூட்டங்கள் பறவைகளின் கூட்டங்கள் மூலம் கரையை நோக்கி கப்பலை செலுத்தினார்கள் என்றும் பாடல்கள் வாயிலாக விளக்கம் கொடுத்தார்கள். தொடர்ந்து வந்த அனைத்து பாடல்களும் இனிமையான பழைய பாடல்கள் வந்தது. மணிமுத்தாறு கணேஷ் அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுகள்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: 28/9/2026 திங்கட்கிழமை ஒலிபரப்பான அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கடிதங்கள் அனைத்தையும் மிகவும் அன்பாக சிறப்பித்த நமது பண்பலை நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஐயா அவர்களுக்கும் சகோதரி சந்தியா ஜெகன் அவர்களுக்கும் பாராட்டுகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: 28/9/2026 திங்கட்கிழமை இரவு இலக்கிய சாரலில் ஆச்சார கோவை கூறும் மனித ஒழுக்கம் என்ற தலைப்பில் மிகவும் சிறப்பாக எடுத்து கூறிய சகோதரர் திரு மணிமுத்தார் கணேஷ் அவர்களின் கூற்றுப்படி நாளும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியது. அந்த அளவிற்கு ஆச்சாரக்கோவை கூறும் மனித ஒழுக்கத்தை கூறினார்கள். சாப்பிடும் முன்பாக கண்டிப்பாக கைகால்களை கழுவ வேண்டும், சாப்பிட்ட பின்பும் கைகால்களை சுத்தம் செய்ய வேண்டும், உணவு எந்த திசையை பார்த்து எப்படி சாப்பிட வேண்டும் என்று நிறைய விளக்கம் கொடுத்தார்கள். தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் முக்கணி சாப்பிட்டது போல் இருந்தது. சகோதரருக்கு பாராட்டுகளும் தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: 28/9/2026 திங்கட்கிழமை இரவு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தொகுப்பு அனுப்பி சிறப்பித்த சகோதரி சந்திரா ராஜாமணி அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சிரிப்பு அப்படிங்கிற தலைப்பில் சிறப்பான பாடல்களை தேர்வு செய்து அனுப்பினாங்க, மகிழ்ச்சி செய்தார்கள். சிரிப்பு பாடல்கள் மட்டுமல்லாது சிந்திக்க வைக்கக்கூடிய தத்துவ பாடல்களாகவும் இருந்தன. கடந்த சனிக்கிழமைதான் பௌர்ணமி என்றாலும் இன்றுதான் குளிர்தென்றல் வீசிய பௌர்ணமியாக எனக்கு இருந்தது. எத்தனை முறை பாராட்டுகள் கூறினாலும் ஈடு இணை இல்லை. தொகுத்து வழங்கிய மணிமுத்தாறு கணேஷ் சகோதரர் அவர்களுக்கும் பாராட்டுகள்னு தெரிவிச்சிருக்கிறார்.
0: 29/9/2026 செவ்வாய்க்கிழமை காலை தமிழே அமுதே நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியம் பற்றிய பலவிதமான கருத்துக்களை சொன்னார்கள். தண்ணீரை கொதிக்க வைத்து பின் ஆற வைத்து குடித்தால் உடம்பில் நோய் ஏற்படாது என்றும், வெயிலில் நடக்கக்கூடாது, ஈரத்துணியுடன் அமரக்கூடாது, தூக்கம் வராத போது படுக்கக்கூடாது, அது நோயை தானாக வரவழைப்பது போன்றது, சாப்பாடு மிக அதிகமாக அல்லது மிக குறைவாக சாப்பிடக்கூடாது, இயல்பான குணத்தை இழக்கக்கூடியது, தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை, காலை மற்றும் மாலையில் நடைப்பயணம், அவரவர் வேலைகளை அவரவர் செய்ய வேண்டும், கூழானாலும் குளித்துவிட்டு சாப்பிட வேண்டும், இது போன்ற பல அருமையான தகவல்களை அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை கொடுத்த திரு இளங்கோ அவர்களுக்கும் நமது வானொலிக்கும் நன்றின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
1: 29/9/2026 செவ்வாய்க்கிழமை காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் திரு முத்தையா அவர்கள் வழங்கினாங்க, அதுக்கு பாராட்டுகள். தேங்க்ஸ் மற்றும் தேங்க்யூ என்ற இரண்டு சொல்லுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அருமையாக சொல்லி அதை எப்படி

0: பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொன்னாங்க. நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 30/9/2026 புதன்கிழமை காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. நாம் முதன் முதலில் ஒருவரை பார்க்கும்போது எப்படி அழைக்க வேண்டும் என்பது பற்றியும், இரண்டாவது முறை பார்த்தால் எப்படி சொல்ல வேண்டும் என்பது பற்றியும், அவர்களிடமிருந்து விடைபெறும் போது எப்படி ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்பது பற்றியும் ரொம்ப சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: ஜெயக்குமார், ஜெயக்குமாரி, ஜெயலக்ஷ்மி குமார் அப்படிங்கிற ஒரு நேயர் வந்து என்ன கடிதம் எழுதியிருக்கிறாங்கன்னா, 29/9/2026 அன்று ஆனந்த பூங்காற்று முதுமையில் தனிமையை இனிமையாக்குவது எப்படி? நேயர்களின் கருத்துக்கள் அனைத்தும் பாராட்டுக்குரியது. நமது பாசமிகு வானொலி சகோதரி ஜோனா அவர்கள் கூறிய கருத்துக்கள் அருமை, பாராட்டுக்கள். எங்கள் வீட்டில் காலை மதியம் இரவு சமையல் பின்பு நமது ரேடியோ தான். ரேடியோவில் நலந்தானா, ஆனந்த பூங்காற்று, சுகுமான ராகங்கள் போன்ற நிகழ்ச்சியில் கேட்பது, வெளியூரில் இருக்கும் பேரன் பேத்திகளுடன் தினமும் போனில் பேசுவது எப்போதும் இனிமைதான், தனிமை இல்லை என்று அப்படின்னு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க.
0: கோவில்பட்டியை குமார் அவர்களும் அந்த காலை ஒளிபரப்பான ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் முதுமையின் தனிமையை இனிமையாக்குவது எப்படி அப்படிங்கிறத பற்றி அந்த நிகழ்ச்சி கேட்டும் சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மம்சாபுரம் மீனா அவங்களும் புதன் இரவு ஒளிபரப்பான இலக்கியச்சார நிகழ்ச்சி மணிமுத்தாறு கணேஷ் வழங்கிய பாடல்கள் அனைத்தும் தித்திப்பாக இருந்தது, பண்பலைக்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்களே எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு மேலும் தொடர்ந்து கடிதங்களை எழுதுங்க. உங்களுடைய வார்த்தைகள் எங்களை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கணும், மேம்படுத்துகிற மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதி அனுப்புங்க. நிலைய இயக்குனர் அன்பின் வரிகள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை 6270002 இந்த அட்ரஸ்க்கு எழுதி அனுப்பி வைங்க. திங்கள் மற்றும் வியாழன் மதியம் 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் உங்களுடைய கடிதங்களை நம்ம கேட்கலாம். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது, குலே பஹாவளி திரைப்படத்திலேருந்து கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

மொழியை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,00,000 ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதிய குற்றவியல் சட்டங்களில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்திட உதவிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இரத்த தானம் அளிக்கும் கொடையாளர்களின் தன்னலமற்ற சேவையும் உன்னதமான மனிதநேயமும் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக மாநில அமைச்சர்கள் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் முகாமிட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மாநிலத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. ஜப்பானில்

நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி மற்றும் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆச்சியா ஷினா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று 446 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 79 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே, நேரம் 3:03. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையருவி. நிகழ்ச்சி விளங்கறக்காக ரெடியா இருக்கிறேன் நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன். இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியில் என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான மியூசிக் கொடுப்போம், அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. என்ன பாடல், என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்களை அழைக்கலாம். 0462-5611-3 0462-5611-3 என்ற எங்களுக்கு நிகழ்ச்சியின் முதல் நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வெள்ளாங்குழி பாபு.
0: வெள்ளாங்குழி பாபு சார், உங்களுக்கான மியூசிக் வருது, கேளுங்க.

0: முடிச்சிங்களா சார்?
1: பாதி வந்துட்டு பாதி வர மாட்டேங்கு.
0: நல்லா யோசிங்க.
1: நல்லா இருக்கு பாட்டு. தெரியலங்க சார்.
0: தெரியலையா? சரி ஓகே, அடுத்த நேரம் சொல்றாங்களான்னு பாப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: விஜயலட்சுமி மேடம்.
0: ரெட்டியார்பட்டி விஜயா. உங்களுக்கான மியூசிக் வருது கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிங்களா விஜயா?
1: இளமையேனும் பூங்காற்றில்
0: என்னது என்னது?
1: இளமையேனும் பூங்காற்றில்
0: ஓகே, என்ன திரைப்படம் அது?
1: படம் தெரியல.
0: தெரியலையா? நான் சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க.
0: பகலில் ஒரு இரவு.
1: ஓ,
0: சரியா?
1: நிறைய படம்.
0: சரிப்பா, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி நன்றி.
1: நன்றி.
0: ஓகே, நேர்லி நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு ஸ்ரீ திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க திரை அருவி நிகழ்ச்சி. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் திருநெல்வேலியிலிருந்து வினித் பேசுறேன்.
0: திருநெல்வேலி வினித். ஓ, நல்லா இருக்கீங்களா வினித்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கான மியூசிக் வருது கேளுங்க. சரியா?
1: சரி, ஓகே.

0: கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்
1: ஹலோ,
0: வினீத். ஆ சொல்லுங்க வினீத்.
1: கண்ணே கலைமானி தானே?
0: ஆமாம், தானன்னு கேட்கக்கூடாது, தான் அப்படின்னு சொல்லணும்.
1: அதான்
0: ஓகே, என்ன திரைப்படம் இது?
1: மூன்றாம் பிரி.
0: டவுட்ல சொல்றீங்களா இல்ல கன்ஃபார்மா சொல்றீங்களா?
1: கன்ஃபார்ம் தான், மூன்றாம் பிரி தான், மூன்றாம் பிரி.
0: ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி நிகழ்ச்சியில
1: கலந்துக்கிட்டீங்க.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட எல்லாம் பேசி. ஓகே, உங்களுக்கான பாடல் வருது, கேளுங்க சரியா.

0: தெரிஞ்சுதா தெரியலையா?
1: இது ஒரு தொடர் கதை என்ன பட்டா?
0: இல்லையே.
1: ஐயோ,
0: ஓகே, அடுத்த நேரம்
1: தெரிஞ்சது எனக்கும் ரொம்ப தெரியும்.
0: அது அப்படிதான் இருக்கும், பதட்டமா இருக்கும். சரி, அடுத்த நேரம் சொல்றாங்களான்னு பாப்போம். சரியா? நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம்
2: அன்பு சகோதரிக்கு. வணக்கம். ஆய்க்குடி சுப்பிரமணியன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
2: என்னவா
0: சார், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும்.
2: நன்றிங்கம்மா.
0: ஓகே, உங்களுக்கான மியூசிக் வருது, கேளுங்க.

0: தெரிஞ்சுதா சார்?
1: அஞ்சோ அத்தனை போட்ட பாட்டு இளைஞர்களெல்லாம் பொழிஞ்சிருக்கு அந்த பாடல் போட்டிங்க.
0: நீங்க சொல்லிடுவீங்கன்னு தெரியும். இதை போட்டேன், இதுவும் சொல்லிடலாம், இதுவும் சொல்லிடலாம். சரி, அதுக்கு வாழ்த்துக்கள். இப்ப இந்த பாட்டு தெரியலையா, திரும்ப பிளே பண்ணவா?
1: பிளே பண்ணுங்க.

0: தெரியலையா?
1: என்ன
0: திரைப்படம் அது?
1: நினைக்காதீங்க,
0: அதுதான். சரியா? ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் சார், நன்றி. நேர்லேயே நிகழ்ச்சி அப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. சந்தித்த வேலை திரைப்படத்துல இருந்து தேவாவின் இசையில் ஹரிணி உன்னிகிருஷ்ணனின் குரல்களில் பாடல் இதோ.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க திரையறிவி நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
1: கோமதி பேசுகிறேன் மேடம்.
0: கோமதி எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கோபாலசமுத்திரம்.
0: எங்கே?
1: கோபாலசமுத்திரம்.
0: நேற்று பேசுனீங்கள்ட்ட?
1: ஆமாம் மேடம்.
0: ஓகே. அந்த கோமதி அமைதியாக பேசுனீங்களே, அந்த கோமதி தானே நீங்கள்?
1: ஆமாம் மேடம்.
0: அதுக்கப்புறம் பாட்டு கேட்டு சத்தமாக பாடுனீங்களா, அவங்க தானே?
1: ஆமாம் மேடம்.
0: சரி, உங்களுக்கான பாடல் வருது. உங்களுக்கு பிடிச்ச பாட்டா என்னன்னு தெரியல, சரியா?
1: சரி,
0: கேளுங்க கேளுங்க.

0: என்னாச்சு?
1: அந்த பாட்டு தானே மேடம்,
0: ஆமா ஆமா, இந்த பாட்டு பிடிக்குமா உங்களுக்கு?
1: பிடிக்கும்.
0: அதான் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா. கோமதி வருவாங்க, உங்களுக்கு இதை ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன படம் இது?
1: நிழல்கள்.
0: நிழல்கள். ஓகே, நன்றி கோமதி நிகழ்ச்சியில்
1: ஒரு
0: கலந்துக்கிட்டதுக்கு.
1: பத்து.
0: நன்றி
1: நன்றி மேடம்.
0: நன்றி. வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு,
1: வணக்கம்.
0: பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சிவா மேடம், கேட்டி சிநகர்.
0: கேடி சிநகர் சிவா. சார், என்ன அவசரமா எங்கேயும் போகணுமா? எப்பவுமே வேகமா வரீங்க, வேகமா போயிடுறீங்க. சரி, உங்களுக்கு மியூசிக் வருது, கேளுங்க.

0: தெரியுதா சார்?
1: தெரியலையே.
0: நல்ல
1: நேரு
0: பண்ணு.
1: அத்திமலை பொழிகிறது.
0: என்ன படம் இது?
1: இது ராஜபார்வை.
0: ராஜபார்வை. ஓகே, வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி. நேர்லி நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. சீனு திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில்.

வணக்கம் நேர்களே. தொடர்வது ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம்.

0: மாலை வணக்கம் நேர்களே, நேரம் சரியா 4:08. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நிகழ்ச்சி விளங்குறக்காக ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் சுமித்ரா.
0: சுமித்ராக்கா எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கிற?
0: நான் அப்படியே தான் இருக்கிறேன்.
1: ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து சிரிச்சு.
0: அப்படியேதான் இருக்கேன். எப்படி இருக்கேன்?
1: அப்படியே தானே இருக்கேன். ஆமாம்
0: ஆமாம், அழகாக இருக்கு. தேங்க்யூ. ஓகே, நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் வழக்கம் போல் நேர் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, நாம அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்போம். இந்த மாதிரி கேம் எல்லாம் 1 hour ஃபுல்லாக ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நேர்களே, நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்கலாம். 0462251332 மற்றும் 0462251332 என்ற எங்களுக்கு நேரம் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ மாலை, வணக்கம்.
2: வணக்கம். சுமித்ரா மேடத்துக்கும் சந்தியா ஜெகன் மேடத்துக்கும் காலை வணக்கம். டிஎம் ஜத்தரும் அம்பிஜன் அம்பதவாணி.
1: நலமா இருக்கீங்களா? முத ஆளா வந்தாச்சு போல
2: இருக்கு. நீங்க
0: நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆளா வந்துட்டீங்களே, எப்பவும் பாதியில வருவீங்க, 4:30 மேல தான் வருவீங்க.
1: முத ஆளா வந்தாச்சு என்ன?
2: ஒரே வார்த்தை, ஒரே அர்த்தம், ஒரே பொருள்,
0: மூணே எழுத்து.
2: ஆனா அது உடம்பு உறுப்பு உண்டானது.
0: என்னது உடல் உறுப்பு? என்னது? காது, கண்ணு, மூக்கு, வாய்,
1: மூச்சு, முற.
0: என்னதுங்க, ரொம்ப டஃப்பா இருக்கு.
1: ஆமா,
0: கை, கால்,
1: மூக்கு.
0: இதான் ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்கணுங்க, படிக்கலன்னா இப்படிதான். சரி, யார் சொல்லணும் பதில்? யாருன்னு சொல்லலாமா?
1: நுரையீரல், கிட்னி, கணையம், கல்லீரல்.
2: விகடகவி
1: மாதிரி இருக்கு. சொன்னீங்க, தெரியணும்ல எங்களுக்கு.
0: உருப்புன்னு சொல்லிட்டீங்களே,
1: வெச்சிட்டு வஞ்சன பண்ற மாதிரி. நீங்க
0: நாங்க பாப்பா தாத்தான்லாம் எழுதி பார்த்துட்டோம். 3 வாரம் பாப்பா தாத்தாடா
1: இதானா அப்படி தோணும். ஆனா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இல்ல,
0: உருப்புன்னு தானங்க சொன்னீங்க. என்னங்க சொன்னீங்க?
2: உடம்பு உறுப்பு,
0: உடல் உறுப்பு. தெரியல,
1: கை, காது, கண்ணு, மூக்கு, வாய்.
0: தெரியலங்க, டைம் முடிஞ்சு போச்சு.
1: ஆமா,
0: முடிஞ்சு அடுத்த 40 seconds ஓடிக்கிட்டு சொல்லுங்க.
1: அவனை யாரு பார்த்தா? அவனை பாக்குறதே கிடையாதுங்க. அது இருந்தாலும் நீங்க இருக்கு,
0: இவ்வளவு இவ்வளவு டஃபா கொடுத்துருக்க வேண்டாம்.
1: ஆமா, பயங்கரமா ஜெயிச்சிட்டீங்க. மொத ஆளா வந்து,
0: சரி, மொத ஆளா வந்ததுனால உங்களுக்கு ஒரு ஈஸியான டாஸ்கே கொடுத்துருவோமா? ஃபர்ஸ்ட் வந்ததுனால ஒரு பாட்டு பாடுங்க. உங்க குரல்ல சிவாஜி கணேசன் அவங்களுடைய பிறந்தநாள், சாரோட பிறந்தநாள். அதனால நீங்க ஒரு பாடல், அவங்களுடைய
2: பாட்டு.
0: அதுதான் அது பாடுங்க.
2: மலர்ந்தும் மலராக பாதி மலர் போல
3: மடியில் விளையாடி கொடியில் தலை செய்தி
2: வளர்ந்த தலை சிந்தனே.

0: தூங்கிட்டோம் நாங்க. தொட்டில் தொட்டில் மட்டும் தான் இல்லை, இங்கே உள்ள ஸ்டுடியோக்குள்ள
1: தாலாட்டு பாடி தூங்க வச்ச வந்திருக்கீங்க, சூப்பரா பாடினீங்க. நிகழ்ச்சி கலந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ.
0: நன்றி நன்றி நன்றி. ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
1: ஆ கண்டிப்பா.
0: என்னமோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க.
1: அதாவது வந்தாங்க, விடுகதைய போட்டாங்க,
0: தூங்க
1: வச்சாங்க, பாடுனாங்க, ரெண்டு மார்க்கே அள்ளிட்டு போயிட்டாங்க.
0: ஓ அதுவா, சரி ஓகே. ஒரு பாடல் கேட்டதெல்லாம் நேரில் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நியூ திரைப்படத்துலேருந்து ஏ ரகுமான் இசையில் ஹரிணி மற்றும் ஹரிஹரனின் குரல்களில் பாடல் இதோ.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ் பாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 மற்றும் பண்பலை 102.6 பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
1: ஹாய் மாலை வணக்கம். யார் இங்க வந்திருக்கீங்க?
2: அன்பு சோதரி இருவருக்கும் மாலை வணக்கம். எந்தெந்த அன்பான நேயர் குற்றாலம் அம்பலவாணன்,
1: நலம் பார்க்கீங்களா சார்?
2: நீங்க கேள்வி கேக்கீங்க.
1: இப்ப வந்து நான் வந்து கை தட்டின உடனே ஒரு 3 பொருள் சொல்ல சொல்வேன், டக் டக்னு நீங்க சொல்லணும் அது என்னவானாலும் இருக்கும். கை தட்டி இப்ப வந்து 3 மஞ்சள் நிறத்துல ஒரு பொருள் சொல்லுங்க அப்படின்னா டக் டக்னு 3 மஞ்சள் நிறத்துல ஒரு பொருள் சொல்லணும்.
2: 40
1: செகண்ட்க்குள்ள நீ எவ்வளவு பண்றீங்கன்னு பாக்கலாம். சரியா? ஓகே, ரெடியா? ஓகே, 3 காதல் ஆரம்பிக்கிற பாட்டு பாடுங்க.
2: காதல் ஆரம்பிக்கிறாங்களா? காதல் எனும் பொன் வீதியில் காதலன் பண்பாடு. அடுத்த பாட்டு காதல் சொல்ல வந்தேன் உன்னிடத்திலே.
1: எங்க போயிட்டீங்க? ஹலோ, இது ஒரு பட்டா போச்சு நெஞ்சுக்குள்ளே. அந்த பட்டது. ஆமா,
2: சரி சரி. காதல் காதல் என்று சொல்ல.
1: அடுத்து
2: இப்படம் காதல் காதல்.
1: அடுத்தால
2: காதல் சீரகை காட்சி வானவீதியில்
1: அடுத்து 3 கருப்புல இருக்கக்கூடிய
0: முடிஞ்சு போச்சு.
1: முடிஞ்சு போச்சு. ஆமா, டைம் முடிஞ்சிருச்சு. 40 செகண்ட் முடிஞ்சிருச்சு.
2: எனக்கு பிடிச்ச கலர்
1: டஞ்சக்கு டஞ்சக்கு டஞ்சக்கு முடிஞ்சு போய் டைம் முடிஞ்சிருச்சு சார். சரி, நீங்க சொல்லுங்க. ஆமா, டைம் முடிஞ்சிருச்சு. 40 செகண்ட் இப்படின்னு சொல்றீங்க. நீங்க தான் 3 பாட்டையும் இப்படி இப்படி பாடுனீங்கன்னா பிறவே எப்படி இருக்கும்? சரி சொல்லுங்க நீங்க எனக்கு.
2: எழிலரசி,
1: பாத்திமா, கோமதி, ஹேமா, ஜானகி.
2: கோமதிக்கு அப்புறம் ஹேமா வராத?
1: ஜி ஹெச் தானே? அப்ப ஹேமா தானே?
2: நன்றி. ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி சார. நன்றி நன்றி நன்றி. ஓகே, ஒரு படல் சார், சூப்பரா
1: சொன்னீங்க. கேட்போம்,
0: ஒரு பாடல் கேட்டு வந்துருமா நம்மளும் போய்.
1: கண்டிப்பா.
0: ஓகே, நேரிலேயே நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. காதல் கொண்டேன் திரைப்படத்துல இருந்து

0: நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கம்மா.
0: ஓகே, பிரம்மாண்டமா கேள்வி கேட்க போறீங்க, கேளுங்க.
1: அம்மா
0: புரியாதே ஒண்ணு, ஆனா எனக்கு
2: ஏய் சூப்பரா கேப்பா, கேளுங்க சார். நீங்க
0: சார் கேளுங்க.
1: நானா கேக்கணும்?
2: ஆ நீங்க தான்.
1: ஆ ஒரு ஏழு பாட்டு.
0: ஏழு பாட்டு? அப்பா
1: ஏழு பாட்டு. முதல்ல எடுத்து சீனா
2: சீனா சீனா சி சின்ன சின்ன அப்படினா சி சீனாவுல வரக்கூடிய
0: சியா சியா
2: சி பெருசி.
0: சின்ன தாயவள் தந்தராசாவே.
2: அடுத்த பாட்டு.
0: அடுத்தது என்னது? சின்ன கொண்டு ஒரு பாட்டு வரும்ல, அது கண்டுபிடிப்பட
2: யோசிக்க கூடாது. சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும் போது சின்ன சின்ன ஆசை
0: இரு யோசிக்கிறேன். சின்ன சின்ன ஆசை. அதுக்கப்புறம் வர வர நானே யோசிக்க நானே யோசிக்க. சின்ன சின்ன வண்ண கோயில்
2: மூணாச்சு
0: சரியா
2: நாலாவது.
0: ஆமா சின்னஞ்சிறு கிளியே சித்திர பூவிலியே.
2: அடுத்து
0: அடுத்தது வந்து ஏட்டு பாட்டு கேட்டாரே. சின்ன தம்பி, சின்ன தம்பி இல்லையோ சார், தெரில டைம் முடிஞ்சு போச்சு
2: முடிஞ்சு போச்சு தோந்து போயிட்டா. அப்படி
0: நாலு வந்திருக்கு, நீங்கள் வந்து நாலு கேட்டிருந்தா நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன். ஏழு கேட்டுட்டீங்க, மிச்சம் மூணு சொல்லுங்க பாப்போம் என்னன்ட்டு.
2: அவர் பாட ஆரம்பிச்சாரு, நீ பாட மாட்டார் தரல இல்லையா?
0: ஒரு சான்ஸ் கொடுப்போம் சார்.
2: பாடுங்க நீங்க,
0: சொல்லுங்க. பாட வேண்டாம் சார், லைட்டா சொல்லிட்டா போதும்.
2: ஆ சொல்லுங்க சொல்லுங்க, இன்னும் ஒரு மூணு பாட்டு சொல்லுங்க.
1: சிலுக்கு சிப்பா போட்டு சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு
2: என்னை சிறையிட்டா.
0: சீனா மட்டும் சின்னங்கிறதுல நான் பாடிட்டு இருக்கேன்
2: பாரு, கரெக்ட்டீங்க. சரி
1: கட்டு சிறைவட்ட வாவி.
0: சூப்பர் சார், சூப்பர் சார்.
2: சாரம் ஏது கடி.
0: சூப்பர் சார், சூப்பர்.
2: நீ கேளும கேள்வி.
0: நாங்க பாருங்க,
2: சூப்பர், நல்லா பாட்டிங்க. அவங்க
1: முகம் சிவந்தவளை
0: தெரியும் சொல்லிட்டா
2: சார். சூப்பர் சூப்பர். சரி சரி, வணக்கம் வணக்கம். நீ கேளு கேளுமா
0: சார். நீங்க சீன்னு சின்ன சின்ன பாட்டு என்னக்கா?
2: சரி ஓகே, அடுத்த பாட்டு
0: நான் கேக்குறேன். நான் கேக்குறேன் சரியா? ஒரு திரைப்படம் பெயர் சொல்லுவேன், அந்த திரைப்படத்துல இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் சொல்லணும்.
2: பழைய படமா சொல்லு, அவர்
0: சொல்லியா? ஈஸியா தான், ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. பாக்ஷா சரியா?
2: பாட்சா படத்துல இருந்து பாட்டு சொல்லுங்க
0: சொல்லுங்க, அதுல இருக்க அத்தனை பாடலும்.
2: பாட்சா பாஷா பாய்.
0: என்னங்க பாஷா தெரியாதா?
2: அவருக்கு எப்படி தெரியும் பாஷா படத்தை பேர் கேட்டேன்னா? வீரபாண்டிய கட்டமான திரைப்படத்த பாட்டை பாடு.
0: எனக்கு தெரியும்
2: குலைபக வாலியில இருந்து பாட்டை பாடுறேன் அவர் பாடுறாரு.
1: வீரபாண்டிய வீரபாண்டிய கட்ட போனா பாட்டு வண்டி போட்டுக்கிட்டு.
0: சார் சார், இப்ப பாஷா தான் கட்டிட்டு இருக்கோம், நீங்க வேற என்னக்கா ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க சார்.
1: பாசுமா பத்திரமா பாத்துக்கமா.
0: ஐயோ,
1: நான் முத முத பார்த்த படம் அதான்.
2: முத முத வீரமாடி கட்டமான பாத்துருக்கா தியேட்டர்ல? உனக்கு தெரியுமா?
0: நீங்க வேற என் டாபிக் எங்க போகுது?
2: சரி, பாஷா படத்துல எந்த பாட்டும் அவருக்கு தெரியல.
0: சரி ஓகே,
1: தெரியலமா.
2: தோந்து போயிட்டாப்ல அப்படிங்கறத நாங்கள் மாணிக்க வாசகம் அவர் தோந்து விட்டார்.
0: சரி என்ன சார்,
2: சூப்பரு, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில சிறப்பா கலந்துகிட்டீங்க.
1: வணக்கம் அனைவருக்கும், மாலை நேரம் வணக்கம்.
2: வணக்கம்,
0: thank you. ட்ராக்க மாத்திர்க்க வேண்டாம் நீங்க.
2: யாத்தா பாஷா திரைப்படத்துல அவர் சத்தியமா ஒரு பாட்டு
0: கேட்ட பொம்மன் அப்படினு
2: சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு படத்தை கேட்டா அவர் சொல்வாரு,
0: ஏங்க இது என்னங்க, எப்போ வந்த படம்?
2: He is not a king man.
0: சரி, அதுல இருந்து ஒரு பாட்டு கேட்றோமா?
2: கண்டிப்பா. அழகு நீ நடந்தால் நடை அழகு.
0: அதான் வேணும், ஸ்டைல் ஸ்டைல் கொடுக்கலாம்.
2: ஸ்டைல் ஸ்டைல்
0: ஸ்டைல் ஸ்டைல் கொடுத்துருவோம்.

0: சுமித்ரகா,
1: என்ன
0: ஒரு பாட்டு,
1: பயங்கரமான பாட்டு,
0: ஒரு மாதிரி ஆட்டம் கொடுத்துட்டு.
1: ஆமா,
0: ஓகே, நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: ஹாய், வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வாங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கமா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் ரொம்ப சகமா இருக்கோம். அப்புறம் உங்க ஊர்ல மழையதான் பெஞ்சுதா என்ன?
0: பேர்
2: சொல்லுங்க.
1: மேகமாலம் கிடக்குதா உங்க ஊர்ல? குத்தாலத்துல எல்லாம் மழை பெஞ்சுட்டு கிடக்காமா? அப்ப கண்டிப்பா இன்னைக்கு உங்க ஊர்ல மழை பெய்யும். சரி, உங்க பேரை ஊரை சொல்லிருங்க. பேர் சொல்லுங்க சார். பேர் ஊரு?
2: வடக்கு கரும்பூர். மாயதாசன் பேசுமா?
0: சாரு,
1: நல்லா இருக்கேன்னு கேக்குறாங்க.

நல்லதா பிகர் பிகருதா நீ சூப்பர் பிகருதா இந்த பிகருக்கேத்த மைன நானுதா ஆட்டச்சு டச்சு டச்சு டச்சு என்ன டச்சு நீ வைப்பு சூக்கிச்சு.

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க பொதிய தும்பி நிகழ்ச்சி. வணக்கம். சிறப்பு. வணக்கம்
1: மாலை. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறது?
1: ஹலோ, லைன்ல இருக்கீங்க? யார், எங்க இருந்து பேச வந்து சொல்லுங்க. சொல்லுங்க,
0: கேக்குதாமா?
1: யாழ்னி பேசுறாங்க, மீனாட்சிபுரத்துல இருந்து.
0: கரெக்டா?
1: எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
0: சத்தமா பேசுங்க யாழ்னி.
2: நீங்க சின்ன பொண்ணா பெரிய பொண்ணா?

0: சரி சரி சரி ஓகே. கேள்வி நீங்க கேக்குறீங்களா நான் கேக்கட்டுமா? நான் கேக்கட்டுமா? ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ராங் கால் வருது, அதை அட்டன் பண்ணணும். ஓகே, 40 செகண்ட்ல பேசணும், கேப் இல்லாம பேசணும், சரியா?
1: ஓகே.
0: ஹலோ, ராமலட்சுமி தானே பேசுறீங்க? ஹலோ, நான் வந்து டீ ஷாப்ல இருந்து பேசுறேன். ஆமா, நீங்க வந்து டீ வடை எல்லாம் ஆர்டர் போட்டீங்களே, காசு அனுப்புறீங்களாமா? வாசல்ல வந்து நிக்கிறாங்க தெரியுமா ஆளு?
1: டீ ஷாப்க்கு எல்லாம் போனதே இல்லையே.
0: ஹலோ, நீங்க போகல, ஆர்டர் போட்டீங்க, வாசல்ல வந்து நிக்கிறாங்க, என்னன்னா காசு இன்னும் போட்டு விடாம இருக்கீங்க. கேக்குறீங்க ஆனா காசு போட்டு விட வேண்டாமா?
1: சாப்பிட்டதுக்கு நான் திட்டு வாங்கிட்டு இருக்கிறேன்.
0: நோ நோ நோ, நீங்களே தான் இதே குரல் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? நடக்காது,
1: கிடையவே கிடையாது. நீங்க நம்பர் மாறிட்டீங்க, நான் போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன்.
2: சுமித்ரா, டைம் முடிஞ்சு,
0: டைம் முடிஞ்சு போச்சு, 40 செகண்ட்.
2: நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க யாழினி.
0: ஆமா,
1: போடுங்க.
0: பேசாம இருப்போம். நறுக்கி வச்சா போடி வெண்ணன்னு சொல்லி
2: நறுக்கி வச்சா நறி சாப்பிட்டு போயிரும்,
0: சாப்பிடாது. நிறைய ஆப்பிள் சாப்பிடுமா என்ன?
2: அவங்க அப்படிதான் கேட்டாங்க.
0: நிறைய ஆப்பிள் சாப்பிடணும் இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: இல்ல, அது காமெடி,
0: இது
2: மரண காமெடி, இது வேற ஒண்ணும் இல்ல,
0: மரண காமெடி. சரியா போச்சு,
2: பாண்டியன்
0: இப்ப பாருங்க, பாண்டியன் ராஜ்யத்திலா

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 மற்றும் பண்பலை 102.6 பொதிகாய் தும்பி. நம்ம நிகழ்ச்சியில பேசப்போற அடுத்த அன்பு நேயர் வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறது? வணக்கம். யார் பேசுறது?
2: நான் சுப்பியாபுரத்துல இருந்து ராசாத்தி பேசுறேன்.
0: சுப்பியாபுரம் ராசாத்தி, எப்படிமா இருக்கீங்க?
2: நிரந்தரமா
1: போயிருவோம். ரெண்டு பேரும் பாட்டு பாட சொல்லணும். அவங்க ஒரு பாட்டு பாட சொல்லுவாங்க, நீ ஒரு சிவாஜி கணேசன் பாட்டு பாட.
0: அந்த பாட்டு எனக்கு தெரியணுமே, உங்களுக்கு எல்லா பாட்டும் தெரியும், எனக்கு தெரியணுமே.
1: இப்ப அவங்க பாட சொல்லுவாங்க.
2: இன்னைக்கு நம்ம சந்தோஷத்துக்காக இது. யாரும் யாரு செவிச்சாலும் தோத்தாலும் வீரனு தோழியும் வீரன்.
1: அதை
2: பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல
1: சொல்லுங்க.
2: வசந்த

0: மாளிகை படத்துல யாருக்காக இது யாருக்காக இந்த பாட்டை ஃபுல்லா படிக்கணும்.
1: ஃபுல்லா படிக்கிறேன், ப்ரோகிராம் முடிஞ்சு போயிடும்.
2: அதானே
1: கொஞ்சம் உண்டு சரியா,
0: படிக்கணும்
2: கொஞ்சமா படிக்கவா?
1: யாருக்காக

0: இந்த மாளிகை யாருக்காக, இது யாருக்காக? காதலே போ போ,
1: காதலே
0: காதல், சாதலே வா வா வா,
1: டான் டான் டான்.
0: மரணம் என்ன?

0: யாருக்காக? ஓகே மா, டைம் முடிஞ்சிருச்சுமா. எழுதுங்கள் என் கல்லறையில், அவள் இரக்கம் இல்லாதவள் என்று பாடுங்கள் என் கல்லறையில், இவன் பைத்தியக்காரன் என்று.
1: சூப்பர் சூப்பர்.
0: சரி, உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லு.
1: அருமையான பாட்டு.
0: ஓகே,
2: நல்லா பண்ணுமாமா.
1: ரெண்டு பேரும் அருமையா படிச்சிருக்கீங்க.
0: ஓ, தேங்க்ஸ். சிறப்பே. சரி, இவங்களுக்கு ஒரு பாட்டு கொடுக்கணும். ஆமா, அவங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லு.
2: என்ன பாட்டு கொடுக்கணும் தெரியலையே.
0: இப்போ வந்து ஒரு சந்தோஷமான பாட்டு சொல்லு. ஒரு நல்ல காதல்ல இருக்கிறார் சிவாஜி கணேசன், செம்ம ஹாப்பி மூட்ல.
2: யமுனா நதி எங்கே,
0: அந்த பாட்டு பாடுங்க. எம் கௌரவத்துல இருந்து. யமுனா நதி எங்கே, ராதை முகம்
1: போவதெங்கே,
0: கொஞ்சம்
2: கிழிங்க
0: கோவை கனி எங்கே.
2: அவங்கள பாட விடுங்க சுமித்ரா,
0: பாதில விட்டுறாங்க.
2: நீங்க சொன்னாலும் சீக்கிரம் டைம் முடிய போது பாடுங்க.
1: இப்ப நீங்க பாடிட்டே கண்ணன் போவதெங்கனாச்சு, எல்லாரும் சேர்ந்து படிச்சாச்சு. பாட்டு சூப்பர்.
0: ரெண்டு ஜஹா வாங்குற அப்படி, ஜஹா வாங்குற அப்படி.
1: எனக்கு வேற பாட்டு கொடுங்க படிச்சேன்.
2: சரி, இருக்கட்டும், பரவாயில்லம்மா. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டது.
0: டைம் இல்ல, அதனால மறுபடியும் ஒரு நாள் வந்து சிவாசி கணேசன் பாட்டை பாடுறோம், சரியா?
2: சரி, ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா?
0: கண்டிப்பா.
2: ரொம்ப உழைச்சிட்டோம், அதனால ஒரு உழைப்பாளி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டுருவோம்.

0: சுந்தரகா,
1: நம்ம
0: பொதுகை தும்பி நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு.
1: கண்டிப்பா
0: மார்க்க சொல்லிடுவோமா?
1: சொல்லி ஆகணும்.
0: நேர்கள்லாம் 5 மார்க் வாங்கியிருக்காங்க. நான் 3,
1: நான்
0: அதாவது நான் 3 நீங்க 2.
1: சரி
0: ஓகேவா? ஒரு கைத்தில் கொடுத்துருவோமா? இருங்க இருங்க, அதுக்கெல்லாம் வச்சிருக்கேன்.
1: வைங்க வைங்க.
0: இது எப்படி இருக்கு?
1: சூப்பராக.
0: ஓகே, நேர்லேயே நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட இணைந்திருந்தோம். நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் சுமித்ரா.
0: நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் வீரா திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு வரும் 15 தேதி முதல் 1000 குவிண்டாலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சேமிப்பு தொகையின் அதிக பங்கை மக்கள் ஓய்வூதியத்திற்காக ஒதுக்கீடு செய்ய வேண்டுமென்று தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இரத்த தானம் அளிக்கும் கொடையாளர்களின் தன்னலமற்ற சேவையும் உன்னதமான மனிதநேயமும் என்றும் போற்றுதலுக்குரியது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக மாநில அமைச்சர்கள் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் முகாமிட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மாநிலத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் மல்யுத்தம் 97 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் நிதேஷ் வாஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா ஷினா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை வணக்கம் நேர்களே, நேரம் 5:03. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி படமும் பாடலும். நிகழ்ச்சி வழங்குறதுக்காக ரெடியா இருக்கிறேன் நான் உங்கள் ஆர்ஜே சந்தியா ஜெகன். நேர்களே, இன்னைக்கு எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999. இந்த வருடத்தில் வந்து அத்தனை படங்களும் பாடங்களும் என்றைக்குமே பாடல்களும் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நெஞ்சை விட்டு நீங்காததாக இருக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ எதை எடுக்கணும்னு தெரில, அந்த அளவுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம நேர்களுக்கு சூப்பராக கொடுக்கணுமே பாடல்கள் அப்புறம் தகவல்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சில இதை பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை பற்றி இன்னைக்கு பேசலாம் நிகழ்ச்சியில். இப்போ முதல் திரைப்படமாக எதுன்னு பார்த்தீங்கன்னா 1999 ஜனவரி 29 வெளியான துல்லாத மனமும் துல்லும் திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த திரைப்படத்தில் விஜய் அவர்களும் சிம்ரன் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருடைய அந்த காதல் ஜோடி படங்களில் வந்து ரொம்ப மறக்கவே முடியாத ஒரு திரைப்படம் சொல்லலாம் இந்த திரைப்படத்தை. இயக்குனர் எஸ் எழிலுடைய முதல் படம் இது. இந்த படத்தில் வந்து இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ருக்மிணி அப்படின்னு தான் பேர் வச்சாங்களாங்க. அதுக்கப்புறம் தான் தயாரிப்பாளர் ஆர் வி சௌத்ரி அவர்களுடைய ஆலோசனைப்படி துல்லாத மனம் துல்லும் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. எல்லா படத்துலையும் வழக்கமாக அந்த ஹீரோக்கு இன்ட்ரோ இருக்கிற மாதிரி இந்த படத்தில் இல்லாமல் கதையினுடைய அந்த சோகமான சூழலுக்குள்ளே மக்கள் அப்படி நேரடியாக கொண்டு போகணுங்கிறதுக்காக படத்தில் வந்து விஜய் அவர்களுக்கு வழக்கமான அந்த அறிமுக காட்சி இல்லாமல் சாதாரணமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். அந்த சீன் ஸ்டார்டிங் சீன் அப்படி இருக்கிறனால மக்களோட ரொம்பவே கனெக்ட் ஆச்சு அந்த திரைப்படம். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஏ ராஜ்குமார். இந்த படத்தினுடைய அத்தனை பாடல்களுமே பட்டி தொட்டின்னு துல்லாத மனங்களையும் துள்ள வச்சுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துடைய கதையினுடைய பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா திருவள்ளிக்கேணி பகுதியை சுற்றி தான் அமைஞ்சிருக்குங்க. இயக்குனர் எழில் வந்து அந்த பகுதியில் வாழ்ந்த அனுபவம் அவருக்கு இருந்ததுனால அந்த இடம் வந்து கதைக்கு வந்து ரொம்ப இயல்பாகவே பொருந்திருக்கு. படப்பிடிப்புக்காக திருவள்ளிக்கேணியில் செட்டெல்லாம் போட்டு தான் படம் எடுத்திருக்கிறாங்க. அப்புறம் நடிகை சிம்ரன் அவர்களுக்கு இந்த திரைப்படத்துக்காக சிறந்த நடிகை அப்படிங்கிற விருதும் கிடச்சிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, கன்னடம், பங்களம் அப்படின்ட்டு பல மொழிகளில் ரீமேக் செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தில் வந்து இப்போ பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 1999 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது எந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களும் ரம்பா அவர்களும் இணைந்த ஒரு காதல் திரைப்படம் தான் என்றென்றும் காதல். இதனுடைய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் பத்னாகர். இவருடைய அறிமுக படம் தான் இந்த என்றென்றும் காதல் திரைப்படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து விஜய் அப்படிங்கிற கதாபாத்திரத்திலையும், ரம்பா வந்து மீனாட்சி என்கிற மீனு அப்படிங்கிற கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே சுவிட்சர்லாண்டில் சந்தித்து காதலில் விழுறது தான் கதையினுடைய முக்கிய அம்சமாகவே இருந்ததுங்க. விஜய் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு தொழில் தொடர்பான பயணத்துக்காக சுவிட்சர்லாண்டுக்கு போகிறாரு, அங்கே தான் கதாநாயகியை சந்திக்கிறாரு. கதாநாயகியை சந்தித்து காதல் வயப்படுறாரு. படத்தில் வரக்கூடிய அந்த காதல் காட்சிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டுடைய அந்த அழகான இயற்கை அமைப்பு வந்து பயங்கரமாகவே சூட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். படத்தினுடைய வசனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நகைச்சுவை எழுத்தாளர் கிரேசி மோகன் அவர் தான். அதனால் காதல் கதையோட நகைச்சுவையுமே கலந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இருந்தது இந்த என்றென்றும் காதல். அந்த திரைப்படத்தில் இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்கிறீர்களே, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

கேட்டிருக்கீங்க இந்த ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 மற்றும் பண்பலை 102.6 படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 1999 வெளியான திரைப்படங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமகள் ஊர்வலங்க. காதல், குடும்பம், நகைச்சுவை எல்லாம் கலந்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து பிரசாந்த் ரம்பா ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை வந்து ராசு மதுரவன் வந்து இயக்குனார். அவருக்கு இது முதல் திரைப்படம். அப்புறம் அந்த பிரசாந்த் வந்து பார்த்திங்கன்னா சரவணன் அப்படிங்கிற கேரக்டர்லையும் ரம்பா வந்து கவிதா அப்படிங்கிற கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கூடிய அந்த காதலை சுற்றி தான் அந்த கதை வந்து அப்படியே நகர்ந்துக்கிட்டு போகும். திருமண ஏற்பாடுகளில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், அப்புறம் தவறான புரிதல்கள், ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில் நடக்கூடிய குழப்பம்னு படத்தில் வந்து நகைச்சுவைக்கு வந்து பஞ்சமே இருக்காது. சாதி வேறுபாட்டை வந்து மையமாக கொண்ட கதையாகவும், இதனால் காதலுக்கு எதிர்ப்பு உருவாகக்கூடிய ஒரு படமாகவும் இந்த படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். திருமண தரகர் வந்து செய்யக்கூடிய அந்த ஃபோட்டோ குழப்பத்தினால கதையில் பல குழப்பங்களும் நகைச்சுவையுமே இருக்கும். நேர்களை, இப்போ பூமகள் ஊர்வலம் திரைப்படத்தில் சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

சியா சியா சியா சியா சியா சியா சிக்னல் வராம யாரோடும் பேச பிடிக்கலையா சியா சியா சியா சியா.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:37 கேட்டு இருக்கீங்க நேர்களே, படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்னைக்கு 1999 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்சார கண்ணா. செப்டம்பர் 9 1999 வெளியான திரைப்படம். காதல், நகைச்சுவை, குடும்ப கதை அம்சம்னு கொண்ட அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள், ரம்பா, குஷ்பு, மோனிகா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து கே.எஸ். ரவிக்குமார். விஜய் அவர்களும் கே.எஸ். ரவிக்குமார் அவர்களும் சேர்ந்து இணைந்த ஒரே திரைப்படம் இந்த மின்சார கண்ணா திரைப்படம் மட்டும்தான். விஜய் அவர்களுடைய ஆக்ஷன் இமேஜை தாண்டி இந்த படத்தில் அவருடைய நகைச்சுவை மற்றும் இயல்பான அந்த உடல் மொழியை வந்து ரொம்பவே பயன்படுத்தியிருப்பார். பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்தில் இந்திரா தேவி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை தான் குஷ்பு நடிச்சிருப்பாங்க. ஆண்களால் ஏற்பட்ட சில கசப்புகள்னால பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீட்லேயும் சரி பணியிடங்கள்லையும் சரி ஆண்களே இருக்கக்கூடாது, பெண்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க குஷ்பு அவர்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தில் விஜய் வந்து குஷ்பு அவருடைய தங்கையாக நடிச்சிருக்கக்கூடிய மோனிகா அவங்கள வந்து காதலிப்பார். அதனால் இந்த காதலை நிறைவேற்றுறதுக்காக விஜயனுடைய குடும்பத்தினர் எல்லாருமே குஷ்பு அவருடைய வீட்டுக்குள்ளே வந்து வேறு வேறு வேலைகளில் வந்து சேரக்கூடிய விதம் வந்து ரொம்பவே சூப்பராக அமைக்கப்பட்டிருக்கும். அந்த படத்தினுடைய நகைச்சுவை பகுதிகளுக்கு பஞ்சமே இருக்காது அந்த டைமில். விஜய் அவர்களும் ரம்பா அவர்களும் சேர்ந்து நடித்த 3வது திரைப்படம் தான் இந்த மின்சார கண்ணா. நெத்தேன் வந்தா என்றென்றும் காதலுக்கு அப்புறமா இது அவங்களுடைய 3வது திரைப்படம். இப்போ அந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களை, கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைக்கி 1999 வெளியான திரைப்படங்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால். இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் வந்து தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஒரு காதல் திரைப்படம். இதில் வந்து மனோஜ் பாரதிராஜா வந்து கதாநாயகனாக அறிமுகமான திரைப்படம் இது. அவருடைய தந்தை பாரதிராஜா அவர்களே வந்து இந்த படத்தை வந்து இயக்குனார். இந்த படத்தின் இசை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள், பாரதி ராஜாவும் ஏஆர் ரஹ்மான் அவர்களும் இணைந்த 4வது திரைப்படம் தான் இந்த தாஜ்மஹால் திரைப்படம். இந்த படத்தோட கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கிராமங்களை சேர்ந்த மக்களுக்கு மத்தியில் பழைய பகையும் அந்த பகைக்குள்ளே சிக்கிக்கொள்ளக்கூடிய மாயன் மச்சக்கண்ணி அப்படிங்கிற அந்த ஹீரோ ஹீரோயினுடைய காதல் வந்து இந்த படத்தினுடைய ரொம்ப மையக்கருத்தாக இருந்தால் சொல்லணும். இந்த படத்தில் இசை பார்த்தீங்கன்னா கிராமிய இசைத்தன்மையும் நவீன இசை அமைப்பையும் அப்படியே ரஹ்மான் வந்து அப்படி கலந்து கொடுத்துருப்பாருங்க. ஸோ அந்த படத்தில் எல்லா பாடலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பாட்டு தான் ப்ளே பண்ண முடியும். அந்த படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சியில். இன்னைக்கு 1999 வெளியான திரைப்படங்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த திரைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, June 25 1999 விஜய் அவர்கள் நடித்த ஒரு அதிரடி காதல் திரைப்படம் தான் நெஞ்சுநிலை. இந்த படத்தினுடைய இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய விஜய் அவருடைய தந்தை எஸ் ஏ ராஜ்குமார் சார் அவர்கள் தான். இசை வந்து தேவா. இந்த படத்தில் வந்து ஜோடியாக இஷா கோபிகர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தினுடைய இயக்குனராக இருந்தாலும் சரி, தயாரிப்பு ரெண்டுமே எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் தான். இந்த படத்தில் விஜய் அவர்கள் வந்து கருணாகரன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இஷா வந்து நிஷா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா, ரோஜா அவர்கள் ஒரு சிறப்பான தோற்றத்தில் ஒரு டான்ஸ் கொண்டாடியிருப்பாங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா மும்பை கதைக்களத்தை வந்து மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். கதையினுடைய முக்கியமான பகுதி வந்து மும்பையை வந்து பின்னணியாக வச்சு இருந்தாலும், பெரும்பாலான காட்சிகள் பார்த்திங்க அப்படின்னா செட்டு, இந்த ஸ்டுடியோக்கள் இந்த மாதிரி சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற பகுதிகள்லாம் படமாக்கப்பட்டிருக்கு. சில காட்சிகள் தான் மும்பையில் படமாக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, கிராமத்திலேருந்து வேலை தேடி மும்பைக்கு போகக்கூடிய கருணாகரன், அதாவது ஹீரோ அவர்கள் போறாரு. அங்கே வேலை கிடைக்காத சூழலில் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் செய்யக்கூடிய ஒரு கும்பலில் வந்து அந்த கும்பலோட தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. குடும்ப பொறுப்பு, பணத்தேவை, காதல், அப்புறம் அந்த குற்ற உலகம்னு எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருப்பாங்க இயக்குனர் அவர்கள். இப்போ அந்த திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, கேட்டுடையே தொடர்ந்து நினைச்சிருங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறிவிட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேமிப்பு தொகையின் அதிக பங்கை மக்கள் ஓய்வூதியத்திற்காக ஒதுக்க வேண்டும் என்று தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு ஆனந்த் நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இரத்த தானம் அளிக்கும் கொடையாளர்களின் தன்னலமற்ற சேவையும் உன்னதமான மனிதநேயமும் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக நீதி விடுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு சமையலர் பணிக்கான பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு வன்னி அரசு இன்று வழங்கினார். செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதி நடைமுறைக்கு வந்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் மல்யுத்த 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதீஷ் சிவாஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா ஷினா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 28 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 281 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 6:08. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6. யாரையும் தவறாக கருதாமல் அவர்களிடம் உள்ள நல்ல குணத்தை மட்டுமே காண வேண்டும்.

பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 தோல்வியே வேண்டாம் என்பவர்களுக்கு வெற்றி கிடைப்பதில்லை, தோல்வியை சந்தித்தவரே வெற்றி பெறுகிறார்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:36. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி சேவை செய்திகள். நிகழ்ச்சியின் துவக்கமாக உழவன் மகன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

La la la la la la la la la la la la la la la la. சேவை செய்திகள் கேட்டுட்ருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட செய்தி என்னவென்றால், மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட உள்ள எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல் மற்றும் வங்கி பணியாளர் தேர்வாணையம் ஆண்டுதோறும் அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு பல்வேறு போட்டித் தேர்வுகளை நடத்தி வருகிறது. அந்த வரிசையில் 2026 பணியாளர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு திட்ட நிரலின்படி எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் தேர்வு விரைவில் வெளியாகும் என அறிவிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி போன்ற தேர்வுகளுக்கும் அறிவிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை www.ssc.gov.in மற்றும் www.ibps.in இந்த இணையதளங்களில் சென்று அறிந்து கொள்ளலாம். இந்த தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகும் பொருட்டு திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வைத்து ஒருங்கிணைந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் வருகின்ற திங்கட்கிழமை 5 அன்று காலை 10:30 தொடங்க இருக்கிறது. இந்த பயிற்சி வகுப்பு திறன் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு ஸ்மார்ட் போர்டு வசதியுடன் நடத்தப்பட்டு வருகிறது. வாரந்தோறும் மாதிரி தேர்வுகளும் மற்றும் மாநில அளவிலான முழு மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படும். போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் அலுவலக நூலகத்தில் உள்ளன. இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் திருவனந்தபுரம் ரோடு ரயில்வே கேட் அருகில் குலவணிகர்புரம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வருகின்ற 5 திங்கட்கிழமை அன்று காலை 10:30 பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் மற்றும் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றுடன் நேரில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு மொபைல் எண்ணான 9499055 5929 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் நெல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் என்ற டெலிகிராம் சேனலிலும் இணைந்து பயிற்சி குறித்த தகவல்களை பெறலாம் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோயில் காலை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் 6:48. சேவை செய்திகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த சேவை செய்தி என்னன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் வருகின்ற 2ஆம் தேதி, அதாவது நாளை, காந்தி ஜெயந்தி தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்கிறது. எனவே பொதுமக்கள் அனைவரும் தங்கள் கிராம ஊராட்சியில் நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் தவறாது கலந்து கொள்ளுமாறு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் திரு விஷு மகாராஜன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் என்கிட்ட மோதாதே திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.
1: நாலு,
2: 4 அஞ்சு,
1: 5
2: அஞ்சு.

நேரமாறு மணி 53 நிமிடம். சேவை செய்திகளில் அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வருவாய் கிராமங்களால் வாரியமாக வழிகாட்டியில் உள்ள முரண்பாடுகளை கலந்திடும் பொருட்டு வரைவு வழிகாட்டி தயாரிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்கள் மற்றும் சார்பதிவாளர் அலுவலகங்கள் உட்பட முக்கிய அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மீது ஏதேனும் ஆட்சேபனைகள் மற்றும் கருத்துரைகள் இருந்தால் அதனை 15 நாட்களுக்குள் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான மதிப்பீட்டு துணைக்குழுவிடம் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அளித்திட பொதுமக்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உங்கள் ஆட்சேபனைகளை தெரிவிக்க 3 முகவரிகள் கொடுத்துருக்குறாங்க. மதிப்பீட்டு துணைக்குழு மற்றும் மாவட்ட பதிவாளர் அலுவலகம், புனித மார்க்ஸ் தெரு, ஜான்ஸ் பள்ளி பின்புறம், திருநெல்வேலி. 2வது முகவரி:

மதிப்பீட்டு துணைக்குழு மற்றும் மாவட்ட பிரதி பதிவாளர், மாவட்ட பதிவாளர் அலுவலகம், பாளைய பேருந்து நிலையம் முதல் தளம், பாளையங்கோட்டை. மூன்றாவதான முகவரி மதிப்பீட்டு துணைக்குழு மற்றும் மாவட்ட பதிவாளர், மாவட்ட பதிவாளர் அலுவலகம், வைத்தி வடக்கு தெரு, சேரன் மகாதேவி என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த்மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கேட்டது சேவை செய்திகள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:55. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நமது நிலையத்தில் இன்று இனியும் நாளையும் என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம் பெற காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். இன்று 7:00 அறிவியல் தகவல்கள், 7:35 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல், 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் மணிமேகலை உணர்த்தும் வாழ்வியல் நெறிப்பயணம். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி நிகழ்வுகளின் முக்கிய தொகுப்பு கேட்கலாம். 10:20 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் இடம்பெறும் நிகழ்ச்சி. நேர்கள் கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம் பெற காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம் பெற காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் அன்பில் சிறந்த தவமில்லை உரை வழங்குகிறார் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 வணக்கப்போக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம். இதில் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எட்வின் லாரன்ஸ் அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குகிறார் முனைவர் கு கதிரேசன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் திரு பாஸ்கர் அவர்கள். 7:45 இன்றைய தினம், இதில் காந்தி ஜெயந்தி, இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ். நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், அதனைத் தொடர்ந்து திரை இசை. நாளை காலை 9:02 9:35 ஆனந்த பூங்காற்று. நாளை ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு கோபம் வந்தால் அமைதியாக இருப்பது தோல்வியா புத்திசாலித்தனமா என்ற தலைப்பில் பேசலாம். நாளை காலை 9:30 10:30 முற்பகல் 11:30 12:30 நண்பகல் 1:30 மாலை 4:02 4:30 5:30 6:30 இரவு 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம். காலை 10:02 10:35 மனம் விரும்புதை நேர் விருப்ப பாடல், 11:02 திருநெல்வேலி மாநகராட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் தூய்மை பாரத இயக்கம் குறித்த கலந்துரையாடல், அதனைத் தொடர்ந்து மணித்திருநாடு, இதில் காலாபாணி சிறை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:35 சிநேகிதியே. 1:00 நலம் தானா, இதில் காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள். 1:05 1:35 தொடர்ந்து நலம் தானாவில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குகிறார் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து சிறுகிரையின் மருத்துவ பயன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 2:00 குக்கு நேர் விருப்ப பாடல், 3:02 திரையருவி, 3:30

விருதுக்கு தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பராதார நிகழ்ச்சியான NCERT மாலை 4:00 to 4:35 பொதிகை தும்பி, 5:02 to 5:35 படமும் பாடலும், 6:02 பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 to 7:35 அறிவியல் தகவல்கள், 8:05 ஊரும் உறவும், இதில் தோட்டாக்குடி எஸ் மாரியப்பன் குழுவினரின் நையாண்டி மேளம் கேட்கலாம், 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம், 10:20 சுகமான ராகங்கள், இதில் நாகர்கோவில் எஸ் மந்திரமூர்த்தி அவர்களின் தொகுப்பு உலாவர கேட்டு ரசிக்கலாம். நேரில் கேட்டது இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7:01. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அறிவியல் தகவல்கள். அறிவியல் என்பது எப்போதும் சுவாரஸ்யமானதுங்க. அது நம்மை சுற்றியுள்ள இயற்கையிலும் பிரபஞ்சத்திலும் பல ஆச்சரியங்கள் மறைந்திருக்கின்றன. உங்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய சில வியக்கத்தக்க அறிவியல் தகவல்கள் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பொன்மனச் செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே இணைந்திருங்கள். நெல்லை பண்பலை 102.6 உடன்

நேரம் 7:06 கொண்டிருக்கிறது. அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. சீனாவின் முதல் நன்னீர் குகை நத்தையை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. அது என்னப்பா நத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்னீர் குகை நத்தைங்க. இதற்கு வந்து எர்கையா டிஜியாங் அப்படின்னு பேர் சொல்லியிருக்கிறாங்க. இது அரிதான உயிரினங்க. 3 நத்தை மட்டுமே கண்டறியப்பட்டிருக்கிறது. மிக சிறிய உயிரினமான இதற்கு கண் கிடையாது. இதன் உடலில் நிறம் இல்லை. தென்மேற்கு சீனாவின் மலை குகைகளில் உள்ளே உள்ள ஆழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நன்னீர் குகை நத்தை. இங்கு சூரிய ஒளி எப்போதும் செல்லாதாங்க. ஆனாலும் அதற்கேற்ப இந்த உயிரினம் வாழ்வதற்கு ஏற்ற தகவமைப்பை கொண்டிருக்கிறது. இவற்றால் இந்த இடத்தை தவிர வேறு இடத்தில் வாழ முடியாது. எர்கையா டிஜியாங் எனும் நன்னீர் குகை நத்தை. நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

ஆட்டம் பாட்டம் துள்ளிசை கொண்டாட்டமாக கேட்டுட்டு இருக்கிறீங்க அறிவியல் தகவல்கள். நெல்லை பண்பலை 102.6 அறிவியல் தகவலில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய குடும்பத்தில் அதிக நிலவுகளை உடைய கோள் எது என்று கேட்டால் அது சனிக்கோள் தாங்க. இதற்கு அடுத்ததாக இரண்டாவது அதிக நிலவுகளை கொண்ட கோள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வியாழன் கோள் தான். அந்த சனிக்கோளில் வந்து 274 நிலவுகள் இருக்கிறது, இந்த வியாழன் கோளில் வந்து 101 நிலவுகள் மட்டுமே இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருப்பினும் வியாழனுக்குத்தான் பெரிய பெரிய நிலவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சனிக்கோளில் வந்து ஒரே ஒரு பெரிய நிலவு மட்டுமே இருக்கிறது, அந்த ஒரே ஒரு பெரிய நிலவு அதுக்கான பேர் வந்து டைட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வியாழனில் நிறைய பெரிய பெரிய கோள்கள் இருக்குது, இதனுடைய வலிமையான ஒரு காந்தப்புலம் இங்கே இருக்கிறதுனால பெரிய நிலவுகள் நிலைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்கியிருக்கலாம் என விஞ்ஞானிகள் தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில். அடுத்ததாக புது பாடகன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: கிடு திக்கிடு.
1: ஐ ஆஹா ஐயோ.

நேரம் 7:18. ஆனந்தம் அவர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 அறிவியல் தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இதில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, காகிதம், பிளாஸ்டிக், மரச்சாமான்கள் என ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான பசை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் வெளியே ஒட்டக்கூடிய பசை அதன் பாட்டிலுக்குள் இருக்கும்போது அது ஒட்டுவதில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால் காற்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதையாவது ஒட்ட பசை பயன்படுத்தும் போது அது காற்று பட்டு எளிதில் காய்ந்து போது இறுக்கமாக ஒட்டிக்கொள்ளவும் செய்கிறது. இந்த பசை இறுக வேண்டுமானால் காற்று தேவைப்படுகிறது. ஆனால் பாட்டிலுக்குள் பசை இருப்பதும் போது காற்று இருக்கும்போது அது காயாமல் அப்படியே நெகிழும் தன்மையோடு இருக்கிறது. மூடியை கலற்றி வைத்துவிட்டால் பாட்டிலில் இருக்கக்கூடிய பசை காய்ந்து ஒட்டிக்கொள்ளும் தன்மையுடையதாக மாறிக்கொள்கிறது.

நேரம் 7:24 கேட்டுட்டே இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6 அறிவியல் தகவல்கள். இதில் நிறைவான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய குடும்பத்தில் புதன், பூமி, செவ்வாய் உட்பட 9 கோள்கள் உள்ளன. அண்டார்டிகாவில் சூரியன் மறையும் போது சூரிய ஒளி வந்து பிரகாசமான பச்சை நிறத்தில் இருக்குமாங்க. இது வந்து அண்டார்டிகாவின் சீதோஷ்ண நிலையே இதற்கு காரணம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செவ்வாய் கிரகத்தில் வானம் வந்து நீல நிறத்தில் தெரிவதில்லை, மாறாக அங்கு ஆரஞ்சு நிறத்தில் வானம் தெரியும். சூரியனிடமிருந்து புறப்படக்கூடிய ஒளிக்கதிர்கள் பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் வந்து 8:14. நிகழ்ச்சியின் நிறைவாக சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

மாறாக அங்கு ஆரஞ்சு நிறத்தில் வானம் தெரியும். சூரியனிடமிருந்து புறப்படக்கூடிய ஒளிக்கதிர்கள் பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் வந்து 8 நிமிடம் 14 வினாடி. நிகழ்ச்சியின் நிறைவாக சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது ஆசை அஞ்சல். நேர்களை இனி கேட்கலாம் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி கள நிலவரம்.

0: 26 Asian Games, suffering two heavy defeats in Pool B, Pool E in some classifications at the Paloma Mizua Rugby Stadium. The first match, India lost to Hong Kong, China 7-33, and the second match, India lost to People's Republic of China 5-43.
1: जी हाँ, और वॉलीबॉल में भी अच्छी खबर नहीं रही। पाकिस्तान के हाथों भारत को 3-0 से शिकस्त मिली और भारत का अभियान वॉलीबॉल में भी समाप्त हो गया है।
0: Right, with this to quickly sum up how India stands in the medal table today by the end of the day. Well, India is standing presently on the 8th spot with a total of 64 medals, which includes 10 gold, 22 silver and 32 bronze. Let's also tell you that on the number 1 spot is People's Republic of China with a total of 288 medals, which includes 154 gold medals. Japan is a number 2 with a total of 217 medals with a total of 59 gold medals in that. And on the 3rd spot we have Republic of Korea with a total of 113 medals, जिसमें से 30 gold medal हैं, और भारत का स्थान अभी medal table पर है 8वें स्थान पर। इसके साथ ही दोस्तों, फिलहाल के लिए धर्मेंद्र और मुझे साक्षी मांडवाल को आज के लिए दीजिए इजाजत। हम आपसे कल सुबह एक बार फिर 9:30 बजे जुड़ेंगे विद ऑल द अपडेट्स ऑफ द ongoing Asian Games 2026. फॉर द मोमेंट इट्स गुड बाय एंड गुड नाइट।
1: नमस्कार।
2: கேட்டது ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி கள நிலவரம் கேட்டீர்கள்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:37. நேர்கள் ஆர்வமாக கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆசை அஞ்சல். நேர்கள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை கடிதம் மூலம் எழுதி நெல்லை பண்பலை 102.6 கேட்டு மகிழக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த ஆசை அஞ்சல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் என பாடல் யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க? முதல்ல விரும்பி கேட்டிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, மதுரை மாவட்டம் வண்டியூரிலிருந்து ஜே ஜே சக்தி ஜனார்தனன் கேட்டிருக்கிறாங்க. இவர் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாலும் பழமும்.

நேரம் 7:41. ஆசை அஞ்சல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மஞ்சள் நீர் காயலிலிருந்து எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குலையன் கரிசல், சந்திரபோஸ், சுஜன் ஆகியோர். இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தங்கமகன்.

ஆனந்தம் அமர்க்கலும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆசை ஏஞ்சல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன். இவர் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ராசையா.

நேரம் 7:51. நேர்களே, இன்று 8:05 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. நேர்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை 102.6 MHz மற்றும் மத்திய அலை 1197 KHz கேட்டு மகிழ விருப்பமானால் நீங்கள் நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 9443630794 இந்த வாட்ஸ்அப் எண்ணில் இன்னைக்கு குரல் பதிவு மூலமாக நீங்கள் பாடல் கேட்கலாம். நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா போதும். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்களோ உங்கள் ஊர் பேர், உங்கள் பேர் சொல்லிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயரை குரல் பதிவாக நீங்கள் அனுப்பிவிடுங்க. உங்கள் குரலும் கேட்கும், உங்களுக்கான பாடலும் ஒலிக்கும். நேரம் 7:52. ஆசை அஞ்சல் கேட்டுட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி ஸ்பிக் நகரில் இருந்து ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூரிலிருந்து செல்லப்பாண்டியன், ஜெயராணி ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மெல்ல பேசுங்கள்.

ஆசை அஞ்சல் கேட்டுட்ருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க சென்னை வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, திருமலிசை மணிவண்ணன், ராணி, வாகையூர் ராமசாமி, சாத்தான்குளத்திலிருந்து மயில், சங்கராபுரம் பொன் சீனிவாசமூர்த்தி ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நிறைவான பாடலாக ஒலிக்கிறது பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் சுற்றுலாத்துறையில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி உள்ளூரில் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இதுகுறித்து எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக அளவில் இந்தியா சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்வதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பொருளாதார வாய்ப்பாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மை பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாளொன்றுக்கு 30 நிமிடம் தூய்மை பணிகளுக்காக ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கல்வி நிறுவனங்களில் மட்டுமின்றி வீடுகளிலும் பொது இடங்களிலும் தூய்மையை பராமரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்கள் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளித்து விளையாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று திரு பிரகலாத் ஜோஷி கேட்டுக்கொண்டார். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டாலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வரும் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இது அமலில் இருக்கும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கூறியுள்ளது. மேலும் சர்க்கரை இருப்பு வைக்கும் கால அளவு 15 நாட்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரையை பதுக்கி வைப்பதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இயக்கத்தின் மூலம் மக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுதில்லி IIMC கல்விக் கழகத்தில் தூய்மையே சேவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் கல்விக் கழக வளாகத்தில் டாக்டர் எல் முருகன் மரக்கன்றை நட்டு வைத்தார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காந்தி ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிராமப் பொருட்களை வாங்கி நூற்பாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். அகிம்சை என்ற ஆயுதத்தை ஏந்திய காந்தியடிகள் ராட்டை என்னும் நூற்பு சக்கரத்தின் மூலம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பொருளாதார சுதந்திரத்தையும் சுயசார்பையும் பெற்றுத்தந்தார் என்று அவர் தெரிவித்துள்ளார். கதர் ஆடையை வாங்குவது நெசவாளர்களின் கைத்திறனுக்கு அளிக்கும் அங்கீகாரம் என்றும் திரு விஜய் கூறியுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தொழில் நிறுவனங்கள் இரவு நேரங்களில் ஜெனரேட்டர்களை இயக்கிக் கொள்ளுமாறு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அறிவுறுத்தியுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும், 24 மணி நேரமும் சீரான மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தொழில்துறையினரின் நலனையும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் காக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதி நடைமுறைக்கு வந்துள்ளது. ஃபாஸ்டேக் அடையாளம் காணும் கருவியும் வாகனங்களின் எண்களை பதிவு செய்யும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தானியங்கி பதிவு எண் அடையாளம் காணும் கேமராக்களையும் இணைத்து இது செயல்படுத்தப்படுகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அது தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 23 வெள்ளி, 32 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 281 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி

0: இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 28 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நேரம் 8:15.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு.

0: நேரம் 8:05 ஆயாச்சுங்க. நேர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த நெல்லை பண்பலை 102.6 மற்றும் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸின் குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியும் வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சி நேர்களாகிய உங்களது நிகழ்ச்சி, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு மகிழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 9443360794 இந்த எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி அதில் வருகிற வாட்ஸ்அப் ஆப்ஷனில் இன்றைக்கி நீங்கள் குரல் பதிவு மூலமாக பாடல் கேட்குறீங்க. எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அதாவது நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் யார் பேசுகிறீங்களோ உங்கள் பேர், உங்கள் ஊர் பேரை சொல்லிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயரையும் தெளிவாக சொல்லி அனுப்புனீங்கன்னா உங்கள் குரலை காட்சி அலைகளில் கேட்கலாம், உங்களுக்கான விருப்ப பாடலும் தொடர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார், சாரி முத்து. குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க? வணக்கம்
1: முத்துக்குமார் சார் அவர்களுக்கு மாலை வணக்கம்.
0: வணக்கம்,
1: நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லமாக இருக்கிறோம் சொல்லுங்க.
1: சாம்பவர் வடகரையிலிருந்து ஐயப்பன் பேசுறேன். இன்று எனக்கு வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ இந்த பாடலை கொடுங்கள். நன்றி சார்.
0: ஓகே, நீங்கள் கேட்ட ஆர்வத்தில் அந்த படத்தோட பேர் சொல்லாமல் போயிட்டீங்க. அந்த வெத்தலை வெத்தலையோ அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வந்து ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்கா, அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்கு பொட்டி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணாலமுங்க
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட, கண்ணால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க, முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க.

0: உன்னதமாக வருவேன். உன்னதமாக வருவேங்க வயசான மனுஷங்க, வாயார மனுஷார வாக்கணும் நீங்க. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: டேய், ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும், மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தை விட அதிகமா காக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா, அது உனக்கு.
2: எனக்கா?

நம்மூரு காளைய முட்டி பார்க்க போறேன். வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ வண்டி சோல செம்பட்டனா வித்து வர வங்கட்டதா எல்லாம் சோறா போய் எல்லாம் சோறா நடந்து

0: நேரம் இரவு 8:12. குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன, அந்த பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம். வெங்கடேஸ்வரபுரம் ஐயசரி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம்.
1: எந்தங்கை கல்யாணி படத்துல இருந்து தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள, இந்த பாடல் போடுங்க. நன்றி, வணக்கம்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: ஆட்டம் பாட்டம் துள்ளலிசை கொண்டாட்டமாக கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நேர் விருப்ப பாடல். இன்னைக்கு குக்கு நிகழ்ச்சியில் நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் போட்டு பாடலை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நபர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம், கோவில்பட்டியிலேருந்து தீபா பேசுகிறேன். எனக்கு கட்டபொம்மன் படத்திலிருந்து கூண்டை விட்டு ஒரு பறவை கோடு தாண்டி போச்சு அந்த பாடல் கொடுங்க. நன்றி சார்.
0: நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுகிட்டே இணைந்திருங்கள்.

0: பேச்சு.
1: நேரம் 8:23. கேட்டு இருக்கிறீங்க குக்கு நேர் விருப்ப பாடல். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க? வணக்கம்.
2: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மந்தித்தோப்பு கிராமத்தில் இருந்து கவிப்பிரியா பேசுகிறேன். எனக்கு ராயன் திரைப்படத்தில் இருந்து வாட்டர் பாக்கெட் என்ற பாடல் வேண்டும். நன்றி.
1: இதோ நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: நேரம் இருப்பு 8:27 நிமிடம். குக்கு நேர்விருப்பு பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்
1: சார். வணக்கம். அம்பையிலிருந்து மகேஷ். படம் சின்ன கவுண்டர், பாடல் கூண்டுக்குள்ள உன்னை வைத்து.
0: ஓகே, கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: மனதை வருடும் கீதங்களாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க? வருக வணக்கம்.
1: நான் விரும்பி கேட்கும் படம் முத்து. நமது அறிவிப்பாளர் பெயர் முத்து. பாடல் குழுவாளிலே முத்து வந்தல்லோ. சாம்பவர் உடகரை பரமசிவன். நன்றி, வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி,
0: வணக்கம். உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 8:38. குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல் கேட்டலாம், யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்கன்னு தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: அழகுமலை ஜான்சி மேரி மரியான் மூவில இருந்து இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் சாங்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: நேரம் 8:44. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம்னா நான் சொன்னிலிருந்து ஆண்டி பேசுறேன். எனக்கு வந்து மறுமலர்ச்சியில இருந்து நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு அந்த சாங் பண்ணுங்க. நன்றி.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள். நெல்லை பண்பலை 102.6 மற்றும் மத்தியலை 1190 கிலோஹெர்ட்ஸில்.

0: ஆனந்தம் அவர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல் யார் விரும்பி கேட்டிருக்கிறாங்க? வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். ஆலங்குளத்திலிருந்து வேல்முருகன் பேசுறேன். வருஷமெல்லாம் வசந்தம் படத்துல இருந்து முதல் முதலாய் உன்னை பார்க்கிறேன் இந்த பாடல் ஒளிபரப்புங்க. நன்றி.

0: நேரம் 8:53 நிமிடமாகிக் கொண்டிருக்கிறது. குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் தூயேரில் இருந்து விஜய் பேசுறேன். கண்ணன் வருவான் படத்துல இருந்து கூட மேட கூட வச்சு கூடலோடு போற.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

நேரம் 8:57. குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கும் பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து இடம்பெற இருக்கிறது. ஒலிக்கும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது குக்கு நேர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியில். உங்களோடு இணைந்திருந்தேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சுவைமுத்து.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:01. நெல்லை பண்பலை 102.6 நேர்கள் கேட்கவிருப்பது இடைவிடாத இசைமலை.

அந்த பசு மிக நல்லதடி பாப்பா, பாலை பொழிந்து தரும் பாப்பா. அந்த பசு மிக நல்லதடி பாப்பா, பாலை குழைத்து வரும் நாய்தான், பாலை குழைத்து

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இடைவிடாத இசை மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: காத்திருக்கே வாடி ஜடுகுடு ஜடு.

காத்திருக்க மாடி தடுபுடு தடுபுடு தடுபுடு தடுபுடு தடு.

0: முறிக்கிது முறிக்கிது முறிக்கிது முறிக்கிது முறிக்கிது முறிக்கிது முறிக்கிது முறிக்கிது
1: நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
2: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டை எடுத்து விடுங்கடோ.
3: அக்கா மேலையா? வாடி எங்கப்ப கிழங்க, எங்க அக்காபத்த முக்கா துட்ட பாடாத வய துறந்தே. அடி வாடி அடி வாடி அடி வாடி எங்கப்ப கிழங்க, எங்க

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் நேர்களே,
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
2: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசை தனிங்க.
3: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
2: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சாரல்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சை அரசன் முத்துக்குமார்.
0: இன்றைய இலக்கிய சாரலில் மணிமேகலை உணர்த்தும் வாழ்வியல் நெறி பயணம், இது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் மனிதனின் வாழ்வியல் சிந்தனைகள் மணிமேகலையில் மிகுதியாக உள்ளன. மனிதன் தன்னுடைய அன்றாட தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் போன்றவற்றில் பூர்த்தி செய்து வாழ வேண்டும், அதனை நல்ல நெறியில் பெற வேண்டும் என்பதனை மணிமேகலை வலியுறுத்துகிறது. அது மட்டுமல்ல, இத்தகைய மூன்றும் இல்லாதவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது மணிமேகலை. அதனைத்தான் அறமெனப்படுவது யாதென கேட்பின் மறவாதிது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையும் அல்லது கண்டது இல் என்ற வரிகள் மூலம் சீத்தலை சாத்தனார் கூறுகிறார். அறத்தின் இலக்கணத்தை வள்ளுவர் உரைப்பதை போல சாத்தனாரும் கூறியிருப்பது சிறப்புக்குரியதாக அமைகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6

நெல்லை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் மணிமேகலை உணர்த்தும் வாழ்வியல் நெறிப்பயணம், இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் அடுத்ததாக ஆற்றினர்க்கு அளிப்போர்

அறவிலை பகர்வோர் ஆற்றாமாக்கல் அரும்பசிகளைவோர் மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை. இந்த வரிகள் மூலம் உண்மை நெறியில் வாழ்பவர், பசி துயரால் தவிப்பவர்களின் துன்பத்தை துடைப்பவர்களே யாவர் என்று சீத்தலை சாத்தனார் கூறுகிறார். பசிப்பிணியை மாற்றும் பணியில் ஈடுபடுத்தியது எத்தகையது என்பதையும் அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். பசிப்பிணி ஆற்றுவது ஒன்றே பயன் கருதாது செய்யப்படும் அறப்பணி என்ற கருத்தை சீத்தலை சாத்தனார் வெளிப்படையாக கூறியிருக்கிறார். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் மணிமேகலை உணர்த்தும் வாழ்வியல் நெறி பயணம், இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். நெல்லை பண்பலை 102.6 பிறருக்கு கொடுப்பது மட்டும் அறமாகிவிடாது, எண்ணத்தளவிலும் தூய பண்பு உடையவராக வாழ்வதும் அடிப்படை தகுதியாகும் என்கிறார் சீத்தலை சாத்தனார். மணிமேகலையில் பசிப்பிணியின் கொடுமையும் அதை தீர்ப்பதன் நன்மையும் எடுத்து கூறப்படுகிறது. பசியின் கொடுமையை கூறுகையில், அது நல்ல குடியில் பிறந்து பெற்றிருக்கும் நல்ல தன்மைகளை அழித்துவிடும். நம் பெருமைகள், கல்வியறிவு, நாணம், தோற்றம் அனைத்தையும் கெடுக்கும், இல்ல துணைவியோடு தெருவில் நிற்கச் செய்யும் என்று உணர்த்துகிறது மணிமேகலை. குடிப்பிற பழிக்கும் விழுப்பம் கொள்ளும் பிடித்த கல்வி பெரும்புனை விடுவும் நாணணிகளையும் மாநிலில் சிதைக்கும் பூன்முலை மாதரோடு புறங்கடை நிறுத்தும் பசிப்பினி எனும் பாவி மந்தினி நாளத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் மூலம் விளக்கப்படுகிறது. மேலும் தெரிந்து

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிலை பண்பலை 102.6 ஆபுத்திரன் அந்தனர் வீட்டில் இருக்கும்போது பசு ஒன்று யாகத்தில் விலகியிருந்தது. அதனை காப்பாற்றுவதற்காக தன் வாழ்க்கையே திசை மாறி போனதை மணிமேகலையில் பார்க்க முடிந்தது. தன் வாழ்க்கையை இழந்தாலும் பிற உயிர்களின் மேல் அன்பு இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது மணிமேகலை. அவ்வாறு செய்தால் நல்லறம் செய்வோருக்கு நல்லுலகு அடைதலும் அல்லது செய்தோர் அருணருகு அடைதலும் உண்டன உணர்தலின் உறவோர் கலைந்தனர் என்ற வரிகள் மூலம் நல்லுலகம் அடைய வேண்டும், அனைவரும் நல்லறம் செய்ய வேண்டும் என்கிறார் சீத்தலை சாத்தனார். ஆகையால் நல்லது செய்து நல்லுலகு அடைவதே மனிதனின் இன்றியமையாத கடமை என்பதை தெரிந்து கொண்டோம் இன்றைய இலக்கிய சாரலின் மூலம். நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு வணக்கம் நேர்களே.
2: புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா.
1: இனிய கீதங்களாய் உள்ளத்தை வருட வருகிறது சுகமான ராகங்கள். இனிய ராகங்களாய் செவிகளை வருட வருகிறது சுகமான ராகங்கள்.

நேயர்கள் தங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு பெற வேண்டுமானால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார்.

0: நேரம் 10:22 கொண்டிருக்கிறது. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்க லைனில் காத்திருக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம். வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. கடையநல்லூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
1: கடையநல்லூர் மாடிக்கிழந்து மகாலட்சுமி பேசுறேன்.
0: மகாலட்சுமி சொல்லுங்க.
1: பாடல்,
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள் நிலை பண்பலையுடன்.

0: நேரம் 10:28. இணைந்திருக்கிறீர்கள் நிலை பண்பலை 102.6 சுகமான ராகங்களோடு. நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்கும் நேர் யாரென்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கலப்பிக் கொண்டிருக்கும் நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி மற்றும் பண்பலை 102.6 நிகழ்ச்சிகளை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பான அறிவிப்பாளர் முத்துக்குமார் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய ராத்திரி வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: பிறந்த கிளி செக்க செவந்த கிளி தெக்கு திச மாறி போச்சோ என்ற பாடல் சார்.
0: இன்னிசை மலை திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கீங்க இல்லையா? உங்களோடு சேர்ந்து நாங்களும் அந்த பாடலை கேட்டு ரசிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேரம் இரவு 10:34. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: ஓகே.
1: படம் சின்ன தம்பி பெரிய தம்பி. அதுல ஒரு காதல் என்பது என் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி என்கிற பாடல் வேண்டும்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடலை இதோ நாங்களும் கேட்டு ரசிக்கிறோம். கேட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: இனிய இசையால் உள்ளத்தை வருடி கொண்டிருக்கிறது நெல்லை பண்பலை 102.6 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நேரம் 10:40 ஆகிக்கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைய வரும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: அன்பான முத்துக்குமார் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: என்ன பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்காத அளவுக்கு கிட கிட கிடக்கடன் பேசுறீங்க இல்லையா? ஓகே முருகன், எப்படி இருக்கீங்க? ஓகே, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார்.
0: நல்லமாக இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? ஒரு மெலடி பாடல்
1: சார். எனக்கு வந்து பொன்னுமணி படத்துல இருந்து ஹாஸ்டல் மேட்ச்ல அந்த பாட்டு கொடுத்துருங்க சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் தந்துடலாம். கேட்டுட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

0: நேரம் இரவு 10:45. நெல்லை பண்பலை 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன பாடல், யார் விரும்பி கேட்கிறாங்க? வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: இனிய இரவு வணக்கத்தோடு இணைவது வாழவந்தாள் புறத்திலிருந்து ரவி டெய்லர் பேசுறேன் சார்.
0: ரவி என்ன சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: படம் வந்து சின்னவர் சார். பாடல் வந்து அந்தியில வானம், அந்த பாடல் சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடலை கேட்டலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேரம் 10:50. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியுள் இணைய வரும் அன்பு நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
1: உடையாம்பலியில இருந்து பேபி பேசுறேன்.
0: பேபி, உடையாம்பலியில இருந்து பேசுறீங்க?
1: ஆமா. நல்லா இருக்கீங்களா சார்?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நான் ஒரு தொழிலாளியில இருந்து செம்பருத்தி போவேன்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: நேரம் இரவு 10:55. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: இரவு வணக்கம் சகோதரருக்கு.
0: இரவு வணக்கம் சொல்லும் சகோதரியின் பெயர் தெரிஞ்சுக்கலாமா?
1: நன்றி.

நேர்களின் நினைவிற்கு. நேர்களே, நாளை இரவு 10:20 ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாகர்கோவிலை சேர்ந்த எஸ் மந்திரமூர்த்தி அவர்களின் தொகுப்பு உலவர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியினை கேட்க மறவாதீர்கள்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கரங்கல் பாடல் இருந்து பிரான்சிஸ் சார்.
0: பிரான்சிஸ் சார், சொல்லுங்க.
1: ஆவாரம்பு பாடல். சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.
2: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே,

0: read by Shagun Chopra.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கும் பாடல் பாட்டுக்கூறு தலைவன் திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கும் பாடலுடன் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சொரிமுத்து. மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் நேர்களே.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள். நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு மீண்டும் நாளை காலை மணி 5:50 இனிதே ஆரம்பமாகும். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 MHz தொடர்ந்து கேட்டு மகிழலாம். வணக்கம் நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நெர்லே எஃப்எம் கோல்டில் இப்போது கேட்கலாம் திரைக்கானம். ஆனந்தி திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடலை கேட்கலாம்.

அடுத்து எங்கள் வீட்டு பெண் திரைப்படத்துக்காக பி வி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலைய நேரம் நள்ளிரவு 12:10. இப்போது கேட்கலாம் இரவின் மடியில். என்னாசை மச்சான் கருத்தம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் என்னாசை மச்சான் திரைப்பட பாடல், சித்ரா பாடியது.

0: அடிப்போட அடிப்போடடி துடுப்பு போட வரும் எடுப்பு
1: அண்ணா பிரிச்ச வலையில் சீக்கிரம் வந்து சிக்கிக்கம்மா
2: சிக்கிக்கம்மா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு நிலையின் நேரம் நள்ளிரவுக்குப்பின் 1:10. இப்போது கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் காவல்காரன், நினைவில் நின்றவள், வாலிப விருந்து திரைப்படங்களிலிருந்து பாடல்கள். முதலில் காவல்காரன் திரைப்பட பாடல், டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது.

கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ, கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ.

ஒழித்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. அடுத்து நினைவில் நின்றவள் திரைப்படத்துக்காக பி சுசீலா குழுவினர் பாடிய பாடலை கேட்கலாம்.

அடுத்து சரளா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: அடுத்து வாலிப விருந்து திரைப்படத்துக்காக டி எம் சௌந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை கேட்கலாம்.
1: வாலிப விருந்து

0: நேர்களை துறை நினைவில் என்ற நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
0: சில நொடிகள் தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள்.

0: during the next 48 hours. And that is the end of this news bulletin.
1: நேரம் 2:10. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில். 16 வயதினிலே அண்ணன் ஒரு கோயில் மற்றும் கவிக்குயில் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் 16 வயதினிலே என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து அண்ணன் ஒரு கோயில் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். தொடரும் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன்.

நேரம் 2:40:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதிலே நிகழ்ச்சியில் அடுத்து கவிக்குயில் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். முதல் பாடலை பாடியிருக்கிறார்

நிகழ்ச்சியில் அடுத்து மனசா மனசாமர்த்திய தியாகராஜர் கீர்த்தனை வர்த்தனி ராகம் ரூபகதாளம்.

நேரம் 4:38 40 பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் சேலையூர் பி வி சண்முகம், பி வி ரகுராமன் ஆகியோரின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வடபழனி எஸ் வடிவேலு அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சாமஜ வரகமன, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஹிந்தோளம், ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை சேலையூர் பி வி சண்முகம், பி வி ரகுராமன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வடபழனி எஸ் வடிவேலு அவர்கள் தவில்.

நேரம் 5:10:20. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக

மாதவரும் ஹரிபிரம்மாதியரும் ஏத்தவரும் மாட்சிமை கொண்ட செல்வி மகிழனா கொடுங்க.

ஸ்ரீ காஞ்சி காமாட்சி என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து மகாலட்சுமி என்ற படத்திற்காக ஒலிக்கிறது பி. சுசீலாவின் குரல்.

நேரம் 5:28. 20:00 சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து திருமால் பெருமை என்ற படத்திற்காக TM சவுந்தரராஜன், டாக்டர் சீர்காழி S. கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

0: கோபியர் கொஞ்சும் ரமணா ரமணா ரமணா.
1: கந்தன் கருணை என்ற படத்திற்காக கே பி சுந்தராம்பாள் பாடியுள்ள பாடல்.
2: அரியது, கொடியது, பெரியது, இனியது, அனைத்திற்கும் முறையோடு விடைபகன்ற ஔவையே, புதியது என்ன என்றும்